நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 ஸ்ராவண மாதம் 23 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 14 தேதி இன்று வெள்ளிக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இன்னதே தொடங்குகிறது. நிலையத்தில் நேரம் 5 மணி 49 நிமிடம் 42 நொடி.

நாளொரு குரல். நடுவு இன்றி நன்பொருள் வெக்கின் குடிபொன்றி குற்றமும் ஆங்கே தரும். அதிகாரம் வெக்காமை. குரல் எண் 171. பொருள் நடுநிலைமை இல்லாமல் பிறர்க்குரிய நல்ல பொருளை ஒருவன் கவர விரும்பினால் அவனுடைய குடியும் கெட்டு குற்றமும் அப்பொழுது

இதே அவனை வந்து சேரும். மீண்டும் குரல். நடுவு இன்றி நன்பொருள் வெக்கின் குடிப்பொன்றி குற்றமும் ஆங்கே தரும். முதன்மேலை வரிசையில் இனி கேட்கலாம் இன்று எமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். தொடக்கமாக 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையினை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் இரவு 7 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மேதகு குடியரசுத் தலைவர் அவர்கள் உரையின் தமிழாக்கம் 9:30 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இனி இதர நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க இணக்கமே இனிய இல்லறம் வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியம் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீகராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்களின் குறித்த காத்துமுத்து குருத்தமுத்துவின் உரையாடலின் முதற் பகுதி கேட்கலாம். உரையாடுபவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம் நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கும் பாசிகள் தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. வாழ்விக்கு வந்த காந்தி அண்ணலின் சத்தியசோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் ஆண்களுக்கு ஏற்படும் மலட்டுத்தன்மை குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02, 8:45 தகவல் தளம். 8:30 கோயம்புத்தூரில் மூத்த மருத்துவர் நிபுணர் டாக்டர் கே ஜி பக்தவத்சலம் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். படைப்பு ஆகாஷவாணி கோயம்புத்தூர். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜி கே ரகுராமன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை வத்தாத்தூர் வி மணிகண்டன் அவர்களின் தவில் சென்னை நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:00 இலக்கியம் பேசுவோம். திருக்குறள் சு முருகானந்தம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 12:00 லட்சிய பூமி நாடகம் கேட்கலாம். எழுத்தாக்கம் கல்லை மலரடியான் என்கிற சு கந்தசுவாமி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் கவிதை எழுதும் ஆற்றல் எனும் தலைப்பில் ஃபிலோ மார்க்ரெட் அவர்கள் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஆஜே சிந்து. 2:15 என்றும் இனியவை. 2:35 தேசிய சேர்ந்திசை பாடற்பயிற்சி. ஹம் ஹே கு ஹை ஹிந்தி மொழி பாடல் கேட்கலாம். எழுதியவர் எஸ் சி குப்தா அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக பிற்பகல் 3:10 முதல் மாலை 5 மணி வரை முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 மணிக்கு தொடங்கும். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் செல்லம் என்ற தலைப்பில் தொடங்கும் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 8:10 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அறிவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05, 8:15 பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 8:00 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி நிலைய மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00 ஆகிய நேரங்களில் இரவு 8:58 ஆகிய நேரத்தில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். FM ரெயின்போவில் இன்றைய நிகழ்ச்சிகள் சில. மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையின் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் இரவு 7:00 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
மேதகு குடியரசுத் தலைவர் அவர்கள் உரையின் தமிழாக்கம் இரவு 9:30 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இனி இதர நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02-8:30 நம் புதுவை. நேரில் இணைகிறார் அஜய் சந்தியா. 8:55 சைபாலின் நிறுவ தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி

நேர்விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 12:02 ஹாய் ஸ்நேகிதியே, கவிதை எழுதும் ஆற்றல் என்னும் தலைப்பில் ஃபிலோ மார்க்ரெட் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே சிந்து. 2:15 காலத்தை வென்ற காண்டங்கள், 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிர்கள் குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டம் ஏற்படுத்தப்பு நிறுவனத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சிவராமகிருஷ்ணன் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேரலில் நிகழ்கிறார் ஆர்ஜே சோனியா. 6:20 முதல் 6:57 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். 8:05 மியூசிக் பதவி வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையில் அஞ்சலாகும். 9:15 சென்னை வானொலி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி சுடர் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:00 சிந்து தேவானம், 11:00 நிகழ்ச்சி நடல், 11:10 102.8 FM ரெயின்போவின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:15, பகல் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:15 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கூறு முறையும், மாலை 6:57 இரவு 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க இணக்கமே இனிய இல்லறம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஒரு குடும்பத்தின் இல்வாழ்க்கை என்பது தம்பதியரின் அன்பு பிணைப்பையும் நேர்மையான அறவழியையும் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு அமைந்தால் அந்த இல்லத்தருக்கு உரிய நற்பண்பும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய முழுமையான பயனும் அந்த வாழ்க்கைக்கு சிறப்பான முறையில் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அன்பு பிறருக்கு உதவும் அறநெறியும் ஒரு சேர அமைவதே இல்வாழ்க்கையாகும். வீடு என்பது செங்கல், சிமெண்ட், மணல் இவற்றால் கட்டப்படும் கட்டடம் அல்ல. அன்பு, பாசம், புரிதல், விட்டு கொடுத்து வாழ்தல் ஆகியவற்றால் அமைக்கப்படும் ஆலயம்தான் இல்வாழ்க்கை. அந்த ஆலயத்தில் அமைதியும் நிம்மதியும் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அதற்கு அடித்தளம் இணக்கம் மட்டுமே. இணக்கம் என்பது கருத்து வேறுபாடு இல்லாத நிலை அல்ல. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மன வேறுபாடு வராமல் வாழ்வதே இணக்கம். ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லோருடைய சிந்தனையும் ஒன்றுபோல் இருக்க முடியாது. ஆனால் அனைவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் அந்த வீடு சொர்க்கமாக இருக்கும். நான் அதிகம் சம்பாதிக்கிறேன், நான் உன்னை விட அதிகமாக படித்திருக்கிறேன் என்று ஈகோ இல்லாமல் இருந்தால் நல்லது. இதில் ஈகோ ஏற்பட்டால் சண்டை சச்சரவுதான். கடைசியில் நீதிமன்ற படியேறி அலைய வேண்டும். ஒரு முதிய தம்பதியினர் 60ஆம் திருமணம் சஷ்டியப்த பூர்த்தி நடந்தது. அந்த தம்பதியரிடம் உங்கள் வாழ்வின் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டபோது திருமணம் செய்து கொண்ட காலத்தில் உடைந்த பொருட்களை சரி செய்து பயன்படுத்தினோம், இன்று உடைந்த பொருட்களை தூக்கி எறிவது போல் உறவுகளையும் தூக்கி எறிந்து விடுகிறார்கள். கோபம் கண்ணை மறைத்து விடுகிறது. சண்டை சச்சரவு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். இந்த குடும்பத்தில் ஏற்படும் பல

0: பிரச்சனைகளுக்கு காரணம் பொறுமையின்மை, கோபம், ஈகோ, ஒருவரின் கருத்தை காது கொடுத்து கேட்காமல் சதா சர்வகாலமும் கைபேசி, புலனம், முகநூல் என்று மூழ்கி விடுகிறோம். இணக்கத்தை ஏற்படுத்த தினமும் குடும்பத்தினருடன் ஒரு வேளையாவது சேர்ந்து உணவருந்த வேண்டும். மனம் திறந்து பேச வேண்டும். தவறு செய்தால் தவறுக்கு மன்னிப்பு கேட்க தயங்கக்கூடாது. உதவினால் உடனே நன்றி சொல்லுங்கள். பிறந்த நாள், திருமண நாளை குடும்பமாக இணைந்து கொண்டாடி மகிழுங்கள். சிறிய தியாகமான செயல்களை செய்யுங்கள். ஒருவரின் நிறைகளை பாராட்டுங்கள். குறைகளை பெரிதுபடுத்தாதீர்கள். மனம் புண்படாதபடி தெளிவாக எடுத்து கூறுங்கள். யாரையும் யாருடனும் ஒப்பிட்டு பேசாதீர்கள். ஒரு தந்தை தன் மகன் கையில் இருக்கும் கண்ணாடி டம்ளர் எடை என்ன என்று கேட்டார். அப்போதுதான் அந்த தந்தையிடம் அதனுடைய எடையை சொன்னான். கண்ணாடி டம்ளாரை ஒரு நிமிடம் கையில் பிடித்திருந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு மணி நேரம் பிடித்தால் கை வலிக்கும், ஒரு நாள் முழுவதும் பிடித்தால் தாங்க முடியாது. அதுபோல மனக்கசப்பையும் நீண்ட நேரம் சுமக்கக்கூடாது. மறப்போம், மன்னிப்போம் என்று மறப்பது கூட நல்ல பண்புதான். இணக்கமே இன்பம் தரும்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி. நேரம் 6:15. இந்த காலை நேரத்தின் காற்றலிகளில் மெல்ல மிதந்து வருவது தெய்வீக ராகம். தொடக்கமாக மகாநதி சோபனா பாடிய பாடல்.

சேவை செய்திகள். புதுச்சேரி மூலக்குளம் அருள்மிகு செல்வ விநாயகர் அருள்மிகு முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் அருள்மிகு முத்துமாரியம்மனுக்கு ஆடி மாத உற்சவத்தில் காலை 7 மணிக்கு அபிஷேக ஆராதனையும் இரவு 7 மணிக்கு ஆடிப்பூர நிகழ்ச்சியில் வளையல் சாத்துதலும் நடைபெறும். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் நரசிங்கன்பேட்டை தேவாங்கர் திருக்கீழ்வீதியில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி விழாவில் கூந்தல் முடித்தல், படுகளம், தீமிதி விழா, அம்மன் வீதி உலா ஆகியவை 7 மணி அளவில் நடைபெறும். சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குனர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷவாணி இந்திரா நகர் புதுச்சேரி 605006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். தெய்வீகராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய TM சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

ஒலித்தது தெய்வீக ராகம். ஆகாஷவாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 29 நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள்.

0: கருத்த முத்து பம்பு செட்டுக்கு மோட்டர் போட போயிருக்காரு. நாங்கள் பம்பு செட்டும் ஓடிக்கிட்டுருக்கு. ஆள் எங்கே? ஒருவேளை பம்பு செட்டு உள்ளே உட்காந்துருக்காரோ? பாட்டு குரல் கேட்குற மாதிரி இருக்க. சரி, கிட்ட போய் பார்ப்போம். ஆமாம், கருத்த முத்து குரல் தான். எப்பா கருத்த முத்த, கருத்த முத்த,
1: யார் அது? ஓ, காத்தமுத்தா, வாப்பா வாப்பா வாப்பா.
0: ஏப்பா, பம்பு செட்டு கொட்டா உள்ளார உக்காந்துக்கிட்டு அது என்னப்பா ஏதோ சோக பாட்டு பாடிக்கிட்டு இருக்க?
1: காத்தமுத்தா, என் மாமனாருக்கு சுகர் வந்து போச்சுப்பா. பாவம், அவர் சக்கரை நோயால் ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறாருப்பா. அதான் ரொம்ப சோகமாக இருந்தது. என் பொஞ்சாதி வர வீட்டில் சோகமாகறான். சரி, நான் அவள் தான் சோகமாகறான்னு எனக்கு கொள்ள பக்கமாக வந்தான். எனக்கு கொஞ்சம் சோகம் தாங்கலை, அதான் அப்படி பாட்டு பாடினேன்.
0: ஏப்பா, பெத்த அப்பா உடம்பு சரியில்லைன்னா அழுவுறது கிடையாது, மாமனாருக்கு இவ்வளோ பெரிய கூத்தா?
1: காத்தமுத்தா, பணம் காய்ச்சி மரம்பா மாமனாரே. அவங்க பொண்ணு நம்ம வீட்டில் வாழுதுன்னு அவர் அப்பப்போ ஏதோ அவசரத்துக்கு பணம் பொருள் கேட்டால் நிறைய உதவிகளெல்லாம் பண்ணுறாரு. அவருக்கு ஒன்றுன்னா நான் வருத்தப்படுறது இல்லையா? அதான்ப்பா.
0: கருத்தமுத்த, நீ இதுக்கெல்லாம் போய் கவலைப்படாதப்பா. சக்கரை வியாதியெல்லாம் இப்போ ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுப்பா.
1: என்னப்பா அப்படி சொல்கிற? சக்கரை நோயால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க.
0: எப்பா, உணவில் அடிக்கடி பாகற்காய் இருக்குல்ல?
1: ஆமாம்.
0: அதை சாப்பிட்டா போதும்ப்பா. இந்த சக்கரை வியாதி, அதுவும் குறிப்பாக இந்த 40-50 வயசுக்கு மேலே வருதுல டைப் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீரிழிவு நோய், அதுக்கு சிறந்த மருந்தாக இருக்குதுப்பா பாகற்காய்.
1: ஓஹோ, காதுமுத்த, பாகற்காயே நான் வீட்டிலே ஏதோ ஒன்றுன்னு தான் சாப்பிடுவேன், ஆனால் பாகற்காய் சக்கரை வியாதியே கண்ட்ரோல் பண்ணுதா?
0: ஆமாம்ப்பா. பாகற்காயில் இருக்கக்கூடிய மோர்மோர்சிடின், அப்புறம் சரடின், இந்த மாதிரி பொருள்லாம் தசைகளுக்கு தேவைப்படும் சர்க்கரையை கொண்டு செல்லும் முக்கிய வேலையை செய்தான்.
1: ஓஹோ,
0: ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோடைய அளவை கட்டுப்பாட்டுக்கு வைக்கிறதுக்கு இதெல்லாம் உதவி செய்வதால சர்க்கரை நோயாளிகள் விரும்பும் காய்கறியா இப்ப பாகற்காய் மாறிட்டு வருது.
1: ஓஹோ,
0: நான் சொன்ன மாதிரி டைப் 2 நீரிழிவு நோயை எதிர்கொள்ள சிறந்த மருந்தாக பாகற்காய் இருக்குதுப்பா. பாகற்காய் சக்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணுது, ஒரு கட்டுப்பாட்டுல வச்சிருது. அது போதா?
1: இது போதும்பா. கண்ட்ரோல்ல வச்சிருந்தாலே பாதிகாலம் ஓட்டிடலாம் அப்படியே. காத்தமுத்த, நீ சொன்னது இல்லாம வேற என்னென்னலாம் நன்மைகள் இருக்கு இந்த பாகற்காயில?
0: எப்பா, பாகற்காயில நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றி ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு செயல்பாடும் இருக்குப்பா.
1: சரி,

0: அப்புறம் பாகற்காயில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. வயிற்றில் உள்ள புழுக்களை அழிக்கிறதுக்கும் அது பயன்படுதுப்பா. ஏன்னா பாகற்காய் கசக்கும், அந்த கசப்பு நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த புழுக்களுக்கு உதவாது, அந்த புழுக்கள் எல்லாம் இறந்து போயிடும். இது மூலமா நம்ம உடம்பு சுத்தமாகும்.
1: பரவாயில்ல காதுமுத்தா, நீ சொல்ல சொல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. இந்த பாகற்காயில இவ்வளவு நன்மைகள்லாம் இருக்குதுன்னா வேற என்ன இருக்குது? மேல சொல்ல மேல சொல்ல.
0: பாகற்காய சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நோய் தொற்று நமக்கு இருக்காது, எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படிலாம் சொல்றாங்கப்பா.
1: சரி சரி.
0: பாகற்காயில செரிமான அமிலமான காஸ்ட்ரிக் அமிலம் இருக்கிறதுனால பசி தூண்டப்படுதான், பித்தத்தை தணிக்குதான், பெண்களுக்கு தாய்ப்பால் சுரக்க உதவுதான். உணவுல இந்த பாகற்காய நம்ம தொடர்ந்து சேர்த்துக்கிட்டோம்னா இருமல், இறைப்பு, அப்புறம் சில பேர் இந்த மூல வியாதியால கஷ்டப்படுவாங்கல்ல, அப்புறம் வயிற்று புழுவ நீக்கிறது, இப்படி பல விதமான நன்மைகள் நமக்கு இருக்குதான்பா.
1: சந்தோஷம்.
0: மூல நோய்க்கு அருமையான ஒரு நிவாரணமா இந்த பாகற்காய் இருக்கு பாருப்பா.
1: அடடா, எனக்கு இந்த நாள் வரையும் தெரியாம போச்சுப்பா.
0: இலை கூட மருத்துவ குணம் நிறைந்ததுப்பா.
1: இலை கூடவா?
0: ஆமாப்பா, பாகற்காயோடைய இலை சாற்ற உடம்பு முழுக்க நம்ம பத்து போட்டோம்னா சூரி சிரங்கு இதெல்லாம் குணமாயிடும், வராது. ஆமாப்பா, கசப்பு காரணமா நான் சரியா சாப்பிட மாட்டேன்னு நீ சொன்னா
1: இல்லையாப்பா,
0: அது மாதிரிலாம் இருக்காதப்பா. பாகற்காய நாம உணவுல அடிக்கடி சேர்த்துக்கணும், அப்பதான் உடம்பும் நல்லா இருக்கும்.
1: ஓஹோ காத்துமுதா, நீ சொல்றத பார்த்தா பாகற்காய் சாப்பிட்டாலே டாக்டர் கிட்ட போக தேவையில்ல.
0: ஆமாப்பா கருத்தமுத்த, இவ்வளவு நேரம் பாகற்காயோடைய அருமை பெருமை எல்லாம் கேட்டில்ல.
1: ஆமா,
0: அருமையா விளைவிக்க கூடிய ஒரு காய்கறி பயிர் தானே பாகற்காய்.
1: ஆமா,
0: நீனும் கத்திரிக்காய் பண்ற, தக்காளி பண்ற, வெண்டை பண்ற, என்னென்னமோ பண்ற, ஏன் பாகற்காய சாகுபடி செஞ்சாதான் என்ன?
1: ஆமா காத்தமுத்தா, இதனால வரைக்கும் எனக்கு யோசனை வரல எனக்கு. அப்ப காத்தமுத்தா, நான் பாகற்காய சாகுபடி பண்றேன், நீ அதனுடைய ரகங்களை, அதனுடைய மண்ணு எப்படி இருக்கணும், தட்பவெப்ப நிலம் எப்படி இருக்கணும், பருவம், நிலம் தயாரிக்கிறது, விதைப்பு, அந்த குழித்தட்டு நடுவு, நீர்ப்பாசனம், இதெல்லாம் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுப்பா.
0: கருத்தமுத்த, நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்ல இருக்குல்ல, அது பாகற்காயில கோ ஒன்னு, அப்புறம் MDU ஒன்னு, கோயமுத்தூர் நீல பச்சை, கோயமுத்தூர் வெள்ளை நீலம், இது போன்ற ரகங்கள் எல்லாம் வெளியிட்டிருக்கு. அருமையான ரகங்கள் பா, நல்லா நீட்டா, நல்லா பாக்கிறதுக்கே பல பல பலன்னு அருமையா இருக்குதுப்பா. மண்ணை பொறுத்த அளவுக்கு உன் வயலு நல்ல அருமையான மண்ணுப்பா. ஏன்னா மணலும் மண்ணும் கலந்த அந்த இருபாடு மண்ணா இருக்குல்ல, அது வந்து பாகற்காய் சாகுபடிக்கு ஏத்த மண்ணுப்பா.
1: ரொம்ப சிறந்தது.
0: ஆமாப்பா, மண்ணுடைய கார அமிலத்தன்மை 6.5 to 7 இந்த அளவுல இருக்கணும். நம்ம பகுதியில பொதுவா இந்த அளவுல தான் இருக்குது, அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, பாகற்காய் ஒரு வெப்பமண்டல பயிர், 25 degrees centigrade 30 degrees centigrade வரைக்கும் இருந்ததுன்னா அருமையா விளையும். தாராளமா பாகற்காய் சாகுபடி செய்யலாம்.
1: அந்த பருவம் கட்டினது
0: பருவம் கட்டில ஆடி பருவம் இருக்குல்ல, அதுல போடலாம். தை பருவம் முடிஞ்சு போச்சு, அடுத்த தையில வேணா நீ போடலாம்.
1: சரி சரி சரி.
0: இப்ப ஆடி பருவத்துக்கு ரெடி ஆயிடுப்பா.
1: சரி கண்டிப்பா. காத்துமுத்தா, பருவம் சொல்லிட்டா, இந்த நிலம் தயாரிக்கிறது விதைப்பு முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா.
0: நிலம் தயாரிக்கிறதுனாப்பா, முதல்ல நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிடு வயல, அதுக்கு பிறகு 2.5 meters to 2 meters இந்த இடைவெளியில குழிகள் தோண்டணும்பா. 30 cm ஆழம் இருக்கிற மாதிரி குழிகளை நம்ம தோண்டணும். குழி ஒண்ணுக்கு 10 kilos தொழு உரம் போட்டுக்கணும்பா.
1: ஓஹோ,
0: சரியா, இதை மட்டும் மறந்துடாத. ஏன்னா ஆரம்பத்துல நீ போடுற அந்த தொழு உரம் தான் கடைசி வரைக்கும் காய்ச்சி முடிக்கிற வரைக்கும் கொடிக்கு உரமா இருக்க போகுது. அதனால 10 kilos தொழு உரம்
1: சரி
0: அந்த குழியில போடுறத மறந்துடாத. விதைப்புன்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு 600 grams விதை தேவைப்படும்பா.
1: ஓஹோ,
0: விதைக்கிறதுக்கு முன்னாடி விதைகளை ட்ரைகோடெர்மா விருடி ஒரு 4 grams அதை எடுத்துக்கிட்டு அதுல வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணணும். அல்லது 10 grams சூடோமோனஸ் புளோரசன்ஸ் இத கலந்து விதை நேர்த்தி செய்யணும்பா. குழி ஒண்ணுக்கு 2 நாற்றுகளை மட்டும் விட்டுட்டு மற்றபடி வளர்ந்து வர நாற்றுகள் கொஞ்சம் சோகையா இருக்குது, சரியா வளராம இருக்குது, இதெல்லாம் நம்ம எடுத்துடணும்பா.
1: சரி சரி.
0: குழியில 2 நல்ல வாலிபமான நாற்றுகள் மட்டும்தான் நம்ம விடணும்.
1: ஓஹோ,
0: அந்த மாதிரி நம்ம வச்சிருந்தோம்னா பின்னாடி நமக்கு நல்ல பலன் கொடுக்கும்பா. சரியா?
1: சரி சரி.

0: கார்த்தமுத்து, அப்புறம் குழித்தட்டு நடுவ நீர்ப்பாசனம் பத்தி சொல்ல.
1: கார்த்தமுத்து, எப்பா திடீர்னு இப்பதான்ப்பா எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது.
0: என்னப்பா?
1: இந்த பயிர் இன்சூரன்ஸ் பண்ணிருந்தோம்ல,
0: ஆமா,
1: அது சம்பந்தமா விவசாய ஆபிசர் வர சொல்லி இருந்தாரு இன்னைக்கு.
0: ஓஹோ,
1: சரி சரி. இந்த பாகற்காயில வந்து குழித்தட்டு நடுவு, பந்தல் அமைக்கிறது, அப்புறம் களை மேலாண்மை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம நாளைக்கு பேசுவோம்ப்பா.
0: ஆமாமா, நமக்கு இன்சூரன்ஸ் தான் முக்கியம்.
1: ஆமாப்பா, நான் உடனே கிளம்புறேன்.
0: சரி சரி,
1: நீயும் கிளம்பி வாப்பா.
0: சரி,
1: போயிட்டே இருக்கிறேன், வீட்டுல இருக்கிறப்பா.
0: சரி சரி சரி சரி, உன் பிரிய சைக்கிள்ல வந்துடும்பா.
2: ஒலித்தது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் பாகற்காய் சாயம்பொடி தொழில்நுட்பங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் முதற் பகுதி கேட்டீர்கள். இதில் காத்தமுத்துவா மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவா ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒளிபரப்பாகிறது. அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரை மாநில மொழிகளில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் பிராந்திய அலைவரிசைகளில் ஒளிபரப்பாக உள்ளது. அத்துடன் குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணியின் பிராந்திய அலைவரிசைகளில் இன்று இரவு 9:30 மாநில மொழிகளில் ஒளிபரப்பாகும். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழக சட்டப்பேரவையில் 12ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் மக்களவையின் தற்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மாற்றாமல் அதே நிலை தொடர வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலிலேயே நடைமுறைப்படுத்த உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு அக்கடிதத்தில் முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த தீர்மானத்திற்கு எதிராக பிஜேபி உறுப்பினர் வாக்களித்தார் என்பதற்காக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேலி பேசியது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழகத்தில் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39 இருந்து 59 அதிகரிக்கும் எனவும் தமிழகத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7.23% இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைத்து மாநிலங்களுக்கும் 50% உயர்வு கிடைப்பதால் யாருக்கும் பாதகம் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதை எதிர்ப்பது அறியாமை என்றும் தொகுதி மறுசீரமைப்பை கைவிட வேண்டும் என்று கூறுவது தமிழக மக்களின் குரலை முடக்க வழிவகுக்கும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொகுதி மறுசீரமைப்பு தேவை என்பதே பாமகவின் நிலைப்பாடு என்றார். 3 மாதங்களுக்கு முன்பு நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு தேவை என்று கூறிய காங்கிரஸ் கட்சி தற்போது தொகுதி மறுசீரமைப்பை தேவையில்லை என்று நிலைப்பாட்டை மாற்றியிருப்பது ஏன்

0: என்று டாக்டர் அன்பமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். அரசின் வளர்ச்சித் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் செய்தியாளர்களின் பணி முக்கியமானது என பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கூறியுள்ளார். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான சிறப்பு பயிலரங்கில் பேசிய அவர், அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
1: வளர்ச்சி செய்தி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப அரசு திட்டங்கள் எல்லாமே வளர்ச்சி செய்தி தான். அவங்க அந்த ஒரு திட்டத்தை ஏற்கிறாங்க, அந்த திட்டத்தை சொல்றாங்கன்னா அந்த திட்டம் கடைசி வரையில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா. PMSRC ஸ்காலர்ஷிப் ஒரு ஸ்காலர்ஷிப், 9 முடிச்சுட்டு 10 போக நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க போஸ்ட் டாக்டர் படிக்கிற வரைக்கும் வருஷத்துக்கு 75,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப். 11th முடிச்சு 12th போய் இந்த எக்ஸாம் எழுதினீங்க 1,25,000 வருஷத்துக்கு 1,000 பேருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 9 பேரை விடுவிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். தற்போது மொத்தம் 49 மீனவர்கள் இலங்கை சிறைகளில் இருப்பதாகவும் அவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். கோவையில் சுற்றுலாத்துறை மேம்பாடு குறித்து நடைபெற்ற மாநாட்டிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கு பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
3: ஆன்மீக அளவுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாகூர், வேளாங்கண்ணி, திருக்கடையூர் இதெல்லாம் இணைப்பதற்கு ஒரு அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கிருக்காங்க. அதே மாதிரி நதிகளை இணைப்பதற்கு, ஆன்மீக தலங்களுக்கு, அதே மாதிரி வனத்துறை வன அளவுல உள்ள சுற்றுலா, இப்படி அதிகமான ஒவ்வொரு தலைப்பின் கீழே அந்த சுற்றுலாவோட இணைப்பு வந்து நடக்குது. அவங்கள்ட்டையும் சில இதுக்கு வந்து நிதி கேட்டிருக்கோம். அந்த அடிப்படையில கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்தில் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா 38 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்தந்த ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய திட்டங்களை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், மேம்படுத்தலாம் உள்ளதை ஆய்வு செய்து அதுக்கும் வந்து இந்த வரக்கூடிய எங்களுடைய துறை சார்ந்த அறிவிப்புகள் நாங்கள்.
0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி BSNL சிறப்பு சலுகைகளை அறிமுகப்படுத்தியிருப்பதாக மதுரை வட்ட பொது மேலாளர் திரு லோகநாதன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய இவர் இதனை தெரிவித்தார்.
4: இது இதுல என்ன இது அப்படின்னா 1 ரூபீல வந்து சிம் கொடுத்துருவோம், அது வந்து 24 டேஸ் வேலிடிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க நார்மலா ரீசார்ஜ் பண்றது உங்க பிளான் எது தேவையோ அதை போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு BSNL-உடைய 4G சர்வீஸ் மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரிதும் உதவியா இருக்கும். TTH பிளான்லயும் ரெகுலர் போன் அப்படிங்கிற ஒரு பிளான் கொண்டு வந்திருக்கிறோம். இது நார்மலா இருக்கிற பிளானை விட இது கம்மி, ஒரு 90 ரூபீஸ் அரௌண்ட் இது கம்மியா வருது. இது வந்து 2 மந்த்ஸ் வேலிடு, 6 மந்த்ஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். 2 மந்த்ஸ் வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்கும், ப்ரொமோஷனல் ஸ்கீம், 6 மந்த்ஸ் வரைக்கும் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாம்.
0: சென்னையில் சொத்துவரி மாற்றம் நிறுத்தி வைக்கப்படுவதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட தொடர் கோரிக்கைகளை அடுத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானில் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் 15 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லியில் கைத்தறி சந்தை மையத்தை இன்று திறந்து வைக்கிறார். மூத்த குடிமக்களுக்கான தேசிய கவுன்சிலின் 5வது கூட்டம் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 5,63,000 கிராமங்களில் திரவ கழிவு மேலாண்மை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு சோமன்னா கூறியுள்ளார். சிவகாசி அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின்

0: நிவாரண நிதியிலிருந்து தலா 400,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள அரசு மைய அச்சகத்தில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் ஆய்வு மேற்கொண்டார். மை பாரத் சார்பில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னிட்டு விழுப்புரத்தில் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. சென்னையில் கடந்த 3 நாட்களில் 6,893 தெருநாய்களுக்கு ரேபீஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற முதலாவது ஆட்டத்தில் நெல்லை அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் கோவை அணியை வென்றது. பின்னர் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் திருச்சி அணி 17 ரன் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் திண்டுக்கல் சேலம் அணியையும் சேப்பாக்கம் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் உலக அலைச்சறுக்கு போட்டியில் ஜப்பான் வீரர்கள் அதிக வெற்றிகளை பெற்று முன்னணியில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55:35.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்கிருப்பது சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கும் பாசைகள்.
1: தொடர்ச்சியினை கேட்கலாம்.
2: வழங்குபவர் முனைவர் ஜி ராஜமுருகன் அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே. இயற்கை நீர்நிலைகளை பாதுகாப்பதன் மூலம் பாசிகளின் இயற்கை சமநிலையை நிலைநிறுத்தி நீர்வாழ் உயிரினங்களையும் சுற்றுச்சூழலையும் எதிர்கால தலைமுறைக்காக பாதுகாக்க முடியும். பாசிகள் உலகின் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன. ஒளிச்சேர்க்கையின் போது வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. உலகில் உற்பத்தியாகும் ஆக்சிஜனில் பெரும்பகுதி கடல் மற்றும் நன்னீர் பாசிகளால் உருவாக்கப்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த ஆக்சிஜன் மனிதர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து உயிரினங்களின் சுவாசத்திற்கும் இன்றியமையாததாகும். மேலும் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனின் அளவை அதிகரிப்பதன் மூலம் மீன்கள், இறால்கள், நத்தைகள் மற்றும் பல்வேறு நீர்வாழ் உயிரினங்கள் ஆரோக்கியமாக வாழ உதவுகின்றன. இதனால் நீர்நிலைகளின் உயிரியல் சமநிலை பாதுகாக்கப்படுகிறது. பாசிகள் வளிமண்டலத்தில் அதிகரித்து வரும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி தங்களது உடலில் கரிம சேர்மங்களாக மாற்றுகின்றன. இதன் மூலம் புவி வெப்பமடைதலை குறைப்பதிலும் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கார்பன் சேமிப்பு செயல்முறையில் பாசிகளின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதனால் பசுமையில்ல வாயுக்களின் அளவு ஓரளவு குறைக்கப்பட்டு உலக வெப்பநிலை அதிகரிப்பை தடுக்க உதவுகிறது. நீர்வாழ் சூழலில் உணவு சங்கிலியின் முதல் நிலையாக பாசிகள் செயல்படுகின்றன. நுண்ணிய மிதவை உயிரினங்கள், சிறிய மீன்கள், பூச்சிகளின் லார்வாக்கள், நத்தைகள் மற்றும் பல்வேறு நீர்வாழ் உயிரினங்கள் பாசிகளை உணவாக பயன்படுத்துகின்றன. அவற்றை பெரிய மீன்கள், பறவைகள் மற்றும் பிற விலங்குகள் உணவாக எடுத்துக்கொள்வதால் முழு உணவு சங்கிலியும் இயங்குகின்றது. எனவே பாசிகள் இல்லாத சூழலில் நீர்வாழ் உயிரினங்களின் எண்ணிக்கை குறைந்து உயிரியல் சமநிலை கடுமையாக பாதிக்கப்படும். பாசிகள் நீரின் தரத்தை மேம்படுத்தும் இயற்கை உயிரியல் வடிகட்டிகளாகவும் செயல்படுகின்றன. அவை நீரில் அதிகமாக உள்ள நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பிற ஊட்டச்சத்துகள் உறிஞ்சி பயன்படுத்துகின்றன. சில வகை பாசிகள் ஈயம்,

0: பாதரசம், காட்மியம் போன்ற கன உலோகங்களையும் உறிஞ்சி மாசுபாட்டை குறைக்கின்றன. இந்த செயல்முறை உயிரியல் சுத்திகரிப்பு, பயோ ரெமடியேஷன் எனப்படுகிறது. இதனால் நீரின் தரம் மேம்பட்டு நீர்வாழ் உயிரினங்கள் ஆரோக்கியமான சூழல் கிடைக்கிறது. பாசிகள் பல பொருளாதார மற்றும் மருத்துவ பயன்பாடுகளையும் கொண்டுள்ளன. சில வகை பாசிகள் மனிதர்களின் உணவாகவும் கால்நடை மற்றும் மீன் தீவனமாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. கடற்பாசிகளிலிருந்து அகார், ஆல்ஜினைட் மற்றும் காராஜெனின் போன்ற பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இவை உணவு தொழில், மருந்து தொழில், அழகு சாதனப் பொருட்கள், நுண்ணுயிரியல் ஆய்வகங்கள் மற்றும் மருந்து தயாரிப்புகளில் பரவலாக பயன்படுகின்றன. சில பாசிகள் உயிரி உரம் மற்றும் உயிரி எரிபொருள் தயாரிப்பிலும் பயன்படுகின்றன. எனவே பாசிகள் சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்லாமல் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரும் பங்களிப்பை வழங்குகின்றன.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கும் பாசிகள் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ஜி. ராஜமுருகன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7 மணி. புதுவை புதுமை. சிந்தனை மலர். சவால்கள் வரும்பொழுதுதான் நாம் நினைத்திராத திறமைகள் நம்மிடையே ஒளிந்திருப்பதை நாம் உணர்வோம். டோரா ஆல்பர்ட் அவர்களின் சிந்தனை இது. மீண்டும் சிந்தனை. சவால்கள் வரும்பொழுதுதான் நாம் நினைத்திராத திறமைகள் நம்மிடையே ஒளிந்திருப்பதை உணர்வோம்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: உண்மையா,
0: பயனுள்ளதா,
2: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
0: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
2: தினமும் காலை 8:02-8:30
0: நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
3: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மை குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். நேரம் 7:02.
4: வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: சீர்திருத்த வேண்டும் என்ற கவலை சீர்திருத்தக்காரருக்குத்தான் உண்டு. சமூகம் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் அவர் சமூகத்தினிடமிருந்து எதிர்ப்பையும் வெறுப்பையும் உயிருக்கே அபாயமான கொடுமைகளையும் தவிர வேறு எதையும் எதிர்பார்ப்பதற்கில்லை. சீர்திருத்தக்காரர் தம் உயிரினும் முக்கியமானது என்று கருதும் ஒரு சீர்திருத்தத்தை மிகவும் பிற்போக்கானது என்று கூட சமூகம் கருதிவிடலாம் அல்லவா? என்றாலும் இந்த கிளர்ச்சியின் பயனாக இந்திய சமூகத்தினர் தங்கள் வீடு வாசல்களையும் சுற்றுப்புறங்களையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டியதன் அவசியத்தை ஒருவாறு கற்றுக்கொண்டார்கள். அதிகாரிகளின் நன்மதிப்பும் எனக்கு ஏற்பட்டது. இருக்கும் குறைகளை எடுத்து கூறி உரிமைகளை வற்புறுத்துவதே என் வேலையாக இருந்தாலும் சுய தூய்மையை சமூகம் அடைய வேண்டும் என்பதிலும் நான் சிரத்தையுடன் விடாப்பிடியாகவும் இருந்ததை அவர்கள் கண்டார்கள். ஆயினும் செய்து தீர வேண்டிய ஒரு வேலை இன்னும் பாக்கியாகவே இருந்தது. நாடு கடந்து வந்திருக்கும் இந்தியர்கள் தாய்நாட்டுக்கு தங்கள் செய்தாக வேண்டிய கடமையை உணரும்படி செய்வதே அந்த வேலை. இந்தியா ஏழை நாடு. செல்வத்தை தேடுவதற்காக இந்தியர்கள் தென்னாப்பிரிக்காவிற்கு வந்தார்கள். தாய்நாட்டு மக்களுக்கு கஷ்டம் ஏற்படும் சமயத்தில் இந்தியர் தங்கள் வருவாயில் ஒரு பகுதியை அளித்து தாய்நாட்டுக்கு உதவ வேண்டியது அவர்களுடைய கடமையாகும். 1897-1899 இந்தியாவில் பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டபோது தென்னாப்பிரிக்க இந்தியர்கள் இந்த உதவியை செய்தனர். பஞ்ச நிவாரண வேலைகளுக்கு தாராளமாக பண உதவி செய்தார்கள். 1897 செய்ததை விட 1899 அதிக உதவி செய்தனர். இதற்கு ஆங்கிலேயரும் பண உதவி செய்ய வேண்டும் என்று கோரினோம். அவர்களும் தாராளமாக உதவ முன்வந்தனர். இந்திய ஒப்பந்த தொழிலாளரும் தங்கள் பங்கை கொடுத்து உதவினர். இந்த பஞ்சங்கள் தோன்றிய சமயத்தில் ஏற்பட்ட இந்த உதவி முறை அப்பொழுதிலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. இந்தியாவில் பெரிய துன்பங்கள் ஏற்படும் போதெல்லாம் பெருந்தொகையை இந்தியாவுக்கு அனுப்பி உதவுவதற்கு தென்னாப்பிரிக்க இந்தியர் தவறுவதே இல்லை. இவ்விதம் தென்னாப்பிரிக்க இந்தியரிடையே நான் செய்து வந்த சேவை ஒவ்வொரு கட்டத்திலும் சத்தியத்தின் புதிய தன்மைகளை எப்பொழுதும் எனக்கு காட்டி வந்தது. சத்தியம் என்பது ஒரு பெரிய மரத்தை போன்றது. அதை நீர் ஊற்றி நாம் வளர்க்க வளர்க்க அது மேலும் மேலும் கனிகளை அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கிறது. சத்தியத்தின் சுரங்கத்தில் மேலும் ஆழத்தில் போய் நாம் தேட தேட அதில் பொதிந்து கிடக்கும் மேலும் மேலும் அதிக விலை மதிப்புள்ள இரத்தினங்களை காண்கிறோம். பல வகைகளிலும் சேவை செய்வதற்கு ஏற்படும் வாய்ப்புகளே அந்த இரத்தினங்களாகும். யுத்த சேவையிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டது. இனி நான் செய்ய வேண்டிய வேலை இந்தியாவில்தானே அன்றி தென்னாப்பிரிக்காவில் அல்ல என்பதை உணர்ந்தேன். இப்படி நான் எண்ணியதற்கு காரணம் தென்னாப்பிரிக்காவில் இனி செய்வதற்கு எதுவுமே இல்லை என்பது அல்ல. ஆனால் அங்கே என் முக்கியமான வேலை பணம் சம்பாதிப்பதாகவே ஆகிவிடும் என்று அஞ்சினேன். தாய்நாட்டில் இருந்த நண்பர்களும் திரும்பி வந்து விடுமாறு என்னை வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள். இந்தியாவில் நான் அதிகமாக சேவை செய்ய முடியும் என்றும் எண்ணினேன். தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் வேலைகளுக்கோ கானும் மன்சுக்லால் நாசரும் இருக்கிறார்கள். ஆகையால் என்னை விடுவிக்குமாறு எனது சக ஊழியர்களை கேட்டுக்கொண்டேன். என் கோரிக்கை அதிக சிரமத்தின் பேரிலும் ஒரு நிபந்தனையில் பேரிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஓராண்டிற்குள் தென்னாப்பிரிக்க இந்தியர் சமூகம் என்னை விரும்பினால் தென்னாப்பிரிக்காவுக்கு திரும்பிவிட நான் தயாராக இருக்க வேண்டும் என்பதே

0: அந்த நிபந்தனை. இது கஷ்டமான நிபந்தனை என்று கருதினேன். ஆயினும் சமூகத்தினுடன் என்னை பிணைத்திருந்த அன்பின் காரணமாக அந்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டேன். அன்பெனும் நூலிழையினால் கண்ணன் என்னை கட்டிவிட்டான், நானும் அவனுக்கு முழு அடிமையாகிவிட்டேன் என்று மீராபாய் பாடினாள். சமூகத்துடன் என்னை பிணைத்திருந்த அன்பெனும் நூல் இழை என்னை பொறுத்தவரையிலும் கூட அருந்துவிட முடியாததாக பலம் உள்ளதாகத்தான் இருந்தது. பொதுஜன வாக்கே கடவுள் வாக்கு. இங்கே நண்பர்களின் வாக்கு மனப்பூர்வமான உண்மை வாக்காக இருந்ததால் அதை தட்டிவிடவும் முடியவில்லை. நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டு புறப்படுவதற்கு அவர்களுடைய அனுமதியை பெற்றேன். அச்சமயம் எனக்கு நேட்டாளுடன் மாத்திரமே நெருங்கிய தொடர்பு இருந்தது. நேட்டால் இந்தியர் அன்பு என்ற அமிர்தத்தை என் மீது பொழிந்துவிட்டார்கள். ஒவ்வொரு இடத்திலும் பிரிவு உபசார கூட்டம் நடத்தினார்கள். விலை உயர்ந்த வெகுமதிகளையும் எனக்கு அளித்தார்கள். 1896 நான் இந்தியாவுக்கு புறப்பட்ட போதும் இத்தகைய வெகுமதிகளை எனக்கு கொடுத்தனர். ஆனால் இத்தடவையிலோ பிரிவு உபசாரம் அளவு கடந்ததாக இருந்தது. வெள்ளி தங்க சாமான்களும் அன்பளிப்பில் அடங்கியிருந்ததோடு விலை உயர்ந்த வைர நகைகளும் இருந்தன. இந்த வெகுமதிகளையெல்லாம் ஏற்றுக்கொள்ள எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? இவைகளையெல்லாம் வாங்கி கொண்ட பிறகு ஊதியம் பெறாமல் சமூகத்திற்கு சேவை செய்து வந்திருப்பதாக நான் எண்ணிக்கொள்ளுவது எப்படி? என் கட்சிக்காரர்கள் கொடுத்த சில வெகுமதிகளை தவிர மற்றவையாவும் சமூகத்திற்கு நான் செய்த சேவைக்கு என்றே முற்றும் எனக்கு அளிக்கப்பட்டவைகளாகும். என் கட்சிக்காரர்களும் பொது வேளையில் எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது கட்சிக்காரர்கள் வேறு பொது ஊழியர்கள் வேறு என்று பாகுபாடு செய்து கொள்வதற்கும் இல்லை. கிடைத்த வெகுமதிகளில் ஒன்று தங்கச் சங்கிலி. அது 52 பவுன் பெறுமானம் உள்ளது. என் மனைவிக்கு என்று அதை அளித்தனர். ஆனால் அதுவும் கூட என்னுடைய பொது சேவைக்கு அளிக்கப்பட்ட வெகுமதியே. ஆகையால் மற்றவைகளிலிருந்து அதை நான் தனியாக பிரித்துவிட முடியாது.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

0: சத்தியம்
1: இன்றைய வாழ்விக்க வந்த காந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையினை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் இரவு 7 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மேதகு குடியரசுத் தலைவர் அவர்கள் உரையின் தமிழாக்கம் இரவு 9:30 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். கென்யா உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கென்யா உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கென்யாவின் நாடாளுமன்ற தலைவர் திரு மோசஸ் தலைமையிலான குழு புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவரை நேற்று சந்தித்தது. அப்போது பேசிய திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரு நாடுகளும் நீண்ட நல்லுறவை பேணி வருவதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் தொழில்நுட்பங்களை புகுத்துவது குறித்து கென்யாவிற்கு அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கென்யா நாடாளுமன்ற வளாகத்தில் மகாத்மா காந்தியின் சிலை நிறுவப்படுவதற்கு அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். கல்வி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த அதிக வாய்ப்புகள் இருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கு பிரதமரின் தேசிய விவசாயிகள் வளர்ச்சித் திட்ட நிதியை விடுவிக்க அவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இது தொடர்பாக இம்மாநில அரசுகளின் வேளாண் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் வேளாண் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்குவதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். வேளாண் கட்டமைப்பு, உற்பத்தி ஆகியவற்றை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இளையோர் மாநாட்டில் பேசிய அவர், புத்தொழில் நிறுவன சூழலை மேம்படுத்த மாநில அரசுகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்குவதாக கூறினார். புத்தொழில் நிறுவனங்கள் மூலம் பெருநகரங்கள் மட்டுமல்லாமல் சிறிய கிராமங்களும் பயனடைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். 2014 ஆண்டிற்கு பின்னர் புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியும் கடன் உதவிகளும் பெருமளவு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, மாநிலத்தில் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டில் இரண்டாம் நிலை நகரங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்தை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். விஜயவாடா வாரணாசி இடையே நேரடி விமான போக்குவரத்து சேவையை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த விமான சேவை ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்தும் என்று தெரிவித்தார். ஆந்திர மாநிலத்தில் விமான நிலைய கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். விஜயவாடா, ராஜமுந்திரி, கடப்பா ஆகிய நகரங்களில் புதிய முனையங்களுக்கான பணிகள் நிறைவடையும் நிலையில் இருப்பதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி.

0: அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றம் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நேற்று தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கோடிக்கணக்கான மக்கள் தேசிய கொடியை ஏற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் இந்த பேரணி நடைபெறும் என்றும் திரு J.P. Nadda கூறினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் தணிக்கை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து 2 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேசிய நுகர்வோர் ஆணைய தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு 2,66,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 12ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1947ஆம் ஆண்டு நாடு சுதந்திரம் அடைந்தபோது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையால் ஏற்பட்ட துயரங்கள் மற்றும் உயிரிழப்புகளை நினைவு கூறும் வகையில் 2021ஆம் ஆண்டு முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரிவினை துயரங்கள் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெறும் தேசிய கருத்தரங்கில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு C.P. Radhakrishnan பங்கேற்கிறார். பஞ்சாபின் அம்ரித்சரில் நடைபெறும் நிகழ்வில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் பங்கேற்க உள்ளார். தில்லியில் பிரிவினை துயரங்கள் அருங்காட்சியகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜீத் சிங் சந்து பங்கேற்கிறார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களிலும் சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒடிஷாவின் வட மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜலாக்கா, புத்தவலங்கா உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனையடுத்து பாலசோர், மயூர்கஞ்ச் உள்ளிட்ட மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தின் புரீலியா, மேற்கு மிதினாபூர், புர்த்வான் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கேரளம் மாநிலத்தின் கோட்டயம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கண்ணூர், வகைநாடு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, கோவா, ஆந்திரா மற்றும் கர்நாடகாவின் சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. இந்தியாவை உலகின் உற்பத்தி மையமாக உயர்த்துவதற்கான முக்கிய துறைகள் என்ற தலைப்பிலான அறிக்கையை நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு அசோக் குமார் லகரி வெளியிட்டார். உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் நிலையில் உள்ள 12 முக்கிய துறைகள் குறித்து இந்த அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் திறன், மதிப்பு கூட்டுதல், வேலைவாய்ப்பு உருவாக்கம், உலகளாவிய விநியோக சங்கிலியுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் உற்பத்தி துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டம் ஆகியவை இதில் அடங்கியுள்ளன. மின்னணு பொருட்கள், எஃகு, வாகனம், பாதுகாப்பு தளவாடங்கள், ட்ரோன்கள், ரசாயனங்கள், ஜவுளித்துறை, மருந்து பொருட்கள், உபகரணங்கள் உள்ளிட்டவை உற்பத்திக்கான முக்கிய துறைகளாக இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. துரன்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷேத்பூர் அணி 6-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஷிலாங் லேஸ்னிங் அணிகள் மோதிய மற்றொரு ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது.

0: ஜம்ஷேத்பூர் ஷிலாங் அணிகள் காலிறுதிக்கு சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கென்யாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி. நேரம் 7:25. முதன்மை அலைவரிசையில் இனி வருவது
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மை குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள்.
4: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆண் மலட்டுத்தன்மை. இப்போ வந்து நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கிறத பார்க்குறோம். இந்த ஃபெர்டிலிட்டி சென்டருக்கான தேவை ஏன் வருதுன்னா, நமக்கு குழந்தை பேரின்மைங்கிறது சொசைட்டியில் நிறைய இருக்குது. அதுக்கு நிறைய காரணங்கள், லைஃப் ஸ்டைலில் மாடிஃபிகேஷன், ஸ்ட்ரெஸ், ஒர்க்கு, பல காரணங்கள் சொன்னாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் தேவை வந்து நிறைய இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்ப்பதற்கு மகப்பேறு மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்க பார்ப்பாங்க. அதேமாதிரி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கறது வந்து இந்த சிறுநீரக அறுவை சிகிச்சைகள் துறையோட வேலை. இவங்களுக்கு என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்கும், ஆண் மலட்டுத்தன்மைக்கான காரணம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து கன்ஜெனிட்டல் காஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்களுக்கு விரைப்பை வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. இது வந்து சிறு வயதுலேருந்தே ஏற்படக்கூடிய பிரச்சனை. விரைப்பை வளர்ச்சி இல்லாமல் விரைப்பை டியூப்ல வந்து அடப்பு இருக்கிறது, இதெல்லாமே வந்து சிறு வயதுலேருந்தே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இதை வந்து நம்ம அறுவை சிகிச்சை மூலமாக தான் சரி பண்ணணும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு வகையான பிரச்சனைகள் இருக்கலாம். ஒன்று ஹார்மோன் பிரச்சனைகள், ஹார்மோன் கோளாறுகள்னால இந்த மாதிரி ஆண் மலட்டுத்தன்மை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம ஹார்மோன் டெஸ்ட் பார்க்கணும். அவங்களோட ஹார்மோன் லெவல்ஸ் நார்மலாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, அதை பொறுத்து நம்ம அதற்கு தேவையான ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது அதை விந்து உற்பத்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு என்ன ஆகும்னா, மலட்டுத்தன்மை உள்ளவர்களுக்கு வாரிகோசீல் அப்படிங்கிற ஒரு வியாதி இருக்கும். வாரிகோசீல் அப்படின்னா என்னென்னா, நம்ம விரைப்பைக்கு போகிற ரத்த குழாய், ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகிற குழாய் வந்து வீக்கம் அடையும். அது வந்து பல ஹார்மோனல் காசஸ் அப்ஸ்ட்ரக்டிவ் காசஸ் பல காசு இருந்தாலும் அந்த ரத்த குழாய் வீக்கம் இருக்கிறதுனால விந்து உற்பத்தி வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம மருந்து மாத்திரையிலையும் சரி பண்ணலாம், சரியாகாத பட்சத்தில் அறுவை சிகிச்சை மூலமாகவும் அதை நம்ம சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டு தவிர சில பேருக்கு வந்து விந்தணுவே இருக்காது. அவங்களுக்காக ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணும்னா, நமக்கு வந்து அந்த விரைப்பையிலிருந்து டைரக்டா ஊசி மூலமாகவே நம்ம வந்து விந்தணுவை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சிறு மைக்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை மூலமாக அந்த விந்தை எடுத்து பிரிசர்வ் பண்ணி, இப்போ டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்றாங்க, அதை இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஐவிஎஃப்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விந்து மட்டும் தனியாக எடுத்து நம்ம பிரிசர்வ் பண்ணி அதன் மூலமா பெண் கருமுட்டையும் எடுத்து அதை ஃபெர்டிலைஸ் பண்ணி அதை திரும்ப நம்ம வந்து பெண் கர்ப்பப்பையில பொருத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு வந்து இந்த எந்த டிஃபெக்ட்டுமே இருக்காது, ஆனாலும் வந்து நியூட்ரிஷனல் டிஃபெக்ட் இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த விந்துக்கு தேவையான உடல் சத்துக்கள் வந்து கிடைக்காம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உடல் சத்துக்கள் தேவைப்படுதெல்லாம் வந்து மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து விந்து உற்பத்தி பிரிசர்வ் பண்றதுக்கு மிக மிக முக்கியமான இது. அதை நம்ம வந்து தனியா வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக அதை சாப்பிட மாட்டோம், நம்ம ஏற்கனவே சாப்பிட்ற பொருள்ல இருக்கிறதுல அதை ஃபில்டர் ஆகி யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தொந்தரவு இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் மட்டும் இருக்கிற விட்டமின்ஸை நம்ம வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். அது வந்து அவங்க அருந்தும் போது ஒரு அந்த சத்து இன்க்ரீஸ் ஆகி விந்து உற்பத்தி நார்மல் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர நம்ம வந்து வாரிகோசீல் அப்படின்னு பற்றி சொன்னோம். அதுக்கு வந்து அறுவை சிகிச்சையில் இப்போ பல முறைகள் இருக்குது. ஓப்பன் சர்ஜரி தான் அந்த காலத்தில் பண்ணியிருந்தோம். இப்போ அதையுமே வந்து நம்ம மைக்ரோஸ்கோப் மூலமாக சிறிய இதை வந்து நம்ம பெரிது பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறோமோ, அதே மாதிரி சின்ன ஒரு இன்சிஷன் வழியாக வீக்கமடைந்த ரத்த குழாய் எது எதுன்னு கண்டுபிடிச்சி அதை மட்டும் பர்டிகுலராக வந்து நம்ம டைப் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறதுக்கான அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. அது பண்ணும்போது காம்ப்ளிகேஷன்ஸும் குறையும், பேஷண்ட் வந்து சீக்கிரம் நார்மல் ஆகிடுவாங்க, நார்மல் ஆக்டிவிட்டீஸ் என்டர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் அவங்க வந்து விந்து உற்பத்தி நார்மல் ஆகிறதுக்கும்

0: வாய்ப்புகள் இருக்குது. இது குறிப்பாக வந்து இதில் ஒரு 30% பேர் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் அதுதான் வந்து மெயின் ரீசனாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த கோளாறுகள்லாம் எதுவும் இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சோன்னா அவங்க வந்து ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கோ இல்லை அவங்க லைஃப் ஸ்டைல் மாடி, குறிப்பாக வந்து ஜங்க் ஃபுட்ஸ் கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, தூக்கம் வந்து டைவெர்ட் ஆகிறது, இதெல்லாமே வந்து நம்ம லைஃப் சைக்கிளை பாதிக்கப்படும் போது அது வந்து ரொட்டீனாக வந்து நம்மளுடைய குழந்தை பேரின்மைக்கும் அது ஒரு காரணமாக வந்து அமையுது. ஸோ ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், என்ன காரணங்கிறத கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு மருந்து மாத்திரைகள் மூலமாகவும் சரி பண்ணலாம், அறுவை சிகிச்சை மூலமாகவும் சரி பண்ணலாம். இது எதுவுமே இல்லாத பட்சத்தில் விரைப்பையிலிருந்து உற்பத்தி ஆகி அரெஸ்ட் ஆகி இருக்கிற விந்துக்களை கூட நம்ம சின்ன இன்ஜெக்ஷன் மூலமாக எடுத்து அதை டெஸ்ட் டியூப் பேபியாக நம்ம வந்து ட்ரீட் பண்ணலாம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மை குறித்த விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள்.
3: நேரம் 7:30. முதன்மை ஒலிவரிசையில் இனி கேட்கலாம்.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோம். வியாபாரம் பண்ணலாம்னு ஒரு கடை வச்சேன், வேண்டிய போட்டவங்க கூட என் கடையில் வந்து எதுவும் வாங்க மாட்டேங்கிறான், எல்லாரும் அடுத்த கடைக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிட்டார். இதுக்கு போய் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லாதீங்க. வாடிக்கையாளர்களை வந்து கவர்றது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, அதுதான் குறை அப்படின்னும். சார் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ரகசியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னார். சரி உங்கள் காதை இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக பெரிய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தோம். அதாவது இந்த வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது சம்பந்தமாக அனுபவப்பட்டவங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது கடை வச்சுருக்கிறவங்க எல்லாரும் இதை கொஞ்சம் காதில் வாங்கி வச்சுக்கணும். எதை இப்போ சொல்ல போகிறத, எப்பவும் பணத்தை சம்பாதிக்கிறதுலையே குறியாக இருக்கக்கூடாதான். அதை விட முக்கியமாக நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது வாடிக்கையாளர்களுடைய மன நிறைவு. வர்றவங்க திருப்தியோடு போகணும், அது முக்கியம். அதில் கவனமாக இருக்கணும். கடைக்கு வர்ற ஒருத்தர் ஏதாவது ஒரு குறை சொல்கிறாருன்னு வச்சுங்க, அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. ரொம்ப அக்கறையோடு அதை காது கொடுத்து கேட்கணும். அப்படியா சார், அதை நான் அவசியம் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் வரார், சார் நேற்றுக்கு உங்கள் கடையில் இதை நான் வாங்கிட்டு போனேன், வீட்டில் இது வேணான்னு சொல்லிவிட்டாங்க, திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறார். உடனே நீங்கள் வந்து முகம் சுழிக்கக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, வழக்கம் போல் நிதானமாக முகம் அலர்ச்சியோடு அதை திருப்பி வாங்கிக்கணும். இவ்வளவு ரூபாய்க்கு சாமான் வாங்கினா இந்த ஸ்பூன் அன்பளிப்பு, இப்படி ஏதாவது கொடுக்கலாம். பண்டிகை காலங்கள்லேயும் பொருள்கள் வாங்குறவங்களுக்கு இப்படி ஏதாவது பொருத்தமாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கறது ஒரு சர்வசாதாரணமான பொருளாக இருந்தால் கூட அது வாங்குற ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எதுவும் உங்களால் கொடுக்க முடியலன்னா உங்கள் முகம் நிறைஞ்ச சிரிப்பியாவது கொடுங்க, அது போதும். உங்கள் கடையில் இல்லாத ஒரு பொருளை வாடிக்கையாளர் வந்து கேட்குறார், உடனே இல்லைன்னு முகத்தில் அடித்தது மாதிரி சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி உங்கள் பணியாளர் யாரையாவது அனுப்பி வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி அவர்கிட்ட கொடுக்கலாம். சில பேர் உங்கள் கடைக்கு வரும்பொழுது அவங்க வீட்டு குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்கன்னு வைங்க, நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த குழந்தைகளை முதல்ல கவனிக்கணும், அது கண்ணத்தை கிள்ளணும், அதுக்கிட்ட விளையாடணும், அதுக்கு ஏதாவது மிட்டாய் பிஸ்கட் எதையாவது கொடுத்து அது கவனத்தை கவரணும், அதுக்கப்புறம் பெரியவங்களை கவனிக்கலாம். உங்கள் கடையில் வேலை செய்கிற பணியாளர்கள் சுத்தமாக இருக்கணும், சிரித்த முகம், சுறுசுறுப்பு இது ரெண்டும் அவங்களுக்கு தேவை, அழுது அடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அதிகமாக பொருள் வாங்குகிற ஒருத்தர்கிட்ட அதிக மரியாதையாகவும் குறைச்சலாக பொருள் வாங்குறவர்கிட்ட வேறு விதமாகவும் நடந்துக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் சமமாக நடந்துக்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டுற மரியாதையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்கினா அது உண்மையானதாக இருக்கும், தரமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு ஜனங்களுக்கு வரணும். அதனால் தரமான பொருளையே நீங்கள் வந்து உங்கள் கடையில் வச்சுருக்கணும். இது வரைக்கும் நான் சொன்னதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடையை ஆரம்பிச்சிங்கன்னா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும். அப்படி போகலன்னா அதுக்கப்புறம் கேளுங்க. ஏன்னா இந்த யோசனைகள்லாம் அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்கிற யோசனைகள். இந்த யோசனைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு.

0: அது என்னங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார், சார் உங்கள் யோசனையை கேட்டதுனால நான் ஒரு அறை வாங்கினது தான் மிச்சோன்னார். என்னாச்சுன்னு கேட்டேன். எங்கள் கடைக்கு ஒரு பெரியம்மா குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க சார், உங்கள் யோசனைப்படி அந்த குழந்தையோட கன்னத்தை கிள்ளணும்னு முயற்சி பண்ணினேன். திடீர்னு அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை தலையை குனிஞ்சிக்கிட்டுது. என் கையை வந்து குழந்தையோட கன்னத்துக்கு பதிலாக அதை தூக்கிட்டு வந்தவங்க கன்னத்தை கிள்ளிவிட்டுது. அதுதான் அப்படி ஆயிட்டுது அப்படின்னார். கன்னத்தை தடவிக்கிட்டே.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கி

0: என் கையை வந்து குழந்தையோட கன்னத்துக்கு பதிலாக அது தூக்கிட்டு வந்தவங்க கன்னத்தை கிழிப்புட்டுது, அதுதான் அப்படி ஆயிட்டுது அப்படின்னார். கன்னத்தை தடவிக்கிட்டேன்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 11 மணிக்கு இலக்கிய பேசுவோம் நிகழ்ச்சியில் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நேரம் 7:35. முதன்மை அலைவரிசையில் இனி வருவது நகருலா. நேர்களே, இன்றைய நகருலா நிகழ்ச்சிக்கு கால இயந்திரத்தில் ஏறி பல 100 ஆண்டுகள் பின்னோக்கி காடுகளுக்கு நடுவே மறைந்திருக்கும் ஒரு வரலாற்று ரகசியத்தை நோக்கி பயணிக்க போறோம். தயாராயிருங்க. கிளையிலிருந்து உதிரும் ஒரு பூவும் கரையை தொடும் ஒரு அலையும் பூமியின் அழகை நொடிக்கு நொடி புதுப்பிக்கின்றது. கடந்த காலத்தின் சுவடுகளை சுமந்து நிற்கும் கோட்டைகளோ காலம் நமக்கு சொல்லும் வரலாற்று பாடங்களாகவே அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நகரை தான் இன்னைக்கு நம்ம நகருலால நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள நிவாரி மாவட்டத்தில் உள்ள பெட்வா நதிக்கரையில் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே ஒளிந்திருக்கும் ஒர்ச்சா நகரம் சுற்றி தான் நாம் இன்னைக்கு வலம் வரப்போகிறோம். ஒர்ச்சா என்ற சொல்லுக்கே மறைக்கப்பட்ட இடம் என்று தான் பொருள். இது ஏன் இவ்வாறு அழைக்கப்படுகிறது? இணைந்திருங்கள் ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. கேட்கலாம் மேலும் இடம் பற்றிய செய்திகளை. உலாவரலாம் பாடலுக்கு பின். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வருவது தக் லைஃப் படத்துக்காக தீ பாடிய பாடல்.

0: வரும் எந்த கதையில்
1: அடர்ந்த காடுகளின் வழியே பாய்ந்தோடும் பெட்வா நதியை கடந்து ஒர்சா அப்படிங்கிற நகருக்குள்ளே நாம் நகருலாவை தொடங்கலாம். நேர்களே, நகருக்குள் நுழைந்துடன் நம் கண்ணில் முதலில் படுவது பெட்வா நதியின் நடுவே தீவில் கம்பீரமாய் நிற்கும் ஒர்சா கோட்டை வளாகம், அதாவது ஒர்சா ஃபோர்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இதற்குள் தான் உலக புகழ்பெற்ற ஜஹாங்கீர் மஹால் இருக்கு. முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் ஒருமுறை இங்கு வருவதற்காக பண்டேலா மன்னர் பீர் சிங் தியோவால் ஒரே ஒரு இரவில் கட்டப்பட்ட பிரம்மாண்ட அரண்மனை இது என்று வரலாறு கூறுகிறது. இதன் ஜன்னல்கள் வழியே பார்த்தால் சுற்றியுள்ள அடர்ந்த காடுகளில் வளைந்து நெளிந்து ஓடும் பெட்வா நதியும் கண்களுக்கு பெரும் விருந்தாக அமையும். இந்த காட்சியை ரசித்து கொண்டே பாடலை கேளுங்கள். அடுத்ததாக வருகிறது பைசன் படத்திற்காக அருவேந்தன் பாடிய பாடல்.

0: நேரம் 7:45.
1: ஹலோ
2: ராஜேஷ் ஜி, மே போலீஸ் தானே சே போல் ரஹா ஹூம்.
1: ஃபிர் சே
3: ஆப் டிஜிட்டல் அரெஸ்ட் மே ஹோ, தூசரே கமரே மே ஜாயியே அகேலே. ஆப்கே பார்சல் மே ட்ரக்ஸ் மிலே ஹே, லம்பே ஜாயேங்கே.
4: 10 lakh दीजिए, बच जाएंगे.
1: सर इतने कहाँ से?
4: एक लिंक भेजा है, अभी प्रोसेसिंग के लिए 2 lakh भेजिए, बाकी बाद में.
1: सर 2 lakh
5: क्या हुआ पापा?
1: बेटा ये कह रहे हैं कि मेरे पार्सल में से ड्रग्स मिले हैं.
3: अरे
1: काट दिया.
5: पैनिक मत कीजिए पापा, डिजिटल अरेस्ट जैसा कुछ नहीं होता है, ये सब फ्रॉड है.
1: फ्रॉड?
5: पुलिस, बैंक, RBI इत्यादि के नाम से आने वाले साइबर अपराधियों के फोन या वीडियो कॉल से सावधान रहें, उन्हें कोई पैसे ना भेजें और तुरंत पुलिस में रिपोर्ट करें. अगर समझदारी नहीं दिखाओगे
1: तो पैसे गवाओगे.
6: RBI कहता है.
7: जानकार बनिए, सतर्क रहिए.
0: நகருலா நிகழ்ச்சியில் நம்ம ஓர்ச்சா அப்படின்ற நகரை சுற்றி வந்துட்டுருக்கோம் இல்லையா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ராம்ராஜ் கோவில். பொதுவாக ராமபிரானை தெய்வமாக தான் வழிபடுவோம், ஆனால் இங்கு மட்டும் ராமபிரான் அரசர் தான். இன்று வரைக்கும் இங்கு இராணுவ காவல் வீரர்கள் தினமும் துப்பாக்கி ஏந்தி முறைப்படி அரசுக்குரிய மரியாதை, அதாவது காட் ஆஃப் ஆனரை செலுத்தி வருகிறார்களாம். அற்புதமான தகவல் இல்லையா இது? தொடர்ந்து கேளுங்கள் இட்லி கடை படத்திலிருந்து தனுஷ் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல்.

கார்ட் ஆஃப் ஆனர் ஏற்றுக்கொள்ளும் ராமராஜ கோவிலை பார்த்தோம் இல்லையா, தொடர்ந்து பார்க்கலாம். பெட்வா நதிக்கரைக்கு போகலாம். ஆற்றின் கரையில் வரிசையாக கோபுரங்கள் போல சில கட்டடங்கள் தெரியும். இவை சத்ரிஸ் என்று அழைக்கின்றனர். ஒர்சாவை ஆண்ட பண்டோலா வம்சத்து அரசர்கள் நினைவாக கட்டப்பட்ட கலை நயமிக்க நினைவு சின்னங்கள் இவை. மாலை நேரத்து சூரிய அஸ்தமனத்தில் இந்த சத்ரிகளின் நிழல்கள் பெட்வா நதியின் தண்ணீரில் விழும் காட்சி மிகவும் அற்புதமாயிருக்கும். இந்த பெட்வா நதி கடந்து சென்றால் ஒர்சா வனவிலங்கு சரணாலயம் இருக்கு. அடர்ந்த காடுகளுக்கு நடுவே பல வகையான பறவைகளின் கீதத்தை கேட்டுக்கொண்டே இங்கு உள்ள வரலாற்று சின்னங்களை ரசிப்பது ஒரு தனி சுகமாய்தான் இருக்கும். தொடர்ந்து கேட்கலாம் குபேரன் படத்திற்காக சச்சின் ராஜ், திவ்யா மேனன் குழுவினர் பாடிய பாடல்.

நகருள நிகழ்ச்சியின் நிறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நேர்களே, நவீன உலகத்தின் இறைச்சலிலிருந்து தப்பித்து அமைதியும் வரலாற்றையும் ஒருகே அனுபவிக்க நினைப்பவர்களுக்கு ஒர்ச்சா ஒரு சொர்க்க பூமி. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் இந்த வேளையில் ஒரு சின்ன சிந்தனை. வரலாற்று சின்னங்கள் என்பவை வெறும் கற்கள் அல்ல. அவை நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற கலை பொக்கிஷங்கள். அவற்றின் தூய்மையையும் பழமையையும் பாதுகாப்பது நம் கடமையே ஆகும். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா, மேகா அகர்வால் பாடிய பாடல்.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று 7 மணிக்கு இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையை அனைத்து ஆகாஷ்வாணி நிலையங்களும் ஒளிபரப்புகின்றன. கென்யா நாட்டுடன் நீடித்த நல்லுறவை இந்தியா மேற்கொள்ள உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் கென்யாவில் மகாத்மா காந்தியின் சிலை நிறுவப்படுவது பெருமிதம் அளிப்பதாக கூறியுள்ளார். இந்திய ஒற்றுமையின் வலிமையை பிரதிபலிக்கும் மூவர்ண கொடி ஒவ்வொரு இந்தியரின் புனித பெருமிதம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்கள் தங்களின் வீடுகளில் மூவர்ண கொடியேற்றி ஹர்கர் திரங்கா இயக்கத்தில் கோடிக்கணக்கிலான மற்றவர்களுடன் இணைய வேண்டும் என சமூக ஊடக பதிவு ஒன்றில் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மூவர்ண கொடியுடன் கூடிய செல்ஃபி படங்களை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யவும் உள்துறை அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த ஏற்றுமதி கடந்த ஜூலை மாதத்தில் 80.14 பில்லியன் டாலராக 13.3% அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே மாதத்தில் 70.72 பில்லியன் டாலராக இருந்தது. உலக அளவிலான உற்பத்தி கேந்திரமாக இந்தியாவை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கேற்க தகுந்த 12 முன்னுரிமை துறைகள் குறித்து நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு AK லஹரி நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி விமான நிலையத்தில் நேற்று நடைபெற்ற விமான கடத்தல் தடுப்பு ஒத்திகையில் சம்பந்தப்பட்ட பல்வேறு துறையினர் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தையொட்டி கலை பண்பாட்டுத்துறை சார்பில் 3 நாட்கள் கலைவிழா நாளை மாலை புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் 6 மணியளவில் துவங்குகிறது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறையும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையமும் இணைந்து நடத்தும் இவ்விழா நாளை முதல் 17ஆம் தேதி திங்கட்கிழமை வரை 3 நாட்கள் காந்தி திடல், கருவடிக்குப்பம், காமராஜர் மணிமண்டபம், மடுகரை மந்தைவெளி திடல், உருவையாறு அரசு கலையரங்கம், திருக்கனூர் மாரியம்மன் கோயில் ஆகிய 5 இடங்களில் நடைபெறுகிறது. இதனுடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:02. தினந்தோறும் அறிவியல், சமூகம், ஆரோக்கியம் என பல பயனுள்ள தகவல்கள் பெட்டகங்களை திறந்து காட்டும் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலுவலகத்தின் தகவல் தளம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நேயர்களே, கொஞ்சம் கற்பனை செய்து பார்ப்போமா? நாம் வாழும் ஒரு அறை முற்றிலும் காலியாக இருந்தால் ஆஹா, எவ்வளவு காலியாக இருக்கிறது என்று நினைப்போம் அல்லவா? ஆனால் உண்மையில் நாம் வாழும் இந்த காற்று மண்டலம் முழுக்க கோடிக்கணக்கான கண்ணுக்கு தெரியாத அலைகள், அதாவது இன்விசிபிள் வேவ்ஸ் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. எந்நேரமும் நம் உடலை ஊடுருவி கோடிக்கணக்கான தகவல்களை அலைவடிவில் காற்றில் மிதந்து ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றன. வார்த்தைகள் இல்லாத பேரமைதியில் காற்று மண்டலம் தொழில்நுட்ப மொழியை நமக்கு போதிக்கின்றது. கண்ணுக்கு தெரியாத அலைகள் மடியில் நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் அறிவியலின் ஆகச்சிறந்த அற்புதம். டிவி ரிமோட், வீட்டின் வைஃபை அலைகள், இப்படி இன்னும் பல உதாரணங்களை சொல்லலாம். இவை எப்படி வேலை செய்கின்றன, நம் கண்களுக்கு தெரியாத இவற்றின் பின்னால் இருக்கும் அந்த இரகசிய அலைகள் பற்றிய தகவல்களை இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம். பாடல்களுக்கிடையே தொடர்ந்து வருகிறது எந்திரன் படத்திற்காக பிரதீப் குமார், பிரவீன் பாடிய பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: முதலாவதாக நாம் தினமும் பயன்படுத்தும் டிவி ரிமோட் கண்ட்ரோல் பற்றி பார்ப்போம். சோபாவில் அமர்ந்து கொண்டு ரிமோட்டை அழுத்தினால் டிவியில் சேனல்கள் மாறுகின்றது. ரிமோட்டிலிருந்து டிவிக்கு எப்படி சிக்னல் போகின்றது? உண்மையில் ரிமோட்டின் நுனியில் இருக்கும் ஒரு சிறிய சிவப்பு பல்ப், அந்த பல்பிலிருந்து இன்ஃப்ராரெட் எனப்படும் அச்சிவப்பு கதிர்கள் வெளிவருகின்றன. அதன் அலை நீளம் அதிகம் என்பதால் நம் மனித கண்களுக்கு அதை பார்க்க முடியாது. ஒரு சின்ன மேஜிக் சொல்லித்தட்டா, இந்த கதிர்களை பார்க்க ஸ்மார்ட் போன் கேமராவை ஆன் செய்து ரிமோட்டின் பல்பை கேமராவுக்கு நேரே காட்டி பட்டனை அழுத்தி பாருங்கள். உங்கள் ஃபோன் திரையில் அந்த பல்ப் வழியே ஊதா அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒளிர்வதை காண முடியும். மனித கண் பார்க்க முடியாத அலைகளை தொழில்நுட்ப கண்கள் பார்க்கின்றன.

அடுத்ததா, பெரும்பாலும் அனைத்து வீடுகளில் இருக்கும் வைஃபை இணையம் என்பது வயர்கள் மூலம்தான் வருகின்றது. பின் எப்படி அது வயரே இல்லாமல் மொபைலுக்கும் லேப்டாப்புக்கும் வருகிறது? இதற்கு பயன்படுவதுதான் ரேடியோ அலைகள், அதாவது ரேடியோ வேவ்ஸ். இந்த ரேடியோ வேவ்ஸ் நம்மை சுற்றியுள்ள சுவர்கள், கதவுகள் எல்லாவற்றையும் ஊடுருவி பாயும் தன்மை கொண்டவை. நாம் சுவாசிக்கும் காற்றில் இந்த இணை அலைகள் என்னேனவும் மிதந்து கொண்டே இருக்கின்றது. நமது ஃபோன் மற்றும் லேப்டாப்பில் உள்ள ரிசீவர் அந்த அலைகளை எளிதில் பிடித்து கொண்டு நமக்கு இணையத்தை தருகின்றது. தொடர்ந்து கேட்கலாம் பாடல், ஐலா படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, தகவல் தளம் நிகழ்ச்சி ஆங்கில செய்திகளுக்கு, அதனைத் தொடர்ந்து சென்னை அஞ்சலை தொடர்ந்து 8:45 கேட்கலாம். இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்திகள். டிப்ளமா முடித்தவர்களுக்கு தமிழக அரசில் பணி. தமிழக அரசில் காலியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை TNPSC வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் 278, பயிற்சி துறையில் 127, பொதுப்பணியில் 115, உதவி வேளாண் அதிகாரி 110, நெடுஞ்சாலையில் 46, சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் 32, உதவி தோட்டக்கலை அதிகாரி 24, கைத்தறியில் 20 உட்பட மொத்தம் 839 இடங்கள் காலியாக உள்ளன. ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். கல்வி தொகுதி ITI, டிப்ளமா, BE, BTEC. வயது வரம்பு பொது பிரிவினருக்கு 18 முதல் 37 வரை. 1/7/2026 இந்த வயது இருக்க வேண்டும். மற்ற பிரிவிற்கு வயது உச்சவரம்பு இல்லை. தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, விண்ணப்ப பதிவு கட்டணம் ₹150, தேர்வு கட்டணம் ₹100. மேலும் விவரங்களுக்கு tnpsc.gov.in என்ற இணையதள முகவரியில் சரிபார்க்கவும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் நாளை. விண்வெளி ஆய்வு மையத்தில் உதவியாளர் பணி. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் இஸ்ரோ காலியிடங்களின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அசிஸ்டன்ட் கிளர்க், ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் ஆகிய பிரிவுகளுக்கு மொத்தம் 242 இடங்கள் உள்ளன. கல்வி தொகுதி, பட்டப்படிப்பு, வயது 16/8/2026 18 முதல் 28 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹500. கடைசி நாள் 16/8/2026. மேலும் விவரங்களுக்கு isro.gov.in என்ற இணையதள முகவரியில் சரிபார்க்கலாம்.

இந்திய விமான நிலைய ஆணையத்தில் காலியிடங்களின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் 129, மேனேஜர் பிரிவில் சிவில் 145, நிதியில் 34, ஆப்ரேஷன்ஸ் 28, எலக்ட்ரிக்கல்ஸ் 16, தீயணைப்பு 16 உட்பட மொத்தம் 389 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி பிஇ, பிடெக், சட்டம், எம்பிஏ, சிஏ. வயது 7/9/2026 18 முதல் 27 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் 1000. பெண்களும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் செப்டம்பர் 7 ஆகும். மேலும் விவரங்களுக்கு AAI.AERO என்ற இணையதள முகவரியில் சரிபார்க்கவும்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று மதியம் 12 மணிக்கு லட்சிய பூமி நாடகம் கேட்கலாம். எழுத்தாக்கம் கல்லை மலரடியான் என்கிற சு கந்தசுவாமி அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 8:30. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷவாணி இப்போது கோயம்புத்தூரின் மூத்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் சௌமியா வெங்கடேசன்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நாம ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திக்க போறோம். ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையின் தலைவர், சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர், மருத்துவ கல்வியாளர், தொலைநோக்கு பார்வையுடைய நிர்வாகி, சமூக நல சேவகர், இப்படி பல்வேறு முகங்களை கொண்டவர் மதிப்பிற்குரிய நமது டாக்டர் ஜி பக்தவச்சலம் அவர்கள். டாக்டர் வணக்கம்.
3: வணக்கங்க, ரொம்ப சந்தோஷம் என்ன கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ பண்றதுக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
2: டாக்டர், உங்ககிட்ட முதல் கேள்வியா, அதாவது ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி உங்களுடைய இதயத்தில் ஒளிந்திருப்பது சாதனைகளின் பெருமையா அல்லது சேவை தந்த திருப்தியா?
3: நீங்க டாக்டரா இருக்கிறதுக்கு யார் காரணம், நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு யார் காரணம், சந்தோஷமா இருக்கக்கூடிய உங்களுடைய சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்கிறேன்.
2: அதான் நான் இப்படி போட்டிருக்கேன்,
3: சந்தோஷமா இருக்கிறது என்னுடைய பிறப்புரிமை. It is my birthright. To be happy is my birthright. I was in heaven. நாராயணன் லக்ஷ்மியோட இருக்கும்போது, டே வாடா அப்படின்னாரு, வந்தனுங்க நமஸ்காரம் அப்படின்னு. லக்ஷ்மணன் என் பேரு பக்தவச்சலம், பக்தர்களுக்கு
2: வாத்சல்யமா இருக்கிறவர் தான்.
3: நாராயணா நாராயணா ஏன் என்ன கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். நீ கீழே பூமிக்கு போ, அங்க போய் என்ன பண்றதுன்னு சந்தோஷமா இருந்தார். சாமி நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கிறேன், கரெக்டா சாப்பாடு வருது. இல்ல இல்ல நீ கீழே போ, எனக்கு என்ன வேலை கொடுத்த அனுப்புறி, யூ கோ டவுன் டு மதர் எர்த், பூமாதேவி அங்க இருப்பா, அங்க போய் உட்கார்ந்து சந்தோஷமாயிரு சாமி சாமி அப்படின்னு. அடே உனக்கு மனுஷனாத்தான போட்டிருக்கேன், அது உன்ன தமிழ்நாட்டுல தானே போட்டிருக்கேன், உனக்கு ஜாலியா போ சாமி. எப்படிங்க சந்தோஷமா இருக்கிறது, இங்க இங்க சந்தோஷமா இருக்கேன், மேல நீங்க இருக்கிறீங்க வைகுண்டத்துல சந்தோஷமா இருக்கேன், அங்க போய் எப்படி சந்தோஷமா இரு, சிம்பிள்ரா, மத்தவங்களை சந்தோஷப்படுத்து, உனக்கு சந்தோஷம் வரும். ஒரு ஆளை சந்தோஷப்படுத்தினா ஒரு மடங்கு சந்தோஷம், நான் ஆயிரக்கணக்கான பேரை சந்தோஷப்படுத்தும் போது எனக்கு ஆயிரக்கணக்கான மடங்கு சந்தோஷம் இருக்குது, அது வருது, தினம் வருது. இந்த 52 வருஷத்துல சுமார் ஒரு 50 லட்சம் பேஷண்ட்ஸ் சந்தோஷப்படுத்திருப்பேன். எங்கிருந்தோ எங்களை தேடி வர்றாங்க மேடம். அப்போ அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நல்ல வார்த்தை, என்ன வாங்க பயப்படாதீங்க, நல்ல வைத்தியம் பண்ணி கொடுக்கறோம், தைரியமா இருங்க. இந்த வார்த்தை சொன்னாவே பாதி சரியாயிருக்கு. சந்தோஷம்ங்கிறது ஒரு கடையில கிலோ கணக்குல வாங்குறதுல சந்தோஷம், கிலோ கணக்குல நீங்க பாதாம் அன்பு வாங்கலாம், சந்தோஷம்ங்கிறது நமக்குள்ளே உண்டாக்கணும். சந்தோஷம்ங்கிறது யூ ஹாவ் டு ஜெனரேட் ஃப்ரம் யுவர் ஓன் ஹார்ட்.
2: இப்ப 1974 2026 வரைக்கும் இன்னும் தொடர்ந்து உங்க பயணம் போயிட்டு இருக்கு, இதுல வந்து ஆழ விருட்சமா வளர்ந்துருக்கு உங்களுடைய மருத்துவத்துறையில நீங்க ஆற்றிய பணியா இருக்கட்டும், உங்களுடைய ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், எல்லாமே. இந்த வளர்ச்சிக்கு நீங்க யாருக்காவது நன்றி சொல்ல விரும்புறீங்களா? பொதுவா சொல்லிடுறேன், ஒரே வார்த்தையில சொல்லணும்னா உங்க வழிகாட்டி யார்?
3: வேலைக்கு பண்ணி போங்க, இந்த சீக்கிரட்ட கேக்குறீங்களே, இருந்தாலும் சொல்றேன், ஓபனா சொல்றேன். மனுஷனா பிறக்கிறதுக்கே கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும், அதனால நம்மளை உண்டாக்கிய கடவுள் நமக்கு நல்ல கையை காலு கூணும் குருடும் இல்லாம நம்ம உண்டாக்கி இருக்காரு, அதாவது ரோல் மாடல் கிடையாது, அவருக்கு நன்றி சொல்லணும். அவருக்கு நன்றி சொல்ல, என்ன உண்டாக்கிய ரெண்டு பேர் இருக்காங்க, அம்மா பேரு ருக்மணி அம்மா, எங்க அப்பா பேரு கோவிந்தசாமி நாயுடு, அவங்கதான் எங்களுக்கு கடவுள். எங்க அப்பா தான் எனக்கு ரோல் மாடல், ஃபர்ஸ்ட் ரோல் மாடல் இஸ் ஃபாதர், வெரி ஸ்ட்ரிக்ட் மேன், வெஜிடேரியன். கடவுள் லட்சக்கணக்கான தினம் பிறப்புகள்ல மனுஷன் ஒருத்தனுக்கு தான் மற்றவங்களை சிரிக்க வைக்க முடியும். யூ கேன் மேக் சம்படி ஹாப்பி, யூ கேன் மேக் சம்படி லவ், ஒன்லி ஹியூமன் பீயிங் கேன் மேக் சம்படி லவ்.
2: டாக்டர், இப்ப வந்து மருத்துவம் வந்து ஒரு தொழில் மட்டும் இல்ல, அது ஒரு சேவை அப்படிங்கறத தொடர்ந்து நீங்க வலியுறுத்திட்டே வரீங்க. இந்த எண்ணம் வந்து உங்க மனசுல எப்போது எப்படி உருவாச்சு அதை சொல்லுங்களேன்.
3: April 5, 1943 நான் பிறந்தேன். 1945 நான் 2 வயசு குழந்தை.

0: கொஞ்சம் இருக்கும் பொழுது திடீர்னுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம, ஹை ஃபீவர் 106. தென் ஐ வாஸ் அன்கான்ஷியஸ் ஃபார் 1 hour. ஃபெப்ரைல் ஃபிட்ஸ்னு சொல்றது, ஃபிட்ஸ் வந்தது. எங்கள் ஊர் 500 கிராமம், இங்கிருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர். 1945 எங்க டாக்டர், டாக்டரே கிடையாது. ஸோ எங்க அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டா, ருக்மிணி அம்மாவுக்கு அழுக, பையனுக்கு கொதிக்குதே, பிழைப்பானா பிழைக்க மாட்டான்னு ஒரு பயம். அப்பாவுக்கு தைரியம், இவன் பையன் பிழைச்சுக்குவான்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் போய் விபூதி எடுத்துக்கொண்டு நெத்தியில தழுவினார். முருகா முருகா முருகா முருகா, இவனை பிழைக்க வச்சா இவனை டாக்டர் பண்றேன். 2 வயசுலயே ஹி ப்ராமிஸ் லார்ட் முருகா. இவங்க குடும்பத்துல 60 பேர் இருக்கிறாங்க, நான் ஒருத்தன் தான் டாக்டர்.
1: அப்பாவோட வேண்டுதல் முருகன் அதை
0: நிறைவேற்றி கொடுத்தாரு. இந்த முருகனுக்கு எனக்கு அப்பாவை பிடிக்கும், முருகனுக்கு என்னையும் பிடிக்கும். அப்போ என்ன ஆயிப்போச்சு, என்ன வைத்திய நாராயணன் மாத்திட்டார். லைஃப்ல ஒரு டாக்டர் ஆகணும்னே போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். ஏன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இதயங்களை தொடக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கடவுள் எல்லா இடத்துலயும் அன்பை காமிக்கணும்னு நினைச்சாரு. தென் ஹி பிகேம் அ மதர். அப்புறம் ஹி வாண்டட் டு பீ இன் எவ்ரி பிளேஸ் தேர் இஸ் சஃபரிங். எப்பெல்லாம் அங்க தொந்தரவு இருக்கோ அப்போ அங்க இருக்க விரும்பினார். ஹி பிகேம் அ மெடிக்கல் டாக்டர். ஹெல்த் கேர்

0: மாச்சிட்டாரு. லைஃப்ல ஒரு டாக்டர் ஆகணும்னே போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும்.
1: ஏன்னா
0: ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இதயங்களை தொடக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கடவுள் எல்லா இடத்துலயும் அன்பை காமிக்கணும்னு நினைச்சாரு. தென் ஹி பிகேம் அ மதர். அப்புறம் ஹி வாண்டட் டு பீ இன் எவ்ரி பிளேஸ் தேர் இஸ் சஃபரிங். எப்பெல்லாம் அங்க தொந்தரவு இருக்கோ அப்போ அங்க இருக்க விரும்பினார். ஹி பிகேம் அ மெடிக்கல் டாக்டர். ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன் சொல்லிக்கலாம், டாக்டரும் இருக்கலாம் நர்ஸ் இருக்கலாம். ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனுக்கு வர்றதுக்கே பெரிய புண்ணியம் பண்ணிருக்கோம்.
1: உண்மைதான். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கறேன். ஒரு மருத்துவருக்கு முக்கியமான குணம் என்னவா இருக்கும்? அறிவா, திறமையா, மனிதநேயமா?
0: ஒரு மனுஷனுக்கு இஸ் அ குட் மேன் அப்படின்னா ஹி மஸ்ட் பி சின்சியரா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், போய் பேசக்கூடாது. சின்சியரா இல்லைன்னா டாக்டர் ஆகக்கூடாது. If you are not a sincere doctor, nobody will come to you. If you have not read anything yesterday, you are uneducated today. சாகர வரைக்கும் படிக்கணும். டாக்டர்ங்கிறது தினம் புத்தகத்தை படிக்கணும். வாழ்க்கையில மற்றவர்களுடைய துன்பத்தை குறைக்கணும்னா லேட்டஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எனக்கு தெரியணுங்களோ.
1: கரெக்ட்.
0: நான் பாஸ் பண்ணது 1964, 68 எம்எஸ் பாஸ் பண்ணேன், 72 அமெரிக்கா போனேன், 74 வந்து எங்க ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சேன். ஹாஸ்பிட்டலுக்கு 52 ஆச்சு, இன்னும் படிக்கிறேன். இன்னைக்கு காலையில 3:30 எந்திரிச்சு படிக்கிறேன். இன்னைக்கு படிக்கிறேன்.
1: பெரிய விஷயம் டாக்டர்.
0: இல்லை படிக்கிறது மறந்தேன்னா நம்ம பேக்வர்ட் பேக் நம்பர். படிக்க தெரியலன்னா அதாவது ஏழையாக பிறப்பது தவறு இல்லை, ஏழையாக இறப்பது தவறு. ஏழையாக பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நடுவில் படிக்கணும். அப்துல் கலாம் எங்க படிச்சாரு? எங்கேயோ அவங்க வாத்தியார் வீட்டுல போய் படிச்சாரு. கரண்ட் அங்கதான் இருந்தது, கையில பணம் இல்லை. 10 ரூபாய்க்காக வேண்டி வீடு வீடா பேப்பர் போட்டார். பேப்பர் பாய் டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. படிப்பு
1: படிப்பு அவர் கையால. நீங்க பத்ம விருது வாங்கியிருக்கீங்க, அது அவருடைய நினைவை வந்து நீங்க ஒரு 2 வார்த்தையில பகிர்ந்துக்கோங்க.
0: ராசி இருக்கணும்னா ராமேஸ்வரத்துல பறக்கணும், இல்லைன்னா காசியில பறக்கணும். அவர் ராமேஸ்வரத்துல பிறந்து ராஷ்டிரபதி பவனுக்கு போறதுக்கு காரணமே அவரு எந்த உயரத்துக்கு 85 வரைக்கும் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாரு. எப்ப ஆரம்பிச்சாரோ ஒரு 4 கோடி குழந்தைகளை பார்த்திருப்பார். இந்தியா பை 2020னா அது எப்படி பெரிய நாடாக மாற வேண்டும் ஒரு 20 ஃபார்முலாஸ் வச்சிருந்தார். படிக்கணும், லஞ்சம் வாங்கக்கூடாது, போய் பேசக்கூடாது, கடவுளை கும்பிடணும், பெரியவர்களை மதிக்கணும், பெரியவர்கள் சொல்லப்படி நடக்கணும்.
1: உயர்ந்த லட்சியத்தோட வாழ்ந்தவர்.
0: அதாவது தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். அவரை தடம் பதித்தார். இப்படிதான் இருக்கணும், மனுஷனா இருந்தா இப்படிதான் இருக்கணும், ஒரு பிரசிடென்டா இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும்னு சொன்னாரு. வாழ்க்கையில பிறப்பது ஒரு சம்பவம், இறப்பது ஒரு சரித்திரம். அவர் இறந்தப்போ 2 லட்சம் பேனர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா, ஒரு கடை திறக்கலீங்க. ரோடோரத்துல இருக்க டீ கடை கூட முடிந்தாங்க. எனக்கு பத்மஸ்ரீ அவார்டு 2005 கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம். பினாக்கிள் ஆஃப் க்ளோரி ஃபார் மீ. அதாவது அவுட் சைட் சென்னை தமிழ்நாட்டுல முதல் பட்டம் வாங்குது நான் தான். எங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல சுமார் 1 லட்சம் பேர் படிச்சிருப்பாங்க. ஒரு 6 பேருக்கு தான் இந்த பத்மஸ்ரீ பட்டம் கிடைச்சது.
1: பெரிய கௌரவம்,
0: ரொம்ப கௌரவம்.
1: அந்த கௌரவத்தால நம்ம கோயம்புத்தூருக்கும் கௌரவம், எங்களுக்கும் கௌரவம். நீங்க இங்க வந்ததுல அது மட்டும் இல்ல, நீங்க அந்த லோடிங் டோஸ் சஜஸ்ட் பண்ணி எல்லா அலுவலகத்துல எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க இல்லையா? அது நீங்க சஜஸ்ட் பண்ணது தானே.
0: ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இந்த லோடிங் டோஸ் பத்தி பேசினேன். லோடிங் டோஸ்னா என்ன? உங்க பாக்கெட்ல வச்சிருக்கக்கூடிய முதல் உதவி மாத்திரை. எதுக்காக வைக்கணும்? யாருக்கு வேணா ஹார்ட் அட்டாக் வரலாம். ஒரு முதல் உதவி டாக்டர் பாக்கெட்ல வச்சுக்கிறது. நெஞ்சு வலி வருது, உடம்பெல்லாம் வேக்குது, தலை லேசா சுத்துது, வலி இடது கைக்கு போகுது, வலி முதுகுக்கு போகுது, கழுத்துக்கு வருது, ஹார்ட் அட்டாக் தான் அது. அப்புறம் அறிகுறி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அப்போ அந்த மாத்திரை எடுத்து சாப்பிட்டுக்கிறது. அதாவது கோல்டன் அவருங்கிறது 1 hour ஆஃப்டர் எனி மேஜர் இவெண்ட், ஒரு ஆக்சிடென்ட், ஒரு ஹார்ட் அட்டாக், ஒரு ஸ்ட்ரோக், ஒரு பிரசவ வலி வருது, 1 hourக்குள்ள ஹாஸ்பிட்டல் போகணும். ஆனா இந்த மாத்திரை என்ன பண்ணணும்னா அந்த கோல்டன் அவரை 3 hoursஆ இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு, இசிஜி எடுப்பாரு, எக்கோ கார்டியோகிராஃப் பண்ணுவாரு, ஆஞ்சியோகிராம் பண்ணுவாரு, ஸ்டென்ட்டை போட்டுருவாரு. 8000 பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு தமிழ்நாட்டில். எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் 100 லோடிங் டோஸ் வைக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இயர்லயே 4500 பேஷண்ட்ஸ் வேர் சேவ்டு. பேஷண்ட் உயிரோடு வந்தா தான் நமக்கு ஆஞ்சியோகிராம் பண்ண முடியும். அதனால
1: பெரிய சஜஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க.
0: ஐடியா இஸ் லைஃப்ங்க.
1: ஆமா, உண்மைதான் டாக்டர். அதாவது வரும் தலைமுறைக்கு நீங்க விட்டு செல்லும் செய்தி, சொல்ல விரும்பும் செய்தி என்னவா இருக்கும்?
0: நான் 1964 பாஸ் பண்ணேன், 74 ஹாஸ்பிட்டல் கட். அந்த 10 வருஷத்துல கற்றுக்கொள்ள வேண்டியது. ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் இஸ் டு லேர்ன், தென் யூ கேன் ஏர்ன். தி சீக்ரெட் ஆஃப் பிகமிங் ஐகானிக் டாக்டர். சாதாரண மக்களுக்கு நீங்க உதவிகளை பண்றீங்களா? ஏழைகளுக்கு உதவி பண்றீங்களா? அரசு திட்டத்துல நீங்க பைபாஸ் சர்ஜரி பண்றீங்களா? ஏழை மக்களுக்கு உங்க சேவை கிடைக்குமா? தர்மம் அப்படிங்கிறது மற்றவங்க கஷ்டப்படும் பொழுது அவனுக்கு ஏதாவது பண்ணலாமான்னு நினைக்கிறீங்க பாரு, அதே தர்ம சிந்தனை. வைஷ்ணவன்ங்கிறது யாரு?
1: பிறருடைய துன்பம் தனதென்ன எண்ணும் பெருங்குணத்தவனே வைஷ்ணவன்.
0: கரெக்ட். மற்றவன் படும் கஷ்டத்தை நமது கஷ்டமாக கருதி அதுக்கு ஏதாவது செய்ய முற்படும்.

0: புதிய தலைமுறைக்கு என்ன சொல்றேன், தொடர்ந்து வேலை பண்ணும். அதாவது நான் 18 மணி நேரம் வேலை பண்றேன், 18 மணி நேரம் வேலை பண்றதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழில் போய்க்கும். எப்ப வியாதி வரும் தெரியாது, அது ஞாயிற்றுக்கிழமை வரும், தீபாவளி இன்னைக்கு வரும், கிறிஸ்மஸ் இன்னைக்கு வரும். நான் ஆரம்பிச்சு இந்த 52 வருஷத்துல லீவுன்னு எடுக்கிறது இல்லை. ஏன் லீவ் எடுக்கணும்? அவசியம் இல்ல. கடவு லீவ் எடுக்கிறாரா?
1: நல்ல கேள்வி கேட்டீங்க.
0: கடவு லீவ் எடுக்கிறாரா?
1: இல்ல.
0: இல்லைங்க. போலீஸ்கார ஒரு நாள் லீவ் எடுத்தாவே திருடன் உள்ள
1: வந்துடுறான்.
0: அந்த டிஃபென்ஸ் இருக்கான் பாருங்க, மிலிட்டரிக்காரன், அவன் லீவ் எடுத்தா சைனாக்காரன் உள்ள வந்துருவான். போலீஸ்காரன் பார்த்தீங்கன்னா சல்யூட் அடிக்கிற ஆளு, எங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுறான், காலை தொட்டு கும்பிடுறான். இது பெரிய தொழில் இல்ல, இது பெரிய ஒரு சேவை. சொன்னீங்க மருத்துவ சேவை, அது கடவுள் கூட பேச மாட்டாரு. கோயிலுக்கு போனீங்கன்னா பெருமாள் பேசுறாரா? அப்ப நாம தானே பேசுறோம். கைய புடிச்சு என்ன சொல்றோம்? பயப்படாத, தைரியமா இரு, நாங்க பண்றோம், நல்ல வைத்தியம் பண்றோம்.
1: உங்க வாழ்க்கைய ஒரே ஒரு வாக்கியத்துல உங்களால சொல்ல முடியுமா?
0: அதாவது இது கடவுள் கொடுத்த வாழ்க்கை, மற்றவர்களுக்காக சேவை செய்வதற்காக கடவுள் கொடுத்த வாழ்க்கை. அவர்தான் மற்றவர்களுக்காக வாழும் வாழ்க்கை தான் வாழ்க்கை. மற்றவர்களுக்கு சேவை செய்யறவன் தான் மனுஷன். தனக்காக வேலை செய்யறவன் சுயநலவாதி. நாங்கெல்லாம் பொது நலம் கருதி. தி பர்சன் ஹூ இஸ் அ டாக்டர், ஹி மஸ்ட் ஹேவ் தி ஈகிள்ஸ் ஐஸ். நோயாளிக்கு என்ன வியாதின்னு நான் 10 அடி தூரத்துல இருந்தே கண்டுபிடிச்சிருக்கேன். தி டாக்டர் ஷுட் ஹேவ் தி ஹார்ட் ஆஃப் அ லயன். சிங்கம் மாதிரி இருக்கணும் மனசுல. சிங்கத்துக்கு ராஜா எப்படி இருக்கும்? பெரிய யானை அடிக்கும் இல்ல? யூ ஷுட் ஹேவ் தி ஹார்ட் ஆஃப் அ லயன், தி ஐஸ் ஆஃப் அன் ஈகிள். And he should have, especially I'm a surgeon, I should have a tender fingers like a ladies. அந்த மாதிரி இருந்தா ஜெயிக்கலாம். பரந்த மனப்பான்மை இருக்கணும். பட்டர்ஃப்ளை எப்படி உங்களை அட்ராக்ட் பண்ணுதோ அது மாதிரி நீங்க அட்ராக்டிவா இருக்கணும். யானை மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கணும், அதே மாதிரி மலை மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கணும், காவேரி ஆறு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகணும். அப்பதான் நீங்க டாக்டர் ஆக முடியும்.
1: சிறப்பா சொன்னீங்க டாக்டர். அதாவது சிரித்த முகத்தோடு, மனித நேயத்தோடு. இப்பவும் மருத்துவத்துறையில சீரிய பணி ஆற்றிட்டு வர்றீங்க, தொடர்ந்தும் ஆற்ற போறீங்க. உங்களுடைய இந்த பணிக்கு வந்து என்னைக்குமே முற்றுப்புள்ளி கிடையாது.
0: இல்ல மேடம், எனக்கு வயசு 84 சொல்றாங்க. அகார்டிங் டு மை பர்த் சர்டிபிகேட் 1943 பிறந்த பொண்ணு. 2026 ஐ அம் 83 இயர்ஸ் ஓல்டு. ஐ அம் 83 இயர்ஸ் ஓல்டு இன் மை ஏஜ், குரோனாலஜிக்கல் ஏஜ். பட் ஐ அம் ஆல்வேஸ் 24 இயர்ஸ் ஓல்டு. வயசு கம்மிங்க.
1: ஆமா,
0: வயசு கம்மி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எங்கோட கேஜி ஹாஸ்பிட்டல் யாரும் ஓட முடியாது. நான் மாடிப்படி ஏறி இறங்குவேன், லிப்ட்ல போக மாட்டேன். ரேஸ் கோர்ஸ் ரவுண்ட் அடிப்பேன். உடம்பு ஹெல்த்தியா இருக்கணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்கணும். மனசு ஹெல்த்தியா இருக்கணும், என்ன பண்றது?
1: அது நீங்க தான் சொல்லணும்.
0: அது கொஞ்சம் சீக்ரெட் சொல்லாமா? ஹரே கிருஷ்ணா ராம், அந்த கடவுளை கும்பிடுறது. யாரு வந்தாலும் ஒரு கடவுள் தன்மையோட, கடவுள் தன்மைங்கிறது இறக்க குணம், எந்த பாகுபாடும் இல்லாம, இது என்ன ஜாதி எந்த மதம் கேட்காம, இவன் பாமர மக்கள் பணக்காரனா பணம் இல்லாம, இப்படித்தான் நான் வைத்தியம் பண்ணிருக்கேன். இதுக்கு சாட்சி பின்னால் ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்கான், நான் பொய் சொல்ல முடியாது.
1: உங்களுடைய இந்த பணிக்கு என்னைக்குமே முற்றுப்புள்ளி இல்ல. நிலையத்துக்கு வந்து எங்க கிட்ட அவ்வளவு அழகா இத்தனை உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அழகா ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி டாக்டர்.
0: மேடம், ஆகாஷ்வாணிங்கிறது ஆல் இண்டியா ரேடியோ, மக்களுக்கு நல்ல விஷயத்துல கொண்டு போய் கொடுக்கறது தான் ஆகாஷ்வாணி. ஆகாசத்துல வந்து அந்த ஒலி முறையில வந்து அது ஊட்டியோ, உத்தரகண்டோ, குன்னூரோ, வால்பாரியோ, எல்லாரும் கேட்கலாம். அது எப்பவும் நான் பண்ணலாம். அதனால இங்க என்ன கூப்பிட்டதுக்கு நன்றி.
1: தமிழ்நாடு முழுக்க இப்ப உங்களுடைய நிகழ்ச்சி ஒலிபரப்பு ஆயிட்டு இருக்கு, எல்லாரும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு மெசேஜ், ஒரு செய்தி சொல்லுங்களேன்.
0: நன்றி மறக்க கூடாது, அப்பா அம்மா மறக்க கூடாது, ஆசிரியர் மறக்க கூடாது, இந்த தமிழ்நாட்டையும் இந்திய திருநாட்டையும் மறக்கவே கூடாது. நாம் இங்க பிறந்தது இந்த தமிழ்நாடு, தமிழன், இந்தியன், பாரத தேசம் நம்மளுக்காக வந்த தேசம். இந்த நாட்டை விட மற்ற இடத்துல சுதந்திரம் குறைவு. 15th of August வருது,
1: நாளைக்கு.
0: நாளைக்கு வருது எப்படின்னா, நமக்கு என்னன்னா சுதந்திரம் இருக்கு மேடம், ஆனா அறியாமையிலிருந்து சுதந்திரம் கிடையாது. அறியாமைங்கிறது ஒரு 30% ஆஃப் தி பீப்புள் ஆர் இல்லிட்ரேட். அறியாமையிலிருந்து சுதந்திரம் வரணும்னா எல்லா குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போகணும், லிட்ரஸி. ரெண்டாவது, வறுமையிலிருந்து சுதந்திரம் வரணும். இந்த நாட்டு மேல பற்று இருக்கணும். யூ மஸ்ட் பி பேட்ரியாட்டிக் இந்தியன். வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
2: நேயர்கள், இதுவரை கோயம்புத்தூரின் மூத்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜி பக்தவத்சலம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் சௌமியா வெங்கடேசன். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷவாணி கோயம்புத்தூர்.
3: ஆகாஷவாணி புதுச்சேரி. முதன்மை அலைவரிசையில் இனி வருவது தகவல் தளம்.

நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறச்ச நம்ம கண்ணுக்கு தெரியாத அலைகள் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருந்தோம். ஆங்கில செய்திகளுக்கு முன்னாடியும் அதை தொடர்ந்து வந்த ஒரு நிகழ்ச்சிக்கு முன்னாடியும் டிவி ரிமோட் இன்ஃப்ராரெட் அலைகள் மூலம் எப்படி வேலை செய்கின்றது, வீட்டில் உள்ள ஒய்ஃபை இணையம் எப்படி வேலை செய்கின்றது பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தோம். தொடர்ந்து கேட்கலாம் கண்ணுக்கு தெரியாத அலைகள் செய்யும் மாயாஜாலம். விளம்பர இடைவருக்கு பிறகு

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நம்ம கைகளில் இருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் சிக்னல்கள் தான். நீங்கள் ரேடியோவில் கேட்கும் குரல்கள், ஃபோனில் உரையாடும் பொழுது கேட்கும் ஒலிகள், இவைகளெல்லாம் சுமப்பது தான் மொபைல் நெட்வொர்க் வேவ்ஸ். நாம் பேசும்பொழுது காற்றலிகளில் நம் வார்த்தைகளை அப்படியே காற்றில் போகாது. நேர்களே, நாம் ஃபோன் முதலில் நம் குரலை மைக்ரோவேவ் எனப்படும் மின் காந்த அலைகளாய் மாற்றும். அந்த அலைகள் காற்றில் மிதந்து சென்று அருகில் இருக்கும் மொபைல் டவரை அடையும். அங்கிருந்து ஒலியின் வேகத்தில் பயணித்து கேட்பவரின் ஃபோனை சென்றடைகிறது. அவரது ஃபோன் அந்த அலைகளை மீண்டும் குரலாய் மாற்றுகின்றது. இந்த முழு பயணத்திற்கும் இவை எடுக்கும் நேரம் சில நொடிக்கும் குறைவே. ஒலியின் வேகத்தில் காற்றில் பாயும் அலைகளின் வித்தை இது. அடுத்ததாக ஒரு சின்னதாக ஒரு தகவலை தெரிஞ்சிட்டு பாடலை கேட்கலாம். அடுத்ததாக சமையலில் இருக்கும் மைக்ரோவேவ் ஓவன்ஸ். இதில் எந்த நெருப்பும் எரியாது, ஆனால் வைத்தால் உணவு சூடாகும். இதற்குள் இருக்கும் ஒரு சாதனம் மிக சக்தி வாய்ந்த மைக்ரோவேவ் அலைகளை உருவாக்கின்றது. இந்த அலைகள் உணவுக்குள் இருக்கும் தண்ணீரின் மூலக்கூறுகளை நொடிக்கு கோடிக்கணக்கான முறை அதிர்வடை செய்கின்றது. அந்த அதிர்வில் ஏற்படும் உராய்வினால் வெப்பம் உண்டாகி உணவு சமைக்கப்படுகிறது. நெருப்பே இல்லாமல் அலைகளால் சமைக்கும் விசித்திரம் இது. பாடல் கேட்கலாம். 24 படத்திலிருந்து சித் ஸ்ரீராம், ஜொனிதா காந்தி குழுவினருடன் பாடியது.

0: நேரம் 8:50:17.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது மருத்துவமனையில் பயன்படும் எக்ஸ்ரே கதிர்கள். நம் உடலுக்குள் இருக்கும் எலும்பு முறிவை எப்படி கண்டுபிடிக்கிறார்கள்? இந்த எக்ஸ்ரே அலைகள் நம் உடலின் தசைப்பகுதிக்கு எளிதாய் ஊடுருவி சென்றுவிடும். ஆனால் அடர்த்தியான எலும்புகளை இதனால் ஊடுருவ முடியாது. அதனால் எலும்பின் நிழல் மட்டும் நமக்கு திரையில் வெள்ளையாக தெரிகின்றது. கண்களுக்கு தெரியாத அலை நம் உடலுக்குள் இருக்கும் ரகசியங்களை உடைத்து காட்டுகிறது. தொடர்ந்து கேட்கலாம் டிக் டிக் டிக் டிக் படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா, யோகி பாபு, சுனிதா பாடிய பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, நம்மை சுற்றி எத்தனையோ அலைகள் இருந்தாலும் நம்ம மனித கண்களுக்கு பார்க்க முடிவது மிக சிறிய சிறிய ஒரு பகுதியை மட்டும்தான். அதைத்தான் அறிவியலில் புலப்படும் ஒலி, அதாவது விசிபிள் லைட் என்று அழைக்கின்றது. மீதி உள்ள இந்த அலைகளின் பிரம்மாண்ட உலகத்தை புரிந்து கொண்டுதான் மனிதன் இன்று உலகத்தையே தன் கைக்குள் சுருக்கி வைத்திருக்கின்றான்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தகவல் தளம் நிகழ்ச்சியின் நிறைவாக சில வரிகள். காற்றில் மிதக்கும் அலைகள் போலத்தான் நம் மனதில் தோன்றும் நல்ல எண்ணங்களும் அவை கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் உலகில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும். இந்த சிறிய சிந்தனையுடன் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஜி கே ரகுராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வதட்டூர் வி மணிகண்டன் அவர்கள் தவில். முதலில் சரசூட நின்னே, கொத்தவாசல் வெங்கடராம ஐயர் இயற்றிய வர்ணம், சாவேரி ராகம் ஆதி தாளம்.

அடுத்து ஆனந்த நடமாடுவார். பூர்வி கல்யாணி ராகத்தில் அமைந்த நீலகண்ட சிவன் பாடல் ரூபகதாளம்.

நேரம் 9:29 நிமிடம், 25 நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜி கே ரகுராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வதட்டூர் வி மணிகண்டன் அவர்கள் தவில். தொடர்ந்து மரியாத காதுரா, ராகம் சங்கராபரணம், ஆதித்தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

0: அரங்கிசையில் இதுவரை ஜி கே ரகுராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வதட்டூர் வி மணிகண்டன் அவர்கள் தவில்.
1: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்ற

0: ார் குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒளிபரப்பாகிறது. அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரை மாநில மொழிகளில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் பிராந்திய அலைவரிசைகளில் ஒளிபரப்பாக உள்ளது. அத்துடன் குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி பிராந்திய அலைவரிசைகளில் இரவு 9:30 மாநில மொழிகளில் ஒளிபரப்பாகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுடெல்லியில் கைத்தறி சந்தை மையத்தை இன்று திறந்து வைக்கிறார். தொகுதி மறுவரையறை குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கு ஏற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், தமிழக சட்டப்பேரவையில் 12ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் மக்களவையின் தற்போதைய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மாற்றாமல் அதே நிலை தொடர வேண்டும் என்று திரு விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார். தொகுதி மறு சீரமைப்பால் தமிழகத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறினார். மேலும் அவர், தொகுதி மறு சீரமைப்பு தேவை என்பதே பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு என்றார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுவரை மசோதாவுக்கு எதிராக அவசர அவசரமாக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என தமிழக பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகாசி அருகே பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 4 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள அரசு மைய அச்சகத்தில் அம்மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் ஆய்வு மேற்கொண்டார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10:02. முதன்மை அலைவரிசையில் இனி வருவது நேயர்கள் ஆவலுடன் கேட்க காத்திருக்கும் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேர்களே, நீங்கள் விரும்பிய பாடல்களை வானொலியில் கேட்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூலில் பதிவிடுங்கள். புதிய நேர்களுக்கு முன்னுரிமை அளித்து பாடல்கள் ஒலிபரப்பப்படும். முந்தைய நாட்களில் ஒலிபரப்பான நேயர்கள் ஒலிக்கின்ற பாடல்களை கேட்டு ரசியுங்கள். நேரமிருந்தால் தங்கள் விருப்ப பாடல்களும் இடம்பெறலாம். இன்றைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது நெல்லை பாரதி. இவர் விருப்பமாக நாடகமே உலகம். இப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியது.

கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். பேபி அம்பிகா, இளவரசி, சித்ரா, சுகந்தி, குப்பநத்தம், கோகிலா, ராம்பிரகாஷ், தாராபுரம், துரைராஜ் இவர்கள் விருப்பமாக திருமலை தென்குமரி படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன், எல்ஆர் ஈஸ்வரி, எம் ஆர் விஜயா பாடிய பாடல்.

கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். மணலி மாறன், தமிழ் மாறன், வெற்றி மாறன் இவர்கள் விருப்பமாக கட்டபொம்மன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடிய பாடல்.

0: நேரம் 10:19 மடம் 10 நொடி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் அமீத் ராஜா இவர் விருப்பமாக ஜெய்ஹிந்த் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியது.
1: ஜெய்ஹிந்த்.

கேட்டாலும் இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். கடலூர் திருமுட்டம் நாச்சியார்பேட்டை அன்பழகன் விருப்பமாக சின்ன கவுண்டர் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் இவர் விருப்பமாக சக்திவேல் படத்திற்காக அருள்மொழி ஸ்வர்ணலதா பாடியது.

நேரம் 10:36 40 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் சரஸ்வதி பத்மநாபன், இவர் விருப்பமாக பேர் சொல்லும் பிள்ளை படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியது.

நேரம் 10:41, 18 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் சென்னை அந்தோனி ராஜ் விருப்பமாக வசந்தராகம் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

இன்றைய கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியின் நிறைவாக காட்டு சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய் குமார், சரண்குமார், தீப்தி, ஹிராமணி வர்மா குடும்பத்தினர், கடலூர் சுரேஷ், நன்னிலம் நாராயணன், கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நீலாணி, சாய் வெண்பா, ஆதிரா இனியா, வேட்டவலம் குமார், வேதாரண்யம் ராஜதுரை, கொடிக்கால்பாளையம் ஜான் ஷாஜா நஜ்முதீன், ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், மதுரை சோமசுந்தர் சண்முகசுந்தரம், நாமக்கல் செல்வராஜ், நாகை பாபு, சத்யா, இவர்கள் அனைவருக்காகவும் மூக்குத்தி

கேட்ட பாடலுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ಆಕಾಶವಾಣಿ இலக்கியம் பேசுவோம்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நம்முடன் கலந்து கொண்டு சுதந்திர போராட்டத்தில் திருச்சிராப்பள்ளியின் பங்கு குறித்து விரிவாக எடுத்துரைக்க இருக்கிறார் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள். ஐயா இதுவரை இரண்டு புத்தகங்களை எழுதியுள்ளார். நடந்தாய்வாளி திருச்சிராப்பள்ளி நூலிலும், இந்திய விடுதலை போரில் தமிழகம் என்ற நூலிலும், சுதந்திர போராட்டத்தில் திருச்சிராப்பள்ளி வகித்த பங்கினை சிறப்பாக எடுத்து கூறியுள்ளார். நடந்தாய்வாளி திருச்சிராப்பள்ளி என்கிற நூலில், சுதந்திர வேள்வியில் திருச்சிராப்பள்ளி, 20ஆம் நூற்றாண்டின் நாட்குறிப்புகள், திருச்சிராப்பள்ளியில் வாழ்ந்த சாதனையாளர்கள் குறித்த தொகுப்புகள், சுதந்திர போராட்டத்தில் திருச்சிராப்பள்ளியினுடைய பங்கை விரிவாக கூறுது. இவர்

0: எழுத்தாளர் மட்டுமல்ல பதிப்பாளரும் கூட. தனது காவிரி பதிப்பகத்தின் மூலம் இதுவரை 6 புத்தகங்களை கொண்டு வந்துள்ளார். ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர். உறையூரில் 110 ஆண்டுகளாக இயங்கி வரும் வாகிச பக்த ஜனசபை சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் தலைவராகவும் இருந்து வருகிறார். நேயர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: ஐயா, இந்த நடந்தாய்வாளி, திருச்சிராப்பள்ளி, இந்திய விடுதலை பொருள், தமிழகம், இந்த இரண்டு நூலையும் எழுதுவதற்கான காரணம் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: கிறிஸ்துவ ஆண்டு 2000 ஆண்டு பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இந்த 1000 ஆண்டு நிறைவு அப்படிங்கிற ஒரு பெரிய விழாவை நடத்தினாங்க. மில்லியனம் அப்படி நடத்தினாங்க. அப்போ நம்முடைய மாவட்டத்தை பற்றியே ஒரு வரலாறு எழுதுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நடந்தாய் வாழி திருச்சிராப்பள்ளி, அது பார்த்தா திருச்சிராப்பள்ளி துரு ஏஜஸ் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நூலை பேர் வச்சு அந்த ஆர்வத்தின் காரணமாக எழுத தொடங்கணும்.
0: மொத்தம் ஒரு 7 தலைப்புகளில் கலை, இலக்கியம், அரசியல் இயக்கங்கள், அப்புறம் பல்வேறு பிரிவுகள் போட்டு, அப்புறம் திருச்சிராப்பள்ளி முக்கியமான ஆளுமைகள் அப்படின்னு ஒரு 7 தலைப்புகளில் அந்த நூலை கொண்டு வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஐயா. சுதந்திர போரில் எப்படி இந்த காங்கிரஸ் இயக்கம் தோன்றதுக்கு முன்னாடி திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னு எங்களோட பகிர்ந்து கொள்ளுமா?
1: நம் நாட்டினுடைய விடுதலை போரை நாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 3 வகையாக நம்ம பிரித்து கொள்ளலாம். அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய வருகைக்கு முன்பு சுதந்திர போராட்டம், காங்கிரஸ் கட்சியினுடைய வருகைக்கு பின்பு சுதந்திர போராட்டம், காந்தியடிகள் வருகைக்கு பின்பு என்று 3 வகையாக பிரித்து கொள்ளலாம். இதில் காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு முன்பாக நடந்த விடுதலை போராட்டம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, பூடித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார் இவங்கெல்லாம் போராடினாங்க, அது நமக்கு தெரியும். ஆனால் இந்த மாநகரத்தில் யார் போராடினாங்க அப்படிங்கும் பொழுது மருது சகோதரர்கள், பெரிய மருது, சின்ன மருது, இவங்க 2 பேரும் சிவகங்கையில் இருந்து போராடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் அங்கே வெள்ளையர்களால் அவங்களுக்கு மிளக துன்பம் வந்ததுனால இங்கே வந்து அவங்க தங்கியிருந்திருக்காங்க. தங்கியிருந்தாலும் கூட இந்த மாநகரத்து மக்களுக்கு ஒரு சுதந்திர வேட்கையை உண்டு பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு அவங்க 2 சுவரொட்டி எழுதுகிறாங்க. அந்த காலத்தில் பச்சையலை வச்சு ஏதோ எழுதியிருப்பாங்க. ஒன்றை வந்து திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய கோபுரத்தின் வாசலில் ஒட்டுறாங்க, மற்றொன்றை நம்முடைய மணக்கோட்டையினுடைய வாசலில் ஒட்டுறாங்க. இதுக்கு பேர் திருச்சிராப்பள்ளி டிக்ளரேஷன்னு சொல்லி சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவுடைய விடுதலை பற்றி எழுதிய வரலாற்று ஆசிரியர் எல்லாருமே இதை குறிக்கிறாங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வீரமிக்க தமிழர்களே, நீங்கள் எந்த ஜாதியானாலும் இருக்கட்டும், நம்மை அடிமைப்படுத்திய வெள்ளையனை விரட்ட வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை. அந்த பிரகடனத்தை முதல் வெளியிட்டது மருது சகோதரர், திருச்சிராப்பள்ளி தான் வெளியிட்டாங்க.
0: மலைக்கோட்டை வாசலுமே வந்து இன்னைக்கு நாம மெயின் கார்டு கேட்டுன்னு அழைச்சாலுமே அதுவுமே ஒரு வரலாற்று முக்கியத்துவமான ஒரு இடம். முகமது அலி, சந்தா சாஹிப், 2 பேத்துக்கும் போர் நடந்த இடம் கூட.
1: ஆமா, இப்ப நீங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுற்றிலும் வந்து ஒரு பெரிய மதில் சுவர். அந்த காலத்துல திருச்சிராப்பள்ளிங்கிற நகரமே நாம இப்ப பாக்குற மதில் சுவர்ல இருந்து அப்படியே போனீங்கன்னா பட்வர்த் ரோடு இருக்கு, அப்படியே வந்தீங்கன்னா கீழே அரண் சாலை, திரும்ப இங்க காந்தி மார்க்கெட், அங்க ஒரு வளைவு இப்போ இருக்கு. இது ஒரு பெரிய மதில், அதுக்கு பக்கத்துல பெரிய அகழி, அந்த அகழி தான் இப்ப மேலரண் சாலை, கீழரண் சாலை இருக்கு. இந்த கோட்டைகளை உடைச்சு அதை போட்டு அந்த அகழியை நிரப்பினாங்க. அது 1862 திருச்சிராப்பள்ளியில் இருந்த கலெக்டர் வேலஸ் என்பவர் அந்த பணியை செஞ்சார். அதனால அந்த இடம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம், பெரிய கதவு இருக்கும், அதுதான் அந்த நுழை வாயல்.
0: அடுத்து வேற எதுவும்
1: அதே காலகட்ட சுதந்திர போராடினவங்க சந்தா சாஹிப், அவரை மறக்கக்கூடாது. சர்க்கார் பாளையத்தில் அவருடைய தலையை வெட்டி தலையை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் உடம்பு போட்டாங்க. அந்த உடல்லாம் இப்போ வந்து இங்கே நதர்சா தர்கான்னு சொல்லுவாங்க, அங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அவரும் பெரிய அளவில் போராடினார். அதே மாதிரி மருங்காபுரி ஜமீன்தார் கோபால் நாயக்கர் என்பவர் மிகப்பெரிய அளவில் திப்பு சுல்தான், மருது பாண்டியர்கள் இவங்களெல்லாம் கூட்டணி அமைச்சு அது தென்னாட்டு போர்க்களம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு முன்னாடி நடந்த விடுதலை போர்கள்.

0: காங்கிரஸ் பேரியக்கம் தோன்றின பிறகு அன்னிபெசன்ட் அம்மையார் தான் இந்தியாவில் ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தாங்க. சுதேசி இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. அந்த இயக்கம் வந்து நம்முடைய நகரில் மிக மிக வேரூன்று இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கல்லூரி மாணவர்கள் பெரும்பாலும் பங்கேற்கிறாங்க. ஒரு முறை அன்னிபெசன்ட் அம்மையார வேற ஏதோ ஒரு நிகழ்வு கைது பண்ணுறாங்க. அப்போ இங்கே மிகப்பெரிய போராட்டம் பேரணி இதெல்லாம் நடத்தி சுவரொட்டி விட்றாங்க. வெள்ளையனை கண்டால் கொல்லுங்கள், அன்னிபெசண்டை வணங்குங்கள், இதான் அவங்க முழக்கங்கள். குறிப்பாக வந்து அப்போ எஃப்ஜிஎன் நடேசையர் தாசி ரஞ்சன சபா அதனுடைய நிறுவனர் அவர் மாணவராக இருக்கார். அவர் பெரிய அளவில் பங்கு பெற்றுகிறாரு. அதே மாதிரி கல்கி அவரும் இந்த போராட்டத்தில் பெரிய அளவில் பங்கு பெற்றுகிறாரு. 1942 வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா நகரம் முழுவதும் பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அதாவது என்ன சொல்ல போனால் அந்த ஆர்ப்பாட்டம் வந்து பெரிய கலவரமாக போயிருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஆட்சித்தலைவராக இருந்த ஒரு ஆங்கிலேயர் செட்டூர் அப்படி பேர், அவர் நேராக மாணவர்கள் மத்தியிலேயே போகிறார். காம்பவுண்ட் சுவர் மேலே ஏறி நிற்கிறார். மாணவர்களெல்லாம் கூப்பிடுறாரு. ஒரு மணி நேரம் ஒரு சொற்பொழி வாற்றார். மன்னிப்பேசன் நம்மையாக இருக்கா, நாங்கள் ஆதரவாக தான் இருப்போம், அதே மாதிரி காந்தியடிகளுக்கும் ஒன்றும் ஆகாது, நீங்கள் தயவுசெய்து படிங்க, படித்து பிடிச்சிட்டு வந்து நீங்கள் போராட்ட தொடருங்கன்னு சொல்லி வேண்டுகோள் விடுக்கிறாரு. அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் கல்லூரிக்கு போகிறாங்க.
1: காங்கிரஸ் பேரியக்கம் தொடங்கின பிற்பாடு முக்கியமாக அன்னிபெசண்டோடைய ஆளுமை நம்ம திருச்சிராப்பள்ளி மாநகரத்தில் இருந்ததை கூட்டிட்டு காமிச்சிங்க. அப்புறம் காந்தி உள்ள நுழைஞ்ச பிற்பாடு எப்படி நம்முடைய
0: திருச்சிராப்பள்ளியில் வந்து தென்னாப்பிரிக்காவுடைய போராட்டங்களை முடித்துக்கொண்டு இந்தியாவுடைய விடுதலைக்கு போராட விரும்புகிறார். அவர் முதலில் சென்று பார்த்தது தான் குருவாக ஏற்றுக்கொண்ட கோபாலகிருஷ்ண கோகலே. அவர் என்ன சொல்ற, முதல்ல இந்த நாடு முழுவதும் நீ சுற்றுப்பயணம் செஞ்சு கிராமம் கிராமம் போ, பார்த்துட்டு வந்த பிறகு என்னை சந்தின்னு சொல்றாரு. ஆனா அப்போ ஒரு கட்டளை இடுறாரு, நீ எங்க போனாலும் உன்னுடைய வாயை இறுக்கமாக மூடிக்கொள், காதுகளை மட்டும் திறந்து வைக்கிறார். இது ரொம்ப அருமையான வாசகம். ஏன்னா போகிற இடத்துலலாம் இவரே பேசிக்கிட்டு தான் வச்சுங்க, அந்த மக்களுடைய குறைகளை தெரிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி தான் கோபாலகிருஷ்ண கோகலே இவரை ஏற்றுக்கொண்டு அகில இந்திய காங்கிரஸ் கேம்பில் இவரை சேர்த்துறாரு. எகிப்து நாட்டில் இந்த கலிஃபா வந்து அந்த ஆங்கில அரசு நீக்கினதுனால கிலாஃபட் மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய போராட்டத்தை அலி சகோதரர்கள் தொடங்கினாங்க. உடனே காந்தியடிகள் அதுக்கு பெரும் ஆதரவு கொடுத்தார். அலி சகோதர் ரெண்டு பேரும் அழைத்து கொண்டு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சார். அப்படி வரும்பொழுது இங்கே திருச்சிராப்பள்ளிக்கு வராரு. திருச்சிராப்பள்ளி டவுன் ஹால் அங்கே தான் வந்து பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து திருச்சிராப்பள்ளியில் ஒரு முக்கியமான ஆளுமை வந்து சையத் முத்துஷா என்று சொல்லக்கூடியவர். இன்னைக்கு அவர் பேரால
1: பள்ளிக்கூடம் ஒன்று
0: ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, மார்க்கெட் நம்ம ஜூபிட்டர் சினிமா தியேட்டருக்கு ஏற்ற மாதிரி அவர் பெரிய ஆளுமை. அவர் தான் அதுக்கு வரவேற்பு இதில் கொடுக்குறாரு. அதே மாதிரி மதுரையிலேருந்து ஜார்ஜ் ஜோசப் மிகப்பெரிய வழக்கறிஞர், அந்த காலத்தில் இருந்த வரதராஜ நாயுடு வர்றார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைதானத்தில் ஏறத்தால 20,000 மக்கள் கூடுனதாக சித்தானந்த பாரதியார் எழுதியிருக்கார். சித்தானந்த பாரதியார் ரொம்ப அழகாக வர்ணிப்பார். ஆனால் காந்தியடிகள் நடந்து வந்தார், இரண்டு பக்கமும் சிங்கம் போல வியாகத்திலே சகோதரர்கள் நடந்து வந்தார்கள். அவர்கள் தோளிலே கை போட்டு வந்தார். அப்பொழுது வந்து கல்கி வந்து அவருக்கு ஒரு குங்குமம் போட்டு விட்டார். நம்முடைய TSS ராஜன் அவருக்கு ஒரு முரட்டு கதரை அணிவித்தார் அப்படின்னு சுத்தானந்த பாதி எழுதுவார்.
2: எங்கள் மாநில தாயை வணங்குகிறோம் என்

எதில் அந்நிய வந்து புகழ் என்ன நீதி ஆயிரம் குண்டிக்கு சாதி எதில் அந்நிய வந்து புகழ் என்ன நீதி தாயின் வயிற்றில் பிறந்தோர் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தமிழ் சண்டை செய்தாலும் சகோதரன் ரோம்

0: இந்த கிலாஃபத் மூமெண்ட்டை சொல்லும்போது நம்ம டவுன் ஹாலில் நடந்துச்சு. அதில் முகமது அலி, சவுக்கத் அலி எல்லாம் வர்றாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகளை சொன்னீங்க. அதுக்கப்புறம் வேற எப்பெல்லாம் காந்தி வந்து திருச்சிராப்பள்ளிக்கு வந்திருக்காரு?
1: காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 203 நாட்கள் வந்திருக்காரு. அதில் திருச்சிராப்பள்ளிக்கு மட்டும் 13 நாள் வர்றாரு. 1920 அதான் இந்த முதல் நிகழ்ச்சி. இதில் தொடங்கி 1946 முடிய 13 முறை இங்கே வர்றார். இதுல ஒரு குறிப்பிட்ட செய்தி என்னன்னா, 1927 அப்ப அவர் இங்க தங்கி இருந்து இந்த மாவட்டம் மூலம் சுற்றுப்பயணம் போக விரும்புறாரு. அப்பொழுதுதான் இப்போது இருக்கிற அந்த காந்தி மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த காந்தி சந்தைக்கு அவரே அடிக்கல் நாட்டுறார். ஒரு சிறப்பு செய்தி என்னன்னா, இந்தியாவில் எந்த இடத்திலையும் காந்தியடிகள் தன் பெயரால் அமைந்த ஒரு நிறுவனத்துக்கு அவர் அடிக்கல்லோ திறப்புகளாவோ செய்தது இல்லை. அதை இங்கே மட்டும்தான் செஞ்சார். அந்த அடிக்கல் இப்பொழுதும் நம்முடைய காந்தி மார்க்கெட் நுழைவாயில் போனீங்கன்னா,
0: உள்ள நுழையும் போது நம்மளுடைய வலதுகை பக்கம்
1: எடுத்து வச்சிருக்காங்க. அதன் பிறகு 1956-52 முதலமைச்சர் ராஜகோபாலாச்சாரியார் வந்து திறக்கிறார். அந்த கல்லூட்டம் அங்கே இருக்கு. ஆனால் அதுக்கு அடிக்கல் நட்டது காந்தியடிகள் தான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இங்கே மாவட்டம் பூராமே லால்குடி, மணச்சநல்லூர் எல்லா பகுதிக்கும் அவர் சுற்றுப்பயணம் போகிறார். அதில் ஒரு சுவையான செய்தி என்னென்னா, 1927 செப்டம்பர் மாதம் திருவரங்கத்தில் ஒரு கூட்டம் பேசிட்டு, அந்த கூட்டத்தில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸ் போராட்டத்துக்கு நிதி திரட்டுறாரு. துண்டை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட கேட்குறாரு. அப்போ சிரிச்சுக்கிட்டே தமிழில் சொல்கிறார், ஏலம் ஏலம் ஏலம், ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம்னு தமிழில் சொல்கிறார். அப்போ நிறைய பேர் நகைகளை எல்லாம் கலட்டி கொடுத்து அருமையான செய்தி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு முறை நம்முடைய தூய வரலாறு கல்லூரியில் அவரை வரவேற்று ஒரு கூட்டம் லாலிஹாலில். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கல்லூரி சார்பாக ஆங்கிலத்தில் வரவேற்புரை அழைத்து கொடுக்குறாங்க. அவர் பேசும்போது ரொம்ப வருத்தப்படுறாரு, நீங்கள் வந்து தமிழர்கள், நான் ஒரு குஜராத்தி, நீங்கள் ஒன்றா என்னுடைய குஜராத்தி மொழியில் கொடுத்துருக்கணும், இல்லை உங்கள் தமிழ் மொழியில் கொடுத்துருக்கணும், நீங்கள் ஏன் ஆங்கிலத்தில் கொடுத்தீங்க அப்படின்னு வருத்தப்படுறார். இது வந்து அவருடைய தாய்மொழி பற்றி சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நல்ல செய்தி. காந்தியடிகள் வந்து இதை வந்து வெறும் ஒரு விடுதலை போராட்டமாக மட்டும் அல்லாமல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் அகற்றணும் அப்படிங்கிறதையும் முழுமையாக கொண்டு வந்தார். அதுதான் காந்தியடிகளுக்கே பெருமை. மற்ற உலக நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க விடுதலைக்காக மட்டும்தான் போராடினாங்க. ஆனால் காந்தியடிகள் நம்முடைய சமூகத்தில் இருந்த, குறிப்பாக வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர் தீண்டதாகாத செயல், அதே மாதிரி மது புழக்கம், இதெல்லாம் எதிர்த்து நிறைய போராட்டம் பண்ணியிருக்காரு. மது விலக்கு போராட்டங்கிறது மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அது கூட சொல்லுவாங்க, பெரியார் வந்து அவருடைய வீட்டில் இருந்த மிகப்பெரிய தென்னந்தோப்பு, அங்கெல்லாம் அதில் நிறைய கல் இறக்கி அவருக்கு பெரிய வருவாய் வந்துச்சு. இருந்தாலும் கூட இவர் உடனே காந்தியடிகள் சொன்னதுக்காக அப்போ பெரியார் காங்கிரஸ் இருந்தார், அந்த தென்னந்தோப்பை பூரா வெட்டினார். அது அவங்களுடைய சகோதரியும் மனைவியும் தான் சேர்ந்து செஞ்சாங்க, நாகம்மாலும் அவங்க செஞ்சாங்க. காந்தியடிகளே சொல்லுவார், இந்தியாவில் இது நிறுத்துங்கன்னு சொல்லும்பொழுது அது என் கையில் இல்லை, ஈரோட்டில் ரெண்டு பெண்கள் கையில் தான் இருந்துச்சு. எங்கள் உறையூரில் வந்து கல்லுக்கடை ஏற்றி மிகப்பெரிய போராட்டம். அப்பவும் வந்து எக்னேசியஸ் அப்படி சொல்லி ஒரு மாணவனும், அப்துல் சுபான் அப்படி சொல்லி இஸ்லாமியரும் மிக பெருமை கொடுத்து அது போலீஸ் காவலில் அவங்க பெரும் தண்டனை பெற்றாங்க. இதுக்காக நிறைய கவிதைகள்லாம் பெரிய பெரிய எழுதியிருக்காங்க. அப்போ வந்து மக்கள் இந்த கவி தான் பாடுவாங்களாம். காங்கிரஸில் மது விலக்கு போகும்போது, போதையின் கேடு அதை நீக்கி நீ புண்ணியம் தேடு, இன்னும் பெரிய பாட்டு இது. ஆனால் இந்த பாடல் வந்து அந்த காலத்தில் மிக சிறப்பாக பாடப்பட்ட ஒன்று என்பதையும் நாம
0: இன்னைக்கும் அது பொருத்தமாக தான்
1: ஆமாம் பொருத்தமாக தான் இன்னைக்கு

0: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இது இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நடந்தாய் வாழி திருச்சிராப்பள்ளி என்ற நூலின் ஆசிரியர் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்களுடன் தொடர்ந்து பேசுவோம்.
1: திருச்சிராப்பள்ளி வரலாற்று முக்கியமான இடங்கள், அதனுடைய பங்களிப்புகள் பத்தி சொல்ல முடியுமாங்க?
2: முதல் செய்தி சவுக்கு நடந்த கூட்டம் ரவுண்ட் ஹாலுக்கு எதிராக இப்பவும் இருக்கு. இரண்டாவது இடம் வந்து நம்ம திருவள்ளூர் பேருந்து நிலையம், அது இப்ப இல்ல. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மண்டல தபால் தந்தி அலுவலகம் இப்ப இயங்கிட்டு இருக்கு. அதுதான் டாக்டர் டி எஸ் எஸ் ராஜனுடைய வீடு.

வீடு மட்டுமல்ல, அது ஒரு மருத்துவமனையாகவும் அவர் வச்சிருந்தார். அந்த மருத்துவமனையை திறந்து வச்சது காந்தி தான். 1930 ஏப்ரல் மாதம் அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. அன்றைய நாளில் ராஜாஜி வந்து ஒரு உப்பு சத்தியாகிற பேரணியை தொடங்குறார். ஏறத்தாழ ஒரு 100 பேர் வந்தே மாதரம் என்று முழக்கம் விட்டு கொண்டு முதல்ல காவேரி கரையை கடந்து திருவரங்கத்துக்கு போகிறாங்க. குடியாலம் ரங்கசாமி ஐயங்கார்னு அங்கே மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, அவர் வீட்டில் தங்கி அதன் பிறகு கல்லணை வழியாக போகிறாங்க. அவங்க கல்லணையை தாண்டி கோவில் அடிக்க போகிறாங்க. இந்த 100 பேர் மட்டுமல்ல, அப்போ போக போக கூட்டம் நிறைய சேர்ந்துருது. இந்த பேரணியை வந்து தடை செய்யணும் அப்படின்னு அப்போ திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்தது கே ஜே தாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர். அவர் கோவிலடி மற்றும் அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கெல்லாம் தண்டோரா போட்டு அறிவிக்கிறார். ராஜாஜி தலைமையில் வரக்கூடிய பேரணிக்கு மக்கள் எந்த உதவியும் செய்யக்கூடாது, உணவோ தண்ணீர் கூட கொடுக்கக்கூடாது, கொடுத்தால் கடுமையான தண்டனைக்குள்ளாவீர்கள் அப்படின்னு தண்டோரா போடுறார். மக்கள்லாம் பயப்படுறாங்க, ஆனால் அதே நேரத்தில் இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உணவு தண்ணீர் எல்லாத்தையும் மூட்டை மூட்டையாக கட்டி இரவோடு இரவாக வழி நெடுக அந்த சாலையில் இருபுறமும் இருந்த மரங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய கிளைகளில் கட்டி கட்டி தொங்க விட்றாங்க. இவங்க அதெல்லாம் எடுத்து உணவு சாப்பிட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க. அது தாரனுக்கு விடுக்கப்பட்ட ஒரு பெரிய சவாலாகவே நம்ம கருதலாம்.

ஆசை இல்லதான், குதிரை இல்லை யானை இல்லை கொல்லும் ஆசை இல்லையே, எதிரி என்று யாரும் இல்லை எட்டும் ஆசை இல்லதான், கோபமில்லை தாபமில்லை சாப்பிட்டு

0: காங்கிரஸ் பேரியக்கம் ஆரம்பிச்சப்பாடு நீங்க சொன்னீங்க 1930 உப்பு சத்தியாகிரகம் வந்து TSS ராஜன் பங்களா வந்து கிளம்பி போகுது அப்படின்னு சொன்னீங்க. ராஜாஜி வந்து ஒரு 100 பேர்த்த செலக்ட் பண்றாரு, அதுல இருந்த முக்கியமான ஆளுமைகள்
1: அதுலதான் முக்கியமானவர் நம்ம திருச்சி மாவட்டத்தினுடைய TS அருணாச்சலம், அதே மாதிரி ஒரே ஒரு சங்கிலியா பிள்ளை, இவங்களெல்லாம் ஒரு கூப்பிடல. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அதுக்காக வருத்தப்படல. அவங்க பெரம்பலூருக்கு பக்கத்துல குளக்காநத்தம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு பெரிய குளம் உப்பு தண்ணி இருந்த இடம், அதை எடுத்து உப்பு காய்ச்சி அவங்க பெரிய பேரணியா பெரம்பலூர்ல இருந்து வர்றாங்க, அவங்கள வர்ற வழியில கைது செய்யறாங்க.
0: 1930 அப்புறம் வேற என்ன முக்கியமான நிகழ்வு நடந்தது?
1: 30 அப்புறம் பாத்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம்ன்றது சொல்லக்கூடிய ஒரு முக்கியமானது. யார் அற போராட்டத்துல கலந்துக்கிறாங்களோ அவங்கள கைது பண்ணா அப்ப போலீஸ்காரர்கள் எந்த அடக்குமதி படுத்தாலும் அதை தாங்கிக்கணும், அவர்களை எதிர்த்து அவங்க போராடக்கூடாது அப்படிங்கிறது அதனுடைய அடிப்படையான கட்டளை. அதை ஏற்றுக்கொண்டு தனிநபர் சத்தியாகிரகத்தை அந்த குளித்தலையில தர்மலிங்கரோட முக போனாரு, அது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதன் பிறகு எடுத்தீங்கன்னா 1936 இங்க நம்முடைய பண்டித ஜவஹர்லால் நேரு திருச்சிராப்பள்ளிக்கு வருகை தரார். தென்னூர் மற்ற பகுதியிலும் பேரணியாகவே போறார். அவர் உறையூர்ல இருக்கக்கூடிய அன்றைய தினம் வந்து 4 முறை நம்முடைய திருச்சிராப்பள்ளி நகராட்சியினுடைய தலைவராக இருந்த ரத்னவேல் தேவர் அவர் வீட்டுக்கு போறார். இது ஏன் போறாருங்கிறது கூட ஒரு சுவையான செய்தி. ரத்னவேல் தேவர் என்ன பண்றாருன்னா 1924 இங்க காவேரியில ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளத்துக்கு பிறகு இப்ப கம்பரசம்பேட்டையில நம்ம நகரத்துக்கே குடிநீர் வழங்கக்கூடிய குடிநீர் நீரேற்று மையம் அங்கே இருக்கு, கிணறுகள் இருக்கு, 4-5 கிணறுகள். இந்த வெள்ளத்தினால அந்த கிணறுகள்லாம் தூர்ந்து போச்சு. அப்ப நல்ல குடிநீர் மக்கள் கிடைக்கல, பல நாள் மக்கள் போராடுறாங்க. இவர் வந்து அன்றைக்கு இருந்த மாகாண அரசுக்கு அவர் கடிதம் எழுதி பார்க்குறாரு, நேராக போய் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு உதவி நிதி எதுவும் வரல. உடனே அவர் வந்து வெளியே கடன் வாங்கி 2 கிணறை தோண்டி நல்ல தண்ணியை உருவாக்கி நகரத்துக்கு கொடுத்தார். இதை வந்து அன்றைக்கு இருந்த ஆங்கில கவர்னர் வந்து நீ எப்படி அரசுடைய ஆதரவு எல்லாம் தோணுன்னு சொல்லி அவரை வந்து பதவி நீக்கம் செய்கிறார். இவர் உடனே அதை வந்து லண்டனில் இருக்கக்கூடிய பிரிவி கவுன்சில் சொல்லுவாங்க, அங்கே அவர் வந்து மேல்முறையீடு செல்கிறார். அந்த மேல்முறையீடில் லண்டன் பாராளுமன்றம் கூடும் பொழுது அவங்க இவரை பாராட்டுறாங்க. எப்போ ஒரு இந்தியன் வந்து மக்களுக்காக தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செஞ்சால் அவனை நீ பாராட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்னரை கண்டித்து இவருக்கு பாராட்டுறாங்க. இந்த நிகழ்வு செய்தியெல்லாம் வந்த பிறகு காந்தியடிகள் நேராக அவருக்கு தபால் போடுறார், உங்களுடைய செயலுக்கு மகிழ்ச்சின்னு. இதை பாராட்டுறதுக்கு தான் நேரு அவர் வீட்டுக்கு போகிறார். அவர் வீட்டில் பெரிய விருந்து கொடுக்குறாரு. அந்த விருதில் வந்து நேரு சமணம் போட்டு உட்காந்து சாப்பிடுவார். அந்த புகைப்படம் அவங்க வீட்டில் இருக்குது, வேற எங்கேயும் அவர் அப்படிதான் சாப்பிட்டுருக்க மாட்டார். மேசை மீது உட்காந்து தான் சாப்பிட்டு பழக்கம், தரையில் உட்காந்து சாப்பிட்டு அவரை வாழ்த்திட்டு போனார். அக்கினி

0: ஏற்படுத்தியவரே ரத்தினவேலு தேவர் தான். அவர் கொஞ்சம் நிறைய ஆங்கிலம் படிப்பார். டைம்னு ஒரு பத்திரிக்கை லண்டன்ல இருந்து வரும். அதனால அவர் கிரிக்கெட் குழுக்குள் எப்படியோ தொடர்பு கொண்டு முத முத ஒரு கிரிக்கெட் கிளப்பை அவர் ஏற்படுத்துறாரு. அது இந்த இடத்துல தான் அவங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க. இன்னொரு செய்தி என்னன்னா, இவர் வேற இடத்துல கிரிக்கெட் குழுவோட போறாரு. அவர் ஏற்று வந்து வெள்ளையர்கள் விளையாடுறாங்க. அப்படி விளையாடும் போது அந்த ஏற்பாடு பண்ணவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களை ஒதுக்கி வச்சுட்டு அவங்கள மட்டும் தனியா விருது கொடுக்குறாங்க. அதை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ரெண்டு பேரும் தான் ஒன்னா விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க சமாதானம் பண்ணி அந்த இரண்டு குழுக்களுமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாங்க. ரத்னவேலு அது மாதிரி ஒரு சுயமரியாதை உள்ளவர்.
1: எப்படி ரத்னவேலு தேவர் வந்து மக்களுக்கு தண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், நகராட்சி தலைவராக இருந்து நிறைய வேலைகள் செய்ததா இருக்கட்டும், அதே போல டிஎஸ்எஸ் ராஜனும் நிறைய செஞ்சிருக்காரு. டிஎஸ்எஸ் ராஜன் பத்தி சொல்லுங்க.
0: டிஎஸ்எஸ் ராஜன் வந்து முசிறிக்கு பக்கத்துல ஈங்கோய் மலைன்னு இருக்கு, அந்த ஊர்ல பிறந்தவர். திருவரங்கத்தை தான் வாழ்ந்தாரு. பர்மா போயிட்டு பர்மாவில இருந்து லண்டன் போய் மருத்துவ படிப்பு படிச்சாரு. லண்டன் இருக்கக்கூடிய இந்தியா ஹவுஸ் அதுல இருக்காரு. அவங்க வந்து வாவை செய்யர் அவங்க எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. காந்தியடியில் அங்கே இருக்கு. அந்த இந்தியா ஹவுஸ் என்பது நம்முடைய இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்துடைய ஒரு முக்கியமான இடம். அங்கே இருந்ததுனால தான் அவருக்கு அந்த விடுதலை வேட்கை வருது. திருச்சிராப்பள்ளிக்கு வந்த பிறகு மருத்துவ தொழிலையும் இலவசமாக செய்து கொண்டு தீவிரமாக எல்லா போராட்டத்திலையும் கலந்துக்கிறாரு. இந்த உப்பு சத்தியாகிற போராட்டம், ஒத்துழையாமை இயக்க போராட்டம், வெள்ளையனை வெளியேறி போராட்டம், ஏறத்தால அவர் 2 ஆண்டுகளுக்கு மேலே அலிகார் போன்ற சிறையெல்லாம் இருந்திருக்காரு. அவர் தான் இங்கே மருத்துவமனை கொண்டாந்தார். ஏன்னா 1936 வந்து ராஜாஜி அப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிறார் ஆங்கிலேய காலத்திலேயே. அப்போ இவரை வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறார். அப்போ திருச்சிராப்பள்ளியுடைய மாவட்ட மருத்துவமனை இன்றைக்கு வந்து நம்முடைய பாலக்கரையில் சிறைச்சாலை இருக்குது. அதுதான் இப்போ இருக்க சையது புதுசா பள்ளி. அதுதான் அப்பொழுது தலைமை மருத்துவமனை. ரொம்ப சின்ன இடத்துல இருந்துச்சு. இப்போ இவர் தான் வந்து பெரிய மருத்துவமனை வேணும்னு இப்போ புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையை அடிக்கல் நாட்டினவர் அவர் தான். அதன் பிறகு தான் கட்டினாங்க. அடிக்கல் நாட்டி அதை வந்து உருவாக்கியவர் டிஎஸ்எஸ் ராஜன். பல போராட்டங்களில் கலந்துக்கிட்டாரு. 1947 August 15 சுதந்திரத்தை அன்னைக்கு அவர் தலைமையில் தான் நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய மலைக்கோட்டை கோவிலிருந்து மக்கள்லாம் பெரும் பேரணியாக தெப்பகுளத்தை சுற்றி வந்து பிஷப்பர் பள்ளி இருக்கு இல்லையா அந்த மைதானத்தில் ஒரு பெரிய கூட்டம் நடத்தினாங்க. அப்போது எம்எம் மாரியப்பான்னு சொல்லி பெரிய பாடகர் இருந்தார். நம் எம்கேடி தியாகராஜ பாதர் அவருடைய நெருங்கிய உறவினர். அவர் நல்லா பாடுவார். அவர் தான் அந்த கூட்டத்தில் அருமையாக பாரதியாருடைய பாடலாம் அந்த கூட்டத்தில் பாடினார் நம்ம விடுதலை நாள் அன்னைக்கு.
1: அதே போல இப்போ நீங்கள் சொன்னீங்க லண்டனில் இருக்கக்கூடிய இந்தியா ஹவுஸில் டிஎஸ்எஸ் ராஜன் அப்புறம் வாவேஸ் ஐயர் எல்லாம் ஒன்றா இருந்தாங்கன்னு. அப்புறம் வாவேஸ் ஐயரும் நம்ம திருச்சிராப்பள்ளி தான். அவருடைய பங்களிப்பு,
0: வாவேஸ் பங்கு பெரிய பங்களிப்பு. ஏன்னா அவர் வந்து ஆங்கில போலீஸாரை பிடிக்கணும்னு நினைக்கும் பொழுது கப்பலில் இருந்து கிட்டத்தட்ட 30 மைலுக்கு மேலே கடலில் இருந்து வந்தார். மேடம் காமா அவங்க தான் பண்ணாங்க. பிரான்ஸ்லேயே இங்கே வந்து இறங்கும் பொழுது ஆனால் பிடிபட்டார். அப்போ சிறையில் இருந்துட்டு இங்கே வந்தார். இலக்கியத்தில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர். நம்ம சங்க இலக்கியத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. கம்பராமாயணத்தை மிக அழகாக எழுதியிருக்காரு. இதை தவிர வந்து அவர் தீவிரவாதின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி. ஆனால் காந்தியடிகிட்ட வந்ததுக்கு பிறகு ஒரு மிதவாதி ஆயிடுறார். அப்படி இருந்து அவர் பாண்டிச்சேரியில் போய் வாழ்றார். சுப்பிரமணிய சிவா பாரதியாரோடு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன் வந்து இந்த ஆஷ் துறையை சுட்டுக் கொடுத்ததுக்காக இவங்ககிட்ட போய் பயிற்சி எடுக்கிறார். நீலகண்ட பிரம்மச்சாரி இவங்கெல்லாம் சேர்ந்து அவர் பயிற்சி கொடுத்து கொடுத்தாங்கன்னு. அதன் பிறகு இங்கே வந்தபொழுது அவர் கைது பண்ணிடுறாங்க. அந்த கைதியை ஏற்று கூட திருச்சிராப்பள்ளியில் ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அப்போ அதுலேயும் வந்து நம்ம மாணவர்கள் பங்கு பெற்று அங்கேருந்து ஒரு பேராசிரியர் துரைசாமி அப்படிங்கிறவர் வாவை செய்யர் விடுதலை செய் அப்படின்னு பெரிய போராட்டம் நடத்தினாங்க.
1: அதே போல நம்ம சாஸ்திரி ரோடு திருநகரோடைய பின்புறம் டிவி சாமிநாத சாஸ்திரியோட பெயரில் அமைஞ்ச ரோடு. அவரோட டிவி சாமிநாத சாஸ்திரி பற்றி சொல்லுங்க. அவர் எப்படி நம்மளுடைய
0: மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி சாமிநாத சாஸ்திரி ஒரு ஆயுர்வேத மருத்துவர். உப்பு சத்தியாகிரகத்திலையும் கலந்துக்கிறாரு. வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தையும் கலந்துக்கிறாரு. திருச்சி மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காக நிறைய பங்களிப்பு அளித்திருக்காரு. அவர் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அவர் நூல் நூற்றுக்கிட்டே இருப்பாராம். எப்பொழுதுமே தக்கைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதை வச்சு அதை நூல் நூற்றுக்கிட்டே இருப்பார். அப்படி அவர் வந்து காந்தியடிகள் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. பல போராட்டங்களை கலந்துக்கிட்டு இருக்காரு. அதில் என்ன சிறப்பு என்னென்னா, போராட்டங்களுக்கு போகும்போது அவர் மட்டும் போக மாட்டார். அவருடைய மனைவி கல்யாணி சாஸ்திரி அவங்களையும் கூட்டிகிட்டு தான் சிறைக்கு போயிருக்காரு. ஒவ்வொருத்தரும் சிறைக்கு போகும்போதும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய தம்பி பாலகிருஷ்ணன் சாஸ்திரின்னு பேர் அவரும் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து தான் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க.
1: எவ்வளோ தியாக மனப்பான்மையோடு
0: கண்டிப்பாக கொண்டு. அதனால தான் அப்போ வந்து நம்முடைய நகர்மன்றம் வந்து அந்த சாலைக்கு சாமிநாத சாஸ்திரி சாலைன்னு பேர் வச்சாங்க.

0: திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற விடுதலை போராட்ட நிகழ்வுகள் குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம்.
1: இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனை வந்து கிரிக்கெட் கிளப்பா இருந்த இடம்.
2: அது ஒரு செய்தி. முத முதல்ல தமிழ்நாட்டுல வந்து கிரிக்கெட் கிளப்னு சொல்றாங்க இல்லையா.

0: இருந்திருக்கு. அப்படியே எடுத்து வாயில் போட்டு மென்று முழுங்கிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து சுதந்திர வேட்கை கொண்டவர். காமராஜருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். சுதந்திரம் அடைஞ்ச பிறகு திருச்சி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மாவட்ட தலைவராகவும் மற்றும் மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். அவர் ஹாலாசியம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வழக்கறிஞர். அவர் நீதிமன்றத்தை புறக்கணித்து வழக்கறிஞர்களை புரட்சிட்டு இதில் கலந்தவர். அவர் காலத்தில் நடந்த ஒரு செய்தி என்னன்னா, அவர் மாவட்ட தலைவர் இருக்காரு. அப்போ வந்து திடீர்னு அவருக்கு ஒரு தந்தி வருது, விருதுநகர்ல இருந்து ஒரு கல்யாண ஜோடி வருது, அதுக்கு வரவேற்பு கொடுக்க அப்படின்னு. இவங்களுக்கு புரியல. இப்போ இவர் நண்பர்கள் எல்லாரும் ரயில் நிலையத்தில் நிற்கிறாங்க. பார்த்தா நாலு போலீஸ் வர்றாங்க. ஒரு புது மாப்பிள்ளை அன்னைக்கு தான் திருமணம் நடந்திருக்கு. அவரையும் காமராஜரையும் கைது பண்ணி கூட்டு வர்றாங்க. செய்தி என்னென்ன, அன்றைக்கு காலையில் தான் அவர் திருமணம், யாருக்கு, முத்துசாமி ஆசாரிங்கிறவர், காமராஜருக்கு நெருங்கிய தோழர். திருமணம் முடிஞ்சோடனே அவர் கைது பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் ஒரு திருமண ஜோடி வருது தந்தி அடித்தாங்களாம். அப்புறம் இவர் ஹாலாசியம் வந்து போலீஸ்கார்ட்ட வேண்டிக்கிட்டு அவங்கள ரெண்டு பேர்த்து கூட்டு கொண்டு விருந்து வச்சு அதன் பிறகு 10 மணிக்கு மேலே கொண்டு போய் சிறையில் அடைக்கிறாங்க. ஹாலாசியம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துடைய முதல் பாராளுமன்ற தேர்தலில் நின்னார். அவர் டாக்டர் மதரத்தோடு போட்டிக்கிட்டாரு, தோல்வி விட்டாரா.
1: அது மாதிரி இன்னும்
0: நிறைய பேர் இருக்காங்க. சைமன் துரைசாமின்னு ஒருத்தர், அதே மாதிரி சைமன் ஜி டி கோபாலன் ஒருத்தர், இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கையான நபர்கள். இந்த சைமன் துரைசாமி வந்து அவர் பேரையே பாருங்க, இந்த சைமன் கமிஷன் வந்துச்சு, அதை காந்தியடிகள் புறக்கணிக்கணும்னு சொன்னார். அது நமக்கு பயனற்ற ஒரு குழு, அதை நம்ம புறக்கணிக்கணும்னு சொல்லும்பொழுது இங்கே திருச்சிராப்பள்ளியில் இந்த ஜி டி கோபாலனும் இவங்க ரெண்டு பேர் தான் முன்னிருந்து ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி அதுக்காக சைமனே வெளியேறு. இதில் இந்த ஜி டி கோபாலன் என்ன பண்ணுவாரான், உடம்பு பூரா, அது குறிப்பாக மார்பிளையும் பின்புறத்துலையும் பெரிய அட்டை, அதில் சைமனே வெளியேறு வேண்டி வரான். இவரை போலீஸ் ஒருத்திட்டே போவாங்களாம். முன்பக்கம் பட்டா இந்த அட்டையை மட்டும் தூக்கி பிடிச்சி வரான், பின்பக்கம் முடியாது பின்பக்கம் கட்டி திருப்பிடுவான். இந்த போலீஸுக்கு பெரிய சிரமம் போயிடுச்சான். எங்கே பார்த்தாலும் மக்கள் மத்தியில் இது பெரிய பேச்சாகவும் நகைச்சுவாகவும் இருக்கு. அதே நேரத்தில் ஒரு கொள்கையை வலியுறுத்தி போறான்னு. அவர் சைமன் துரைசாமியும் அதே மாதிரி தான், பெரிய போராளிகள் அவங்கெல்லாம்.
1: கட்டாயம் வேற எதுவும் சுதந்திர போராட்டத்தில் திருச்சாருடைய பங்கு அப்படின்னு எதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னு இருக்காங்க.
0: 1942 அப்போ தான் வந்து காந்தியடிகள் இறுதி போர் அப்படி சொல்கிறார், செய்யல் செத்துமடி அப்படின்னு சொல்லி பாம்பேக்கு பக்கத்தில் அந்த மிகப்பெரிய மாநாடு சொல்கிறாரு. அப்போ அவங்களாம் கைது பண்ணிடுறாங்க. காந்தியடிகள் அவர் கொண்டு ஆகா கான் மாளிகையில் வச்சிடறாங்க, நேர்வியை சிறைப்படுத்திடுறாங்க. அந்த மாநாட்டுக்கு தமிழ்நாட்டிலிருந்து போன பக்தவசலம், முத்தரங்க முதலியார், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போனாங்க. அவங்க எல்லாம் ரயிலில் வரும்பொழுதே எல்லாத்தையும் கைது பண்ணிடுறாங்க. காமராஜர் அதெல்லாம் வராரு. ஆனால் காமராஜர் என்ன பண்ணுறாரு, தலைமறை ஆயிடுறாரு. நடுப்பர் நெல்லூரில் அவர் இறங்கிறாரு. இறங்கிட்டு தலப்பாக கட்டிக்கிட்டு வேறு பஸ் ஏறி எப்படியும் ஏறி வேலூருக்கு வந்துடுறாரு. அவருடைய நோக்கம் என்னென்னா, இந்த போராட்டம் வெற்றி பெறணும், இந்த போராட்டம் வெற்றி பெறணும்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் கூட போய் தூண்டி விடணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையோட வேலூருக்கு போய் நிறைய பணி செய்கிறாரு. அதே மாதிரி திருச்சிராப்பள்ளிக்கு வர்றார். இங்கே தான் வந்து நம்ம ஹாலாசியம், அப்போ நாராயணசாமி ஐயங்கார் அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. குருசாமி நாயுடுன்னு சொல்லி அவர் பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, டிஎஸ் அருணாச்சலம், இவங்கெல்லாம் சந்தித்து அவங்ககிட்ட நிறைய சுவரொட்டி எப்படி எழுதணும் போகணும் எல்லாம் செய்தியெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் நல்லா தீவிரமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதன் பிறகு மதுரையில் போயிட்டு பண்ண ஒரு கைதியாகிறார். தமிழ்நாட்டில் இங்கே மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சது. அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா, புகழூர் இருக்கு இல்லையா கரூர் பக்கத்தில், அங்கே இருந்த ரயில் தண்டவாளத்தை அந்த ஊரை சேர்ந்த தியாகிகள்லாம் வந்து அவங்க ரயில் தண்டவாளத்தை உடச்சி எடுத்துடுறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கரூரை சேர்ந்த முக்கியமான ஆளுமைகள்லாம் கைது செய்யப்படுறாங்க. அதில் குறிப்பிட்டது ஒன்று என்ன, மரியம் பிபி அப்படின்னு சொல்ல ஒரு இஸ்லாமிய பெண், அந்த மாதிரி நிறைவாக கர்ப்பிணியாக இருக்காங்க. அவருடைய கணவர் நன்னா சாஹிப், இவங்க ரெண்டு பேர்த்தையும் கைது கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி கரூரில் தங்கவேல் அப்படிங்கிறவர், ஜெகதாம்பாள் அவருடைய மனைவி, இது மாதிரி கணவன் மனைவியாக நிறைய பேர்த்தை கைது பண்ணி இங்கே திருச்சிராப்பள்ளி சிறையில் அடைச்சிடுறாங்க. அந்த மரியம் பிபி இங்கே தான் வந்து அவங்க பிரசவமே ஆச்சு. அவங்களுக்கு அவங்களுக்கு பிறந்த அந்த பையன் வந்து இப்போ ஒரு பெரிய அலுவலர் இருக்கார். நாங்கள் அவரை வச்சு கூட ஒரு ஆண்டு கொடியேற்றினோம். அதே மாதிரி ஜெயகுண்டம் அரியலூர் போராட்டத்தில் நிறைய இடத்துல தபால் அலுவலகங்கள்லாம் தீ வச்சு நடந்தது. அதை ஒட்டி அரியலூரில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தினாங்க. டி எஸ் அருணாச்சலம் தான் முன்னேறி நடத்துகிறார். அப்போ எஸ்கே பாட்டீல் பாம்பேலேருந்து இங்கே கூப்பிட்டு வந்து அப்போ எல்லா தலைவர்களும் கைது ஆடுறாங்க. இங்கே போட்டு அப்போ ஒரு பெரிய தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானத்தை காந்தியடிகள் பின்னாடி அரியலூர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி கூட தன்னுடைய அர்ஜன் பத்திரிகையில் எழுதுறாரு. ஒரு மிகச்சிறந்த அந்த நிகழ்வுகள்லாம் மறக்க முடியாத நிகழ்வுகள்.
1: ஆமாங்க, இவரே எங்களோட இணைந்து கொண்டு இந்த திருச்சிராப்பள்ளி சுதந்திர போரில் எப்படி ஈடுபட்டுச்சு, முக்கியமான இடங்கள் என்னென்ன, யார் யார் முக்கியமாக பங்கேற்றாங்க, எப்படி வந்து சுதந்திர போரில் இந்த திருச்சிராப்பள்ளியும் பங்கெடுத்துக்கிட்டுச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக விரிவா ரொம்ப சுவையோட சொன்னீங்க. எங்களது நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
0: ரொம்ப நன்றி.
2: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர், இந்திய விடுதலை போரில் தமிழகம் என்ற நூலின் ஆசிரியர் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு

0: உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடந்தபோது டிஎஸ் அருணாச்சலமும் சங்கிலியா பிள்ளையும் சேர்ந்து உப்பு காய்ச்சினாங்க இவங்க தனியா அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னா டிஎஸ் அருணாச்சலம் பண்றோம்னா நம்ம
1: திருச்சி சிலையே இருக்கு.
0: ஆமா சிலையும் இருக்கு. அவருடைய பங்களிப்பு பத்தி சொல்லுங்க.
1: அவர் அவருடைய அண்ணர் திருஞானம் ரெண்டு பேர் தான் இங்க ஊருக்கு வந்துடுறாங்க. ரொம்ப எளிமையானவர். இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தையும் உப்பு சத்தியாகிரகத்தையும் கலந்துக்கிறாரு. சங்கிலியா பிள்ளை வந்து அந்த காலத்தில் ஆங்கில அரசில் சர்வேயர் நில அளவையர பணி புரிஞ்சார். அவர் சாதாரணம் அல்ல. அன்னைக்கெல்லாம் நில அளவை பதவியை காந்தியடிகள் சொன்னார்னு ராஜினாமா பண்ணிட்டு வந்து போராட்டங்களை கலந்துக்கிறார். இரவு நேரத்தில் பெரிய வெள்ளை பேப்பர் எடுத்து அதில் வந்து வெள்ளையினை வெளியேறு காந்தியடிகள் விடுதலை செய் இப்படி பல்வேறு இது இவங்களே கையில் எழுதி எழுதி பல இடங்களில் ஒட்டியிருக்காங்க. ஒரு முறை அவங்களை கைது பண்ணும்பொழுது ரொம்ப தீவிரவாதி வடநாட்டிலேருந்து வந்து இங்கே இருக்காங்க, அதாவது சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க எங்கே இருக்காங்கன்னு இவரை ரொம்ப குடும்பப்படுத்துகிறாங்க. அப்போ தான் இவர் பையில் அவங்க இருந்ததுலாம் சில

தனலட்சுமி மயில் வாகனன். அமைப்பு கு அடைக்கலராஜ். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும்
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரசை. நேரம் 12 மணி.
2: நேயர்கள் கேட்க இருப்பது லட்சிய பூமி நாடகம். எழுத்தாக்கம் கல்லை மலரடியான் என்கிற சு கந்தசுவாமி அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் எஸ் ஜெகசண்முகம், ஜி முத்துகிருஷ்ணன், ஆர் சிவகாமி, யு பிரபாகரன், மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். லட்சிய பூமி நாடகம்.
3: அம்மா, அம்மா.
4: என்னடா குமார், எங்க போயிருந்த? மாசத்துக்கு 2 நாள் வீட்டுக்கு வர, அந்த 2 நாளும் இந்த அம்மா சமைச்சு போறத சாப்பிட்டுட்டு ஓய்வா இருக்க கூடாதா?
3: ஏமா, என்ன என்னமா செய்ய சொல்றீங்க?
4: இன்னும் 1 வருஷம் போனா நீ ஒரு டாக்டர்ப்பா. உன் அப்பா உனக்காக டவுன்ல முக்கியமான இடத்துல 10 கிரவுண்டு மனையை வாங்கி போட்டுட்டு அதுல பெரிய ஆஸ்பத்திரி கட்டணும். அதை நீதான் நிர்வாகம் பண்ணணும்னு பெரிய கோட்டையே கட்டி வச்சிருக்காருடா.
3: போமா, நாளைக்கு நான் கிளம்ப

0: ஆமா, நான் 10,000 கேட்டேனே, ரெடியா?
1: அவ்வளவு பணம் எதுக்குடா உனக்கு?
0: என்னம்மா இப்படி திடீர்னு கேக்குறீங்க? நான் 10 லட்சமா கேட்டேன்.
1: ஓ, 10,000ங்கிறது மட்டும் உனக்கு கொஞ்சமா? 2,000 உனக்காக எடுத்து வச்சிருக்கேன்.
0: வேணாமா? வேணா வேணா, அந்த 2,000த்தையும் கொடுக்காதீங்க. செலவுக்கு நான் மெட்ராஸ்ல பிச்சை எடுத்துக்கிறேன். போகும்போது தாம்பரத்துல இறங்குனா பாரிஸ் கார்னர் போறதுக்குள்ள இந்த 2,000க்கு மேலேயே கிடைச்சிரும். நான் வரேன்.
1: டேய் டேய் டேய், இருடா நில்லுடா குமார். டேய்,
2: என்ன என்ன வசுமதி?
1: வாங்க வாங்க.
2: ஏன், அவ என்ன சொல்லிட்டு போறான்னு நீ இப்படி சத்தம் போடுற?
1: அது பணம் கேட்டாங்க.
2: நீ அவ்வளவு எதுக்குன்னு கேட்டிருப்ப, அப்படிதானே? அவனுக்கு அளவுக்கு அதிகமா பணம் கொடுத்து கொடுத்தே வளர்த்துட்டேன். இடையில இப்ப நீ இப்ப கண்ட்ரோல கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இத பார், அதெல்லாம் முடியாது வசுமதி. இன்னும் 1 வருஷம் தானே, கொடுத்து அனுப்பு.
1: என்னங்க இது, நீங்களும் இப்படி பேசினா எப்படி? போன மாசமே நிறைய கொடுத்துட்டேன். காலையில சொல்லணும்னு நினைச்சேன். புஷ்பலிங்கம்னு ஒருத்தர் உங்களை தேடிட்டு வந்தாரு. ஏதோ ஒரு ஹோட்டல் பேர் கூட
2: சொன்னாருங்க. சொல்லிருப்பாரு.
1: அந்த
2: ஹோட்டலுக்கு அதிபரே அவர் தான். மன விஷயமா பேசணும்னு சொல்லிருப்பாரு.
1: ஆமாங்க.
2: நாம டவுன்ல வாங்கி போட்டிருக்கமே 10 கிரவுண்ட் மனை.
1: ஆமா.
2: அதுல அந்த ஆளு ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்ட விலைக்கு கேக்குறாரு.
1: ஓ, அப்படியா?
3: வணக்கம் வேணுகோபால் சார். வணக்கம்.
2: யாரு? ஓ, ஹோட்டல் அதிபர் புஷ்பலிங்கம் சாரா? வாங்க வாங்க வாங்க வாங்க.
3: தொந்தரவுக்கு மன்னிக்கணும்.
2: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, வாங்க உட்காருங்க.
3: உங்களுக்கு போன் கால் வருது. நானும் கிளம்புற வேணும் சார். வர சார்.
2: வாங்க. ஹலோ
4: ஹலோ
2: ஹலோ, வேணுகோபால் ஹியர்.
4: நான் அடிஷனல் போலீஸ் கமிஷனர் மெட்ராஸ் இருந்து பேசுறேன். மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் சுந்தரகுமார் உங்க பையன் தானே?
2: ஆமா. என் பையன் தான். என்னாச்சு?
4: உங்க பையனை 3 கிரைம் செக்ஷன்ல அரெஸ்ட் பண்ணி ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கோம். நீங்க நாளைக்கு காலையில வந்து கமிஷனர் நேர்ல பாருங்க.
2: ஐயோ, 3 செக்ஷனா? ஆஸ்பத்திரியா? ஹலோ ஹலோ ஹலோ,
1: என்னாச்சு தெரியலையே.
3: ஹலோ சார், இங்க வாங்க. யார் நீங்க, யார பார்க்கணும்?
2: வேணுகோபால், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், திண்டிவனம். இவங்க என் ஒய்ஃபு. கமிஷனர் சாரை பார்க்கணும்.
3: என்ன விஷயமா பார்க்கணும்?
2: பார்க்க சொல்லி நேற்று ஃபோன் வந்தது.
3: சரி, இந்த நோட்டில் உங்கள் அட்ரஸை என்ட்ரி பண்ணுங்க. நான் கமிஷனர்கிட்ட பர்மிஷன் கேட்டு வரேன்.
2: ஓகே சார். வசுமதி,
1: என்னங்க?
2: கமிஷனரை பார்க்க போகும்போது அவர் என்ன சொன்னாலும் சரி, நீ பதட்டப்படக்கூடாது.
5: வேணுகோபால்,
6: திண்டிவனம். சந்திரகுமார் உங்க சன்னா? உங்க பையனை உயர்ந்த படிப்புக்கு அனுப்பி உயரத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா அவனை நாங்க சாக்கடையிலிருந்து கைது பண்ணி ஆஸ்பத்திரியில வச்சு கழுவிக்கிட்டு இருக்கோம். பொது இடத்துல கலாட்டா பண்ணினது, சிட்டிக்கு அவுட்டர்ல கூடியது, சந்தேகத்துக்கு இடமான எங்க கண்காணிப்புல இருக்கிற பங்களாவுல சட்டத்துக்கு விரோதமான போதை மருந்து பயன்படுத்தினது. இந்த 3 கிரைம் செக்ஷன்ல 4 யங்ஸ்டர்ஸ் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. அதில் உங்க மகனை
2: ஒருத்தன்.
6: அப்படி மட்டும் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? மிஸ்டர் வேணுகோபால், அரெஸ்ட் ஆன 4 பசங்களோட பேரண்ட்ஸும் எப்படித்தான் சொல்றாங்க, தப்பு பசங்கள்ட்ட இல்ல உங்கள்ட்ட தான் இருக்கு. செல்லம் கொடுக்கறது, அளவுக்கு மீறி பணம் செலவுக்கு கொடுக்கறது, அடிக்கடி கண்காணிக்காம விட்டுறது.
1: ஐயோ, நாங்க நல்லா தானே வளர்த்தோம், எப்படி இப்படி ஆனான்னு தெரியலையே.
6: சாரிமா, எப்பவே இப்படி கலங்காதீங்க. இதை விட அதிர்ச்சி.

0: என்ன பதில்?
1: உங்களுக்கு அவனை அட்மிட் பண்ணி இருக்கிற ஆஸ்பத்திரியில இருந்து கூட கிடைக்கலாம்.
2: என்னங்க என்னங்க சொல்றாரு?
3: கொஞ்சம் பொறு வசுமதி.
1: ஒரு இளம்பெண் ஒரு வாரத்துக்கு முன்ன கீழ்பாக்கம் ஆஸ்பத்திரியில எய்ட்ஸ் நோயில இருந்தது. அந்த பொண்ணு கொடுத்த மரண வாக்கு மூலப்படி சிட்டி அவுட்டர்ல பூந்தமல்லி ஹை ரோட்ல அந்த ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு காட்டு பங்களாவை கண்காணிச்சு ரெண்டு நாளைக்கு முன்ன எங்க ஆளுங்க சுத்தி வளைச்சு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்போ அரெஸ்ட் ஆன 8 ஆம்பளைங்களோட அந்த பொண்ணு ஒருத்தி. எய்ட்ஸ்ல செத்து போன அந்த பொண்ணு அங்க ஒரு வருஷமா வாடிக்கையாளர்களோட வந்து போயிருக்கா. அதனால அந்த பிடிபட்ட அத்தனை பேரையும் மெடிக்கல் செக்அப்புக்காக ஆஸ்பத்திரியில வச்சிருக்கோம். மெடிக்கல் ரிப்போர்ட்ல உங்க பையனுக்கும் ரத்தத்துல எய்ட்ஸ் கிருமி இருக்குன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லாம. நீங்க போகலாம்.
2: உனக்கு என்னடாச்சு? ஐயோ, உன்னை இந்த நிலைமையிலயா பாக்கணும்? சொல்லுடா, என்னாச்சு உனக்கு?
3: அம்மா, குமார், நாம் பட்ட கஷ்டத்து நீயும் படக்கூடாதுன்னு நான் நினைச்சது தப்பாடா? நீ படிச்சு பட்டம் வாங்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்படி படிக்காமலே ஒரு பட்டத்தை வாங்கிட்டியடா குமார். அப்பா, என்ன வார்த்தையால கொல்ல அதிகப்பா? அம்மா, என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. நிலைமை எல்லையை மீறிட்டது. இனி அழுது பிரயோஜனம் இல்ல, தைரியமாயிரு. நான் உன்ன அப்புறமா வந்து
2: குமார், பயப்படாதப்பா, பயப்படாத, தைரியமாயிரு. உனக்கு ஒன்னும் ஆகாதுடா, ஒன்னும் ஆகாது. ஆகிற அளவுக்கு உங்க அப்பா உன்னை விட மாட்டாருடா, பயப்படாத.
3: அம்மா, நானும் அந்த தைரியத்துல தான் இருக்கேன். நாம போகலாம்.
2: சரிங்க, ரத்த பரிசோதனை என்னன்னு விசாரிக்காமலே வரீங்களே?
3: வந்த உடனே அதைத்தான் டாக்டர் கிட்ட விசாரிச்சு ரத்தத்தை டெஸ்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்களா. ரிசல்ட் நாளை மறுநாள் தான் கிடைக்குமா? வா.
4: வசுமதி, தங்கச்சி, வசுமதி
2: வாங்க. அண்ணா,
4: என்னம்மா குரல்ல சுரத்தே இல்ல? ஏமா, உடம்புக்கு ஏதாவது சுகம் இல்லையா? மச்சா எங்க?
2: தோ தோ வராரு, உட்காருங்க.
5: வாங்க ருத்ராமூர்த்தி, உட்காருங்க.
4: என்ன மச்சான், உங்க குரலும் வித்தியாசமா இருக்கு, ரெண்டு பேர்கிட்டையும் கலகலப்பையா காணோமே.
5: அது ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் இல்ல மச்சான். ஆமா, 10 நாளா இந்த பக்கமே காணலையே.
4: அது வயல்ல அறுவடை நடந்துகிட்டு இருக்கு, கூட நின்னா தானே கூலிக்கு தகுந்த வேலை கிடைக்கும். பத்திரிக்கை படிச்சீங்களா? நம்ம சென்னையில ஒரு மெடிக்கல் காலேஜ் பசங்க 4 பேரு, பெரிய இடத்து பசங்க, போதை மருந்து பயன்படுத்தி மாட்டிக்கிட்டாங்களாம், இப்ப கைது பண்ணிருக்காங்களாம். காலையில டீ கடையில செய்திய பார்த்தேன். இதுதான் டாக்டர் படிப்பா? சரி, மாப்பிள்ள எப்படி இருக்காரு?
5: குமாரை பார்க்க நாளைக்கு நான் மெட்ராஸுக்கு போறேன்.
4: சரி சரி, அப்ப நான் கிளம்புறேன் மச்சான், நேரா வயலுக்கு போகணும், நிறைய வேலை இருக்கு.
5: சரி, போயிட்டு வாங்க.
4: வரமா வசுமதி?
2: போயிட்டு வாங்கண்ணா.
5: வசுமதி,
2: என்னங்க?
5: பொண்ணை நம்ம பையனுக்கு கொடுக்கணும்னு உன் அண்ணன் மலையாட்ட மனசுல ஆசையை வச்சிருக்காரு. நிலைமை என்ன ஆகுமோ தெரியல, முடிவு பாதகமா அமைஞ்சிட்டா

0: வண்ண ருத்ரமூர்த்தி ருத்ர தாண்டவமே ஆடிடுவாரே வசுமதி.
1: அதை நினைச்சாதான் என்னெஞ்சே வெளிச்சிலும் போல இருக்குங்க. அந்த பொண்ணு பாவம், அதுக்கப்புறம் அவ என்ன முடிவெடுப்பா என்ன சொல்லுவா? ஐயோ, என்னால கற்பனையே பண்ண முடியலீங்க
0: வசுமதி. எந்த முடிவா இருந்தாலும் அதை நாம ஏத்துக்கத்தான் வேணும்.
1: என்னது ஆட்டோ சத்தம் வாசல்ல? ஒரு மாதிரியே இருக்க. அட, அவர்தான் நாளைக்கு தானே வருவன்னு சொல்லிட்டு போனாரு. சாயந்தரமே திரும்பிட்டாரு. என்னவா இருக்கும்? வாங்க. என்ன ஒரே சோகமா இருக்கிறீங்க? காஃபி கொண்டு வரட்டுமா?
0: தண்ணி கொண்டு வா, கைய கழுவணும்.
1: என்னங்க சொல்றீங்க?
0: செல்ல மக நம்மள கை கழுவ வச்சிட்டோம் சுமதி. அவன் இனி நமக்கு சொந்தம் இல்ல.
1: என்னங்க சொல்றீங்க
0: சுமதி? அவன் ரத்தத்துல HIV பாசிட்டிவ் எய்ட்ஸ் கிரீம் இருக்குன்னு ரிசல்ட் வந்தெடுத்து வசுமதி. ரிசல்ட் வந்து
1: என்ன சொல்றீங்க நீங்க? ஐயோ கடவுளே,
0: தவறான இடத்துல தவறான பசங்களோட பல மாசம் போத மருந்து ஊசிய மூலமா பயன்படுத்திருக்கிறான். இவன் ரத்தத்துல 2 வருஷமா இருக்குங்கிறாங்க. பையன் எப்படி வளர்ந்திருக்கான் பையா?
1: ஐயோ என்னங்க
0: பசுமதி, பசுமதி கொஞ்சம் பசுமதி, பசுமதி கண்ணு துறைய பசுமதி. கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? சீக்கிரம் சீக்கிரம்.
2: வேணுகோபால் சார்,
0: சொல்லுங்க டாக்டர். என் ஒய்ஃபுக்கு
2: உங்க ஒய்ஃப்க்கு ஒண்ணும் இல்ல, ஏதோ அதிர்ச்சியில மயக்கமாயிருக்காங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், தேவையான மருந்து மாத்திரைகளை கொடுத்துருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல அவங்க வீச்சிருவாங்க, நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம். பயப்பட வேண்டாம்.
0: ஓகே டாக்டர், தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர்.
2: மென்ஷன்
0: வசுமதி, வசுமதி
1: என்னங்க? நான் இன்னமா உயிரோட
0: இருக்கேன். நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது வசுமதி.
3: வசுமதி
0: வண்ணா வர கொஞ்சம் அமைதியாரு.
3: மச்சான் மச்சான், உங்களை தான் வசுமதிக்கு என்ன? ஆஸ்பத்திரிக்கு ஆட்டோவில் போறாங்கன்னு ஒருத்தன் ஓடி வந்து சொன்னான். எந்த ஆஸ்பத்திரின்னு கூட தெரியாம 4-5 ஆஸ்பத்திரியில விசாரிச்சுட்டு இங்க வந்தேன். வசுமதி என்னம்மா என்னாச்சு மச்சான்?
0: எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க ருத்ரமூர்த்தி.
3: என்கிட்ட சொல்ல என்ன தயக்கம் சொல்லுங்க மச்சான்.
0: ருத்ரமூர்த்தி
3: சொல்லுங்க மச்சான். ஏமா வசுமதி, நீயாவது சொல்லம்மா.
0: இல்ல சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல, சொல்ல முடியாம தவிக்கிறேன். இனிமே அதை மூடி மறைக்கவும் முடியாது. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க பத்திரிகையில படிச்ச செய்திதான் அரெஸ்ட் ஆகியிருக்கிற 4 பசங்கள்ல
1: கடவுக்கெல்லாமே அத்தெல்லாம போயிடுச்சு. நான் கும்பிட்டு தெய்வத்துக்கு கூட கண்ணு இல்லையே.
3: அவனா இப்படி இவ்வளவு கீழ்த்தரமா? இவ்வளவு தரங்கட்ட பயலுக்கு என் பொண்ண பறி கொடுத்துட பார்த்தேனே முருகா.

0: நீல முருகா, என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறத்துக்குள்ள என் கண்ணை திறந்தியப்பா. முருகா, காலம் பூரா உனக்கு காவடி எடுத்தாலும் இதுக்கு இதுக்கு நன்றி கடன் தீராதையா? தீராது.
1: ருத்ரமூர்த்தி, ருத்ரமூர்த்தி நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க, போடாதீங்க. மூர்த்தி, ருத்ரமூர்த்தி.
2: ஹலோ.
3: ஆ, சொல்லுங்க.
1: இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வேணுகோபால் தான் பேசுறது.
3: எஸ், நான் இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வேணுகோபால் தான் பேசுறேன். நீங்க
1: சார்? ரங்கவிலாஸ் புஷ்பலிங்கம் பேசுறேன்.
3: ஓ, புஷ்பலிங்கம் சாரா? குட் மார்னிங், குட் மார்னிங். என்ன விஷயம்?
1: ஒன்றும் இல்லை சார், நேத்துக்கு நான் ஃபோன் பண்ணப்ப நீங்க ஃபோன் எடுக்கல. அதான்.
3: அப்படியா? நீங்க நேத்து ஃபோன் பண்ண நேரத்தில் நான் ஆஸ்பத்திரியில் இருந்திருப்பேன்.
1: என்னாச்சு சார்?
3: அது அது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என் ஒய்ஃபு வசுமதிக்கு லோ ப்ரெஷர் மாதிரி கொஞ்சம் மயக்கம்.
1: அடடா, இப்போ எப்படி இருக்காங்க?
3: ஆ, ஆல் ரைட், இப்போ நல்லா இருக்காங்க. ஆமாம், என்ன விஷயம் சொல்லுங்கள்.
1: ஒன்றும் இல்லை சார், என் பையன் மோகன் உங்கள் பத்து கிரவுண்ட் மனையை பற்றி என்கிட்ட விசாரித்தான். நான் வந்து நீங்கள் என்கிட்ட சொன்ன உங்கள் லட்சியத்தை அப்படியே அவங்ககிட்ட சொன்னேன். அவன் அப்படியே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டான் வேணுகோபால் சார். ஊருக்கு திரும்பதும் அப்பா அம்மாவுக்கு பிறகு நான் ஆசீர்வாதம் வாங்க போகிற அடுத்த நபர் அவர் தானே. உங்களை தான் சார் சொன்னான்.
3: அப்படியா? பரவாயில்ல, நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு வாங்க. ஓகே.
1: ஓ, ஓகே சார், ஓகே. நாளைக்கு தானே? கண்டிப்பாக வரேன் சார்.
3: வாங்க, நான் ஃபோனை வச்சிடறேன். நன்றி.
4: யாருங்க? யார் ஃபோனில்?
3: நம்ம ரங்கவிலாஸ் புஷ்பலிங்க சார் தான். வசுமதி, இங்கே வா. என் பக்கத்தில் வாயே, உட்கார்.
4: சொல்லுங்க.
3: என்னம்மா இது? இந்த முகத்தை கழுவி தலையை ஒதுக்கிவிடக்கூடாதா? கண்ணும் முகமும் வெளியே வறண்டு போயிருக்கு. தலை உலர்ந்து காத்துல களைஞ்சு விழுந்து கிடக்க ஏமா இப்படி?
4: நாம ஒரு தப்புமே பண்ணலங்க. ஒருத்தருக்கு கூட ஒரு கெடுதலும் நினைக்கல, ஒரு பாவமும் செய்யல. கடைசியில ஒரு மலையையே மனசுக்குள்ள இறக்கி விட்ட மாதிரி தாங்க முடியாத இப்படி ஒரு பாரத்தை சுமக்கிறமே, இது என்னங்க நியாயம்? என்ன நியாயம்
3: வசுமதி? கடவுள் அநியாயமா யாரையும் தண்டிக்கிறது இல்லை வசுமதி. ஏதோ ஒரு தப்பு, எங்கேயோ ஒரு பாவம் இருக்கு. அதாவது வசுமதி,
1: வணக்கம் வேணுகோபால் சார். வணக்கம், வணக்கம. வணக்கம்மா.
3: வணக்கம்,
4: வணக்கம்.
3: வாங்க உட்காருங்க புஷ்பலிங்கம்.
1: ஓகே, உட்காந்துட்டேன். சொல்லுங்க
3: வசுமதி. இந்த டாக்குமெண்ட் ஃபைலை கொண்டு வா.
4: சரிங்க.
3: கொண்டா புஷ்பலிங்கம்.
1: சொல்லுங்க சார்.
3: தாங்க, உங்கள் மில்லுக்கு மார்க்கெட்டிங் ஆஃபீஸுக்காக வேற இடம் தேடி நீங்கள் சிரமப்பட வேணாம். என் பத்து கிரவுண்ட் மணியை பயன்படுத்திக்கங்க. இது அந்த மணியோட டாக்குமெண்ட், வாங்கிக்கங்க.
1: சார், என்ன வேணுகோபால் சார் இது? சார், நான் அந்த நோக்கத்துக்காக நிச்சயமாக இங்கே வரல.
3: அது எனக்கு தெரியும், ஆனால் நான் இந்த நோக்கத்துக்காக தான் உங்களை வர சொன்னேன். ஒரு லட்சியத்துக்காக இந்த மணியை வாங்கியிருந்தேன். அந்த லட்சியம், அந்த கனவு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னொரு லட்சியத்துக்காவது அதை பயன்பட்ட மனசுக்கு நிம்மதி
1: சார். டோட்டலி கன்ஃபியூஷன் சார். வேணுகோபால் சார், ஏன் இப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க? என்னதான் நடந்தது?
3: விபரமா சொல்ல, இந்த மனசுக்கு சந்தோஷமான செய்தி இல்லை புஷ்பலிங்க. என் பையனுக்கு தகாத சகவாசம், ஒழுக்கு கேடான பழக்க வழக்கம், அவனுக்கு ஆயுள் சுருகி போச்சு. இப்போ அவன் எய்ட்ஸ் பேஷண்ட்.
1: சார், என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா?
3: சுருக்கமா அவ்வளவுதான், இதுக்கு மேல எதுவும் என்ன கேட்காதீங்க. இதை வாங்கிக்கங்க
1: சார். நீங்க ரொம்ப கம்பல் பண்றதால இந்த டாக்குமெண்ட்டை நான் வாங்கிக்கிறேன் சார். ஆனால் இதை நான் பயன்படுத்த மாட்டேன் சார். நீங்கள் திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வரவே கூடாது சார். சார், எய்ட்ஸுக்கு நிறைய மருத்துவ முறைகள் உருவாகிட்டே இருக்கு. கண்டிப்பாக உங்கள் மகன் பழிச்சுக்குவான் சார்.
3: இதெல்லாம் ஆறுதலுக்கு வேணா கேட்டுக்கலாம், அவ்வளவுதான்.
1: சார், ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்கள் மைத்துனர் ருத்ரமூர்த்தி சார் நான் பார்த்தேன். பட் அவரு இதை பத்தி

0: என்கிட்ட ஒண்ணுமே சொல்லிடுறியா சார்.
1: என்னது ருத்ரமூர்த்தியை நீங்கள் பார்த்தீங்களா? அவரு உங்களுக்கு பழக்கமா?
0: ஆமாம் சார், எனக்கு 7-8 வருஷமா பழக்கம்.
1: ஓ,
0: குடும்ப விஷயங்களை கூட என்கிட்ட அவர் பேசுறது உண்டு.
1: புஷ்பலிங்க சார், என் லட்சிய பூமியை உங்ககிட்ட இன்னைக்கு ஒப்படைச்சிட்டேன். அதுக்காக என் 2 வேண்டுகோள், அதை நீங்கள் தயவு செய்து ஏற்றுக்கணும்.
0: என்ன வேண்டுகோள் சார், சொல்லுங்க ப்ளீஸ்.
1: ஒன்று, இந்த 10 கிரவுண்ட் மனைக்காக நீங்கள் எனக்கு 10 பைசா கூட கொடுக்கக்கூடாது.
0: என்னது?
1: அடுத்தது, உங்கள் பையன் மோகனுக்கு என் மச்சனை ருத்ரமூர்த்தியோட பொண்ணை திருமணம் செய்து வைக்கணும்.
0: வேணும் சார்.
1: இதை பாருங்கள், என் பையனுக்காக அந்த பொண்ணுக்கு வந்த கல்யாண வாய்ப்புகளை தடுத்து 5 வருஷமாக நிறுத்தி வச்சிருந்தது நாங்கள் தான். அதனால் அவளுக்கு நல்ல இடத்துல ஒரு மாற்று ஏற்பாடு அமையணும்.
0: வேணும் சார், இதை பெண் வீட்டார்கிட்ட பேசாமல் நானே எந்த முடிவும் சொல்ல முடியாதே சார்.
1: இதை பாருங்கள், நீங்கள் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அது நிச்சயமாக நடக்கும்.
0: ஓகே, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதால நான் ஒத்துக்கிறேன் சார்.
1: வசுமதி, காலிங் பெல் சத்தம் கேக்குது, யாரும் பேப்பாரு?
2: யாரு?
3: வணக்கமா.
2: வாங்க, நீங்க யார பாக்கணும்?
3: இன்கம் டேக்ஸ் ஆபீசர் மிஸ்டர் வேணுகோபால் சார பாக்கணும். நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன்.
2: வாங்க வாங்க, உள்ள வாங்க.
3: வணக்கம்.
1: வணக்கம்
3: மிஸ்டர் வேணுகோபால்.
1: நான் தான், உட்காருங்க.
3: மெட்ராஸ்ல எய்ட்ஸ் பேஷண்ட்களுக்காக மறுவாழ்வு மையம்ங்கிற ஒரு தொண்டு நிறுவனம் இருக்கு, நான் அதனோட ரெப்ரசன்டேட்டிவ் சாலமன் செல்வராஜ்.
1: அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி.
3: எங்கள் நிறுவனம் மருத்துவ உதவிக்காக எய்ட்ஸ் நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிற 4 காலேஜ் ஸ்டூடெண்ட்டை தத்து எடுத்துக்கொள்ள முடிவு பண்ணியிருக்கு. அந்த 4 பேரில் உங்கள் மகன் சுந்தரகுமாரும் ஒருத்தர்.
1: அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்?
3: வாரத்துக்கு ஒரு முறை இல்லைனா கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு முறை நீங்களும் உங்கள் மிஸ்ஸஸும் எங்கள் மறுவாழ்வு மையத்துக்கு வந்து உங்கள் மகனை பார்க்கணும். ஆறுதலாக நம்பிக்கை விட்டலாக பேசணும், அது போதும்.
1: அவனை பெற்றவங்க நாங்க. நீங்கள் சொல்றதுல எங்களுக்கு என்ன ஆட்சேபம் இருக்க முடியும்?
3: ஆனால் கடந்த 1 வாரமாக உங்கள் மகனை நீங்கள் வந்து பார்க்க கூட இல்லையா சார்.
1: மனசு உடஞ்சி போச்சு, என் எதிர்கால கனவுகள் நொறுங்கி போச்சு மிஸ்டர் சாலமன்.
3: வேணுகோபால் சார், நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மரணத்தோட வாசல் நிற்கிறவர் உங்கள் மகன். அவரை அதிலிருந்து மீட்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். அதில் வெற்றி கிடைக்கும். ஒருவேளை அது முடியாமல் போனால்? இல்லை இல்லை இல்லை, முடியும். முடியாது என்பதே கிடையாது.
1: சாரி மிஸ்டர் சாலமன், உங்கள் தொண்டு உள்ளத்துக்கு நன்றி. நாங்கள் எங்கள் பையனை இன்னைக்கே வந்து பார்க்குறோம்.
3: இன்னைக்கே இல்லை, நீங்கள் விரும்பினா இந்த நிமிஷமே உங்க மகனை பார்க்கலாம். உங்க மகனை நாங்க ஜாமீன்ல அடைச்சிக்கிட்டு தான் வந்திருக்கோம்.
2: குமார் வந்திருக்கானா? குமார், குமார் வந்திருக்கானா?
1: எங்க இருக்கா?
3: கார் வெளியில நிக்குது,
1: கொஞ்சம் நாங்களே அங்க வந்து பாத்துறோம்.
2: குமார், குமார் வந்திருக்கான்.
3: அம்மாமா, கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க. நானே அவரை இங்க அழைச்சிட்டு வரேன். வெளியில தெரு ஜனங்க கூடிட வேணாம். இதோ வரேன்
0: சார். பார்த்தீங்களா சார், நீங்கள் அவசரப்பட்டு வேற ஒரு முடிவுக்கு வந்துட பார்த்தீங்களே.
1: இன்னும் இதை திடமாக என் ஒய்ஃப் வசுமதியோடு பேசி எடுத்த முடிவு. என் மகன் நோயிலிருந்து முழுசாக விடுபட்டு வந்தா கூட அவன் எதிர்காலத்தை அவனே தான் அமைச்சிக்கணும். அதில் என் பங்குக்கு இனிமே இடம் இல்லை.
0: வேணும் சார், என்ன சார் இது?
1: இதை பாருங்க, நீங்கள் எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க புஷ்பலிங்க. என் ஆஸ்தியை அக்கறையும் பொறுப்பும் உள்ள பையன்கிட்ட தான் ஒப்படைக்கிறேன். மோகன் உங்க பையன்ற நிலைமையிலேயே வச்சு பார்க்காதீங்க. அவன் எங்களுக்கும் பையனு நினைக்கிற அந்த அன்புக்கு இடம் கொடுங்க.
0: சார், அதோ உங்க மகன் அழிச்சிட்டு வராங்க பாருங்க.
2: குமார், குமார், வாடா. எப்படி ராஜா இருக்க? குமார், குமார், பேசுடா. ஏன்டா மௌனமா இருக்க? நிமிந்து எங்களை பாருப்பா.
4: அம்மா, பேசணும்னு தான் நினைக்கிறேன், வார்த்தை வரமாட்டேங்குதுமா. என் மேல நீங்க எவ்வளவோ அன்பு வச்சிருக்கீங்க அப்பா, நம்பிக்கை வச்சிருக்கேன். நான் பொழைச்சுக்கிட்டேன்னா அப்பா ஆசைய என் சொந்த முயற்சியில நிறைவேற்றி காட்டுவேன். என்ன போல ஒழுக்கக்கேடான

0: பாதையில நடக்கிற அத்தனை பேருக்கும் என் முடிவுதான் ஒரு பாடமா அமைய போகுது. இப்ப உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ரெண்டு வார்த்தை சொல்லணும்னு தாமா வந்திருக்கு. சொல்லுப்பா.
1: சொல்லு.
0: அம்மா அப்பா
2: சொல்றது
0: என்ன மன்னிச்சிருக்கப்பா.
2: குமார் குமார் அடாதடா அடாதடா, இதை பார், இதை பார்ப்பா, நீ அடக்கூடாது, கவலைப்படாத, இதை பாருடா, நீ படிச்சுக்கோடா. ஆமா நீ படிச்சுக்குவே. இதை பாரு, நானும் உன் அம்மாவும் உன் பக்கத்தில் இருக்கிறதாவே மெடிக்கல் கோர்ஸ் முடிகிற வரைக்கும் நினச்சிக்கோ. இதை பாரு, அடக்கூடாது. நாங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி வருவோம்டா. ஏய் உன்னை பார்ப்போம்டா. சந்தோஷமா சந்தோஷமா.
0: அப்பா அம்மா
2: சொல்லுடா,
0: நான் போயிட்டு வரேன்.
2: இத பாருப்பா, இப்போதைக்கு நீ இங்க இருக்கிறத விட அந்த மறுவாழ்வு மையத்தில் இருக்கிறதா நல்லது. போயிட்டு வா, நாளைக்கே நாங்க வந்து பாக்குறோம்.
3: போயிட்டு வாப்பா.
4: வேணுகோபால் சார், ரொம்ப நன்றி. விசிட்டிங் கார்டில் நம்பர் இருக்கும், அடிக்கடி தொடர்பு கொள்ளுங்க, மையத்துக்கு வாங்க, ஒத்துழைப்பு கொடுங்க, நம்பிக்கைகள் நிச்சயம் வீண் போறதில்ல. பாய், வரேம்மா. எல்லோருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
5: நேயர்கள் இதுவரை லட்சிய பூமி நாடகம் கேட்டீர்கள். எழுத்தாக்கம் கல்லை மலரடியான் என்கிற சு கந்தசுவாமி அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோ வருமான வரித்துறை அதிகாரி வேணுகோபாலாக எஸ் ஜெகசண்முகம், வேணுகோபாலின் மனைவி வசுமதியாக ஆர் சிவகாமி, ரங்கவிலாஸ் ஹோட்டல் அதிபர் புஷ்பலிங்கம் மற்றும் காவலராக ஜி முத்துகிருஷ்ணன், வேணுகோபாலின் மகன் சுந்தரகுமார் மற்றும் டாக்டராக யு பிரபாகரன், வசுமதியின் அண்ணன் ருத்ரமூர்த்தியாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், போலீஸ் கமிஷனர் மற்றும் தொண்டு மையத்தின் பிரதிநிதி சாலமன் செல்வராஜாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். அமைப்பில் உதவி ஏ கதிஜாபி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 12:30. நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: பன்னிசை மாலை. நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். தொடக்கமாக கீத வினோத.

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்ற உள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒலிபரப்பாகிறது. அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரை மாநில மொழிகளில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் பிராந்திய அலைவரிசைகளில் ஒலிபரப்பாக உள்ளது. குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணியின் பிராந்திய அலைவரிசைகளில் 9:30 மாநில மொழிகளில் ஒலிபரப்பாகும். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்ற உள்ளார். இந்திய விமானப்படையின் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர் தூவி சுதந்திர தின கொண்டாட்டங்கள் தொடங்குகின்றன. 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடி ஏற்றப்பட உள்ளது. சுதந்திர போராட்டத்தில் மக்களுக்கு சுதந்திர உணர்வை ஊட்டிய வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150வது ஆண்டும் இந்த சுதந்திர தினத்தில் நினைவு கூறப்படுகிறது. மக்களின் ஆற்றல் எதிர்பார்ப்புகள் மற்றும் இளைஞர்களின் பங்களிப்போடு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உத்வேகத்தையும் இந்த பாடல் அளிக்கிறது. இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் முதலில் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடப்பட்ட பின்னர் தேசிய கீதமும் பாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 15,000 மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். 1,000 மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் விழா நடைபெறும் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளன. இதனிடையே தமிழகத்தில் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை நாளை ஏற்றி வைக்கிறார். இந்நாளையொட்டி சென்னை மாநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சுதந்திர தினத்தையொட்டி விமான நிலையத்தில் ஏற்கனவே 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை போலீசார் தற்பொழுது விமான நிலையத்துக்குள் வரும் அனைத்து வாகனங்களும் தீவிரமாக சோதனை செய்த பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். விமான நிலையத்திற்குள் வரும் ஒவ்வொரு கார், டாக்ஸி, வேன் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் முழுமையாக சோதனை செய்யப்படுகின்றன. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த தீவிர கண்காணிப்பு மற்றும் வாகன சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுதந்திர தினம் முடியும் வரை இந்த கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: தில்லி செங்கோட்டையில்

0: நடைபெறும். சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களில் தில்லி மற்றும் புறநகர் பகுதியைச் சேர்ந்த பிரதமரின் விஸ்வகர்மா திட்ட பயனாளிகள் 100 பேர் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த அழைப்பாளர்களுக்கு சுதந்திர தின விழா சிறப்பு மலர் வழங்கப்படும் என்றும் பின்னர் அவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் தையல் கலைஞர்கள், தச்சர்கள், பொற்கொள்ளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த பயனாளிகளும் இந்த விழாவில் பங்குபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாரம்பரிய கைவினைக் கலைஞர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் இந்த மரியாதை செலுத்தப்படுவதாக அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தலைசிறந்த சேவைக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் 92 பேருக்கு வழங்கப்பட உள்ளது. இதில் மத்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் 21 பேருக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன. சிறப்பாக சேவையாற்றிய காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினருக்கான பதக்கங்கள் 664 பேருக்கு வழங்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. வீரதீர செயலுக்கான பதக்கம் 301 பேருக்கு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்திலிருந்து குடியரசுத் தலைவரின் பதக்கங்கள் 3 பேருக்கும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் 17 பேருக்கும் வழங்கப்பட உள்ளது. போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான வீரேந்தர் சிங் பசோயாவை ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் இந்த நடவடிக்கை போதைப்பொருளுக்கு எதிரான உறுதியான கொள்கையை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக முனைப்பான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும், அவர்கள் பதுங்கியிருக்கும் இடங்கள் மற்றும் ஒட்டுமொத்த கட்டமைப்பை முறியடிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்துவோர் மீது எவ்வித ஈவு இரக்கமும் இன்றி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் கடத்தல்காரர்களை சட்டத்தின் முன் நிறுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினத்தையொட்டி தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேச பிரிவினையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை பயணத்தின் வலியை இந்நாள் நினைவூட்டுவதாக கூறியுள்ளார். நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணிக்காத்து வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை இந்த நாள் மேலும் வலுப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த போராட்டத்தில் மன உறுதியுடன் செயல்பட்டு உயிர் தியாகம் செய்தவர்களை இந்நாளில் நினைவு கூர்வோம் என்று கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், தேச பிரிவினை காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாட்டுக்காக தங்களது இன்னுயிரை ஈந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தங்களது வீடுகள், உடைமைகள் மற்றும் தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து பெரும் இன்னலுக்கு ஆளானதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த துயர நினைவுகளை இளைஞர்கள் மனதில் கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்து செயலாற்ற வேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டுக்காக மக்கள் அனுபவித்த சொல்லனா துயரத்தையும் வலியையும் இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தியாகிகளின் உறுதிப்பாட்டையும் தியாகத்தையும் போற்றுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேச ஒற்றுமை, அமைதி, நல்லிணக்கம், மனிதநேயம் ஆகியவற்றை இந்நாள் உணர்த்துவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின்படி முன்னாள் அக்னி வீரர்களுக்கு வயது வரம்பிலும் தளர்வு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாரம்பரிய சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கு 18 கோடியே 60 லட்சம் ரூபாயை யூனியன் பிரதேச அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. சம்பா

0: மாவட்டத்தில் உள்ள உத்தர்பேகானி சுற்றுலா தலத்தில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை சீரமைக்கவும், கத்துவா மாவட்டத்தில் உள்ள பஷோலி கோட்டையை புனரமைத்து அழகுபடுத்தவும், அனுராக் மாவட்டத்தில் உள்ள நீர்வீழ்ச்சியை சீரமைக்கவும் இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அஸ்தானா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சீல் தேசாய் தென்கொரியாவின் ஹீரே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-8 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் அரினா அனா செடிஷேவா இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் சேலம் அணியையும் சேப்பாக் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு 7 நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றவுள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் மற்றும் சிறந்த சேவைக்கான பதக்கங்கள் இந்த ஆண்டு 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னாள் அக்னி வீரர்களுக்கு தீயணைப்பு மற்றும் சிறைத்துறை பணியிடங்களில் 20% இடஒதுக்கீடு வழங்க தில்லி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: அம்மா, உங்கள் சக்திக்கு இயன்றவரை நீங்கள் இந்த பணியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். நானா என்று பெருமூச்சு விட்டாள் அவள். நான் என்ன செய்ய முடியும்? ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? நாமெல்லாம் மழை மாதிரி, ஒவ்வொரு மழைத்துளியும் விதையை போஷித்து வளர்க்கிறது. நீங்கள் மட்டும் படிக்கத் தொடங்கினால்... அவன் சிரித்து கொண்டே பேச்சை நிறுத்தினான். அங்கிருந்து எழுந்து அறைக்கும் மேலும் கீழும் நடந்தான். நீங்கள் படித்துதான் ஆக வேண்டும். பாவல் சீக்கிரமே வந்துவிடுவான். வந்தவுடன் அவன் உங்களை கண்டு அப்படியே திகைத்து போக வேண்டும். ஆமாம் அந்திரியோஷா, வாலிபர்களுக்கு எல்லாமே சுலபம்தான். ஆனால் என்னை மாதிரி வயதாகிவிட்டால் துன்பம் நிறைய, சக்தி குறைவு, அறிவோ முற்றிலும் இல்லை என்றாள் தாய். அன்று மாலை ஹஹோல் வெளியே சென்ற பிறகு தாய் விளக்கை ஏற்றிவிட்டு ஒரு காலுரை பின்ன முனைந்தாள். பின் உடனேயே எழுந்திருந்து சஞ்சல மனத்தோடு அறைக்குள் மேலும் கீழும் நடந்தாள். சமையல் கட்டில் நுழைந்தாள். கதவை சாத்தினாள். புருவங்களை சுருக்கி நெரித்தவாறே திரும்பி வந்தாள். ஜன்னலின் திரைகளை இழுத்து மூடிவிட்டு அலமாரியிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்தாள். மீண்டும் மேஜை முன் சென்று அமர்ந்தாள். அவள் எவ்வளவுதான் முன்னேற்பாடுகள் செய்துவிட்டு உட்கார்ந்த போதிலும் அவள் கண்கள் மட்டும் அக்கம் பக்கம் பார்த்து திருக திருக விழிப்பதை அவளால் தடுக்க முடியவில்லை. புத்தகத்தை திறந்து எழுத்துக்களை முணுமுணுக்க தொடங்கினாள். தெரு பக்கத்தில் ஏதாவது சிறு சத்தம் கேட்டாலும் அவள் உடனே திடுக்கிட்டாள். புத்தகத்தை பட்டென்று மூடினாள். காதுகளை தீட்டி விட்டு கொண்டாள். பிறகு மீண்டும் அவள் புத்தகத்தை பார்த்து ஏதோ முணுமுணுத்தாள். கண்ணை திறந்தும் மூடியும் வாய்க்குள் சொல்லி பார்த்து கொண்டாள். நாம் வாழும் இந்த நிலத்தில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. விருட்டென்று எழுந்து புத்தகத்தை அலமாரியில் செருகிவிட்டு கலக்கத்துடன் கேட்டாள், யாரங்கே? நான்தான். ரிபின் தன் தாடியை தட்டிக்கொண்டு வந்து சேர்ந்தான். நீ யாரெங்கே என்று முன்பெல்லாம் கேட்க மாட்டாயே. தனியாயிருக்கிறாயா? ஹஹோலும் இருப்பான் என்று நினைத்தேன். அவனை நான் இன்று பார்த்தேன். சிறைவாசம் இவனை கெடுக்கவில்லை என்றான் ரிபின். அவன் கீழே உட்கார்ந்து தாயின் பக்கமாக திரும்பினான். சரி, நான் வந்த விஷயத்தை பேசலாம். அவனது கவனமிக்க புதிரான பார்வை அவள் உள்ளத்திலே புரியாத பயத்தை எழுப்பியது. பணம் இல்லாமல் எதுவும் நடக்காது.

0: என்று ஆழ்ந்து கரகரக்கும் குரலில் சொன்னான் அவன். பிறப்பதற்கும் பணம் வேண்டும், சாவதற்கும் பணம் வேண்டும், புத்தகம் போடவும் பிரசுரம் வெளியிடவும் பணம் வேண்டும். இந்த புத்தகங்களுக்கு எல்லாம் எங்கிருந்து பணம் வருகிறது என்பது உனக்கு தெரியுமா?
1: இல்லை, எனக்கு தெரியாது என்று அமைதியுடன் எனினும் ஏதோ சந்தேக உணர்ச்சியுடன் சொன்னாள் தாய்.
0: எனக்கும் தெரியாது. சரி, இன்னொரு விஷயம், இதெல்லாம் யார் எழுதுகிறார்கள்?
1: படித்தவர்கள்.
0: ஓஹோ, படித்த சீமான்கள்தானா என்றான் ரிப்பின். அவனது தாடி வளர்ந்த முகம் திடீரென சிவந்தது. சொல்லப்போனால் இந்த சீமான்கள் புத்தகங்களை எழுதி அதை வெளியே பரப்பிவிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் எழுதிய புத்தகங்களோ சீமான்களுக்கு எதிராக இருக்கின்றன. நீயே இதை யோசித்து எனக்கு விளக்கி சொல்லு. அவர்கள் எதற்காக தங்கள் பணத்தை பாழாக்கி புத்தகம் எழுத வேண்டும்? அந்த புத்தகங்களை கொண்டு சாதாரண மக்களை தங்களுக்கு எதிராகவே ஏன் தூண்டிவிட வேண்டும், இல்லையா?
1: தாய் படபடவென்று இமைக்குட்டி பயந்து போய் கூச்சலிட்டாள்.
0: நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? ஆஹா என்று கூறியவாறு அவன் ஒரு கரடியைப் போல திரும்பி உட்கார்ந்தான். அப்படி சொல்லு. நானும் உன்னைப் போலத்தான். இந்த நினைப்பு என் மனதில் பட்டதோ இல்லையோ உடனே என் உடம்பெல்லாம் குளிர்ந்து போயிற்று.
1: ஆமாம்.
0: நீ என்ன ஏதாவது புதிதாக கண்டுபிடித்திருக்கிறாயா?
1: ஆமாம், வெறும் ஏமாற்று என்றான் ரிப்பின்.
0: நம்மையெல்லாம் அவர்கள் ஏமாற்றிவிட்டார்கள் என்று நான் உணர்கிறேன். எனக்கு ஒன்றும் விவரம் தெரியாது என்றாலும் இதெல்லாம் வெறும் ஏமாற்று வித்தை, துரோக செயல். அதுதான் சங்கதி. என்னுடைய படித்த சீமான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பெரிய சாமர்த்தியசாலிகள். ஆனால் நானோ உண்மையைத்தான் நாடுகிறேன். இப்பொழுதுதான் எனக்கு உண்மை புரிந்தது. இனி நான் இந்த சீமான்களை பின்பற்றவே மாட்டேன். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இவர்கள் என்னை கீழே தள்ளி என் எலும்புகளை ஒரு பாலம் மாதிரி உபயோகித்து அதன் மீது நடந்து சென்று விடுவார்கள்.
1: அவனது வார்த்தைகள் தாயின் உள்ளத்தை ஒரு பாப சிந்தையைப் போல் பற்றி பிடித்தது. அடக்கடவுளே என்று வருத்தத்தோடு சொன்னாள் அவள்.
0: பாஷாவுக்கு கூடவா இது புரியாமல் போயிற்று? மற்றவர்கள் எல்லோருக்கும் கூடவா?
1: அவளது கண் முன்னால் உறுதியும் நேர்மையும் நிறைந்த முகங்கள், இகோர், நிக்கோலாய் இவனாவிச், சாஷா முதலியோரின் முகங்கள் தோன்றி மறைந்தன. அவள் இதயம் படபடவென்று அடித்து கொண்டது.
0: இல்லை இல்லை என்று தலையை குலுக்கிக் கொண்டே சொன்னாள் அவள். என்னால் இதை நம்ப முடியாது. அவர்கள் மனசாட்சி உள்ளவர்கள். நீ யாரை சொல்லுகிறாய் என்று ஏதோ யோசித்தவாறே கேட்டான் ரிப்பின். அவர்கள் எல்லோரையும் தான், நான் கண்டறிந்த அத்தனை பேரையும் தான்.
1: அம்மா, நீ இன்னும் சரியாக பார்க்கவில்லை. இன்னும் எட்டி பார்க்க வேண்டும் என்று தலையை தொங்குவிட்டு கொண்டே சொன்னான் ரிப்பின்.
0: நம்மோடு சேர்ந்து உழைக்கிறார்களே, அவர்களுக்கே இந்த உண்மை தெரியாமல் இருக்கலாம். அவர்கள் நம்புகிறார்கள். தாங்கள் நம்பிக்கொண்டிருப்பதே உண்மை என்கிறார்கள்.
1: ஆமாம், அது அப்படித்தான். ஆனால் அவர்களுக்கு பின்னால் மற்றவர்கள் நிற்கலாம். தங்கள் சுயநலத்தையே பெரிதாக மதிக்கும் மனிதர்கள் நிற்கலாம். ஒரு மனிதன் தனக்குத்தானே எதிராக வேலை செய்வானா?
0: பிறகு அவன் ஒரு விவசாயியின் கடுமையான நம்பிக்கையோடு பேசினான். இந்த படித்த சீமான்களால் எந்த நன்மையும் என்றுமே விளையப் போவதில்லை.
1: நீ என்ன செய்வதாக நினைத்திருக்கிறாய் என்று மீண்டும் சந்தேக வயப்பட்டவளாய் கேட்டாள் தாய்.
0: நானா? இந்த தோழர்களோடு சேர்ந்து உழைக்க விரும்பினேன். அந்த மாதிரி வேலைக்கு நான் லாய்க்குதான். மக்களிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்போதோ நான் விலகி செல்கிறேன். எனக்கு நம்பிக்கை அற்றுவிட்டது. எனவே நான் போகத்தான் வேண்டும்.
1: அவன் தலையை தொங்க போட்டுக்கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்தான்.
0: கிராமங்களுக்கும் நாட்டுப்புறங்களுக்கும் போகப் போகிறேன். போய் அங்குள்ள சாதாரண எளிய மக்களை தூண்டிவிடப் போகிறேன். அவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க அவர்களே வழி தேடி முனைய வேண்டும். அவர்களுக்கு உண்மை புரிந்துவிட்டால் தங்கள் வழியை தாமே கண்டு கொள்வார்கள். அவர்களுக்கு உண்மையை புரிய வைப்பதுதான் என் வேலை. அவர்கள் தம்மைத்தாமே நம்ப வேண்டும். அவர்களுக்கு உதவுவதெல்லாம் அவர்களது சொந்த அறிவுதான்.
1: ஆமாம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம்

0: கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
1: இனி விளம்பரங்கள்.
2: ஹலோ
3: ராஜேஷ் ஜி, நான் போலீஸ் தானே से बोल रहा हूं.
2: किसे
4: आप डिजिटल अरेस्ट में हो, दूसरे कमरे में जाइए अकेले. आपके पार्सल में ड्रग्स मिले हैं, लंबे जाएंगे.
5: 10 लाख दीजिए, बच जाएंगे.
2: सर इतने कहां से?
5: एक लिंक भेजा है, अभी प्रोसेसिंग के लिए
4: 2 लाख भेजिए, बाकी बाद में.
2: 2 लाख
6: क्या हुआ पापा?
2: बेटा ये कह रहे हैं कि मेरे पार्सल में से ड्रग्स मिले हैं.
4: अरे
2: काट दिया.
6: पैनिक मत कीजिए पापा, डिजिटल अरेस्ट जैसा कुछ नहीं होता है, ये सब फ्रॉड है.
2: फ्रॉड?
6: पुलिस, बैंक, RBI इत्यादि के नाम से आने वाले साइबर अपराधियों के फोन या वीडियो कॉल से सावधान रहें, उन्हें कोई पैसे ना भेजें और तुरंत पुलिस में रिपोर्ट करें. अगर समझदारी नहीं दिखाओगे
2: तो पैसे गवाओगे,
7: RBI कहता है.
8: जानकार बनिए, सतर्क रहिए.
9: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 1 மணி.

0: வணக்கம் மக்களே, இது உங்கள் முதன்மை அலைவரிசையின் 1215 கிலோஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. கவிதை மாதிரி ரொம்ப சாஃப்டான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டி இவங்க. துளியாய் ஆரம்பிச்சு பூங்காற்றாய் வீசி இப்போ இலக்கியத்துல ஒரு புயல் மாதிரி சுழண்டுட்டு இருக்கிற ஒரு சூப்பரான படைப்பாளி. 17 புத்தகங்கள், 45 மேல விருதுகள், இதுக்கெல்லாம் மேல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா புதுவை அரசின் அந்த பிரஸ்டீஜியஸான கலைமாமணி விருதையும் வாங்கி பெருமை சேர்த்திருக்காங்க. இலக்கியம், மேடை பேச்சு, பட்டிமன்றம், சோசியல் சர்வீஸ் இப்படின்னு பல தளங்கள்ல ரொம்ப ஆக்டிவா இயங்கிட்டு இருக்கிற திருமதி ஃபிலோ மார்கரெட், அவங்கதான் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல நம்ம கூட இருக்காங்க. தமிழுக்கும் நம்ம சமூகத்துக்கும் தன்னோட சிறப்பான பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம கவிஞரை இப்போ நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம், வெல்கம் டு தி ஷோ.
1: வணக்கம் மேம், என்னையும் அழைத்து என்னை பத்தி எல்லாம் பேசி எனக்கு நல்லது ஒரு அறிமுகத்தை தந்த உங்களுக்கு நன்றி. ஆகாஷவாணிக்கு என்னுடைய சிறப்பான பாராட்டுகள்.
0: பேருக்கு இந்த கவிதை எழுதும் திறமை அப்படிங்கறது நேச்சுரலாவே இருக்கும், சின்ன வயசுல இருந்தே எழுதுவாங்க. சில பேருக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்கும், அதுல ஆர்வம் அதிகமா இருக்கும், அந்த திறமையை வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எஸ் இன்னைக்கு நம்ம கவிதை எழுதும் ஆற்றல் பத்தி தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். மேம், இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கவிதை எழுதும் ஆற்றல் அப்படிங்கிறது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லுங்க. அது பிறப்பிலேருந்தே வருமா இல்ல ஒரு சூழ்நிலையால உருவாகுமா அப்படின்னு சொல்லுங்க.
1: சில பேருக்கு பிறப்பிலேருந்தே வரும். நம்ம இவங்கெல்லாம் எழுதுனாங்க பார்த்தீங்களா, ஐயோ நான் ஊமையாச்சே, நான் எப்படி எழுதுவேன் போது இறைவன் ஒரு இதை எடுத்து கொடுக்கும்போது பாடினார் இல்லையா, அந்த மாதிரி சக்தி எல்லாம் வந்து அந்த மாதிரி பிறவி கவிஞர்களுக்கு இருந்திருக்குது. அது அவங்க செஞ்ச பெரும் பேர். ஆனால் நம்மளை போல இருக்கிற சாதாரண மனிதர்களுக்கு இயற்கை காட்டிய சிலதுங்க எல்லாம் வந்து இது கவிதை பொருளாக எடுத்துக்கலாம், அல்லது நிகழ்வுகளை எடுத்துக்கலாம், இல்லை நம்மளுடைய சொந்த இதுங்களை வந்து சோகங்களையோ அதை எதுவே வந்து கவிதையில் எடுத்துக்கக்கூடிய அந்த ஆற்றலில் தான் நான் வந்து கவிதை எழுத ஆரம்பித்தேன். இறப்பு கவிதைகள் தான் இரங்கல் பாகத்தான் முதல் முதல்ல நிறைய எழுதுனேன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுவாங்க நீங்கள் நல்லா எழுதுறீங்க, ஒன்று எழுதி கொடுங்க, அவங்க இறந்துட்டாங்க அவங்க இப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரில இருந்து வந்து சரி இறப்பையே எழுதிட்டுருக்கிறத விட சிறப்பையும் எழுதணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே அந்த அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிறப்பையும் ஒரு குழந்தை பிறந்தவொடனே கூட எழுதலாம். இப்போ என் பேரை சொன்னால் எல்லாருக்கும் எழுதுறீங்க, எனக்கு ஏன் எழுதலைன்னு கேட்டேன். எத்தனை வேணும்னா 200 வரி எழுதுங்கன்னு கேட்டான். அப்போ அந்த சமயத்தில் நான் வந்து அவனுக்கு 200 வரி எழுதி படித்து காமிக்கிறேன், இதை என்கிட்ட கொடுங்க, படிக்க தெரியாத காலத்தில் அந்த குழந்தை 3 வயசில் கேட்குது.

0: அந்த பேப்பரை கொடுத்தா இன்னும் பத்திரம் பட்டி வச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கு என்னன்னு இன்னைக்கு தெரியுமான்னா தெரியல. அந்த மாதிரியான ஒரு சிறப்பெல்லாம் வந்து இந்த கவிதையில் தான் கொண்டு வர முடியும். அதுதான் ஒரு கவிஞனுக்குரிய சிறப்பு. மற்றவங்களெல்லாம் கை தட்டும் போது அங்கே எல்லோரும் கை தட்டுறாங்களே நீங்கள் பேசும்போது, நானும் இப்படி பேசி கை தட்ட முடியும் அவங்களாம் அப்படின்னு கேட்குற ஒரு சிறப்பு வருது இல்லையா. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நம்மளை நாமளே கவிஞர்கள் கொண்டு வரும். கவிஞர்களுடைய அந்த இதே வந்து தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்கு தன்னை எடுத்துக்கொண்ட பொருளை சிறப்பாக கொண்டு போகணும் போகும்போது தான் கவிஞனுடைய சிறப்பும் அங்கே வரும். அந்த கவிஞனுங்கிற பேரே வரும் அவங்களுக்கு. அவங்கள வச்சு எழுதலாம், அவங்கள வச்சு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு இது வரும்.
1: இப்போ ஒரு கவிஞரோட கண்கள் இந்த உலகத்தை எப்படி பார்க்குது, சாதாரண மனிதர்களுக்கும் அந்த பார்வை எப்படி வேறுபடும் அப்படின்னு சொல்லுங்க.
0: கவிஞனுடைய கண் பார்க்குற பார்வை வந்து ஒவ்வொன்றுமே வித்தியாசம். உங்களை வந்து ஒரு சிலையாக பார்க்கலாம், உருவம், அதாவது உயிர் இல்லாதான் பார்ப்போம், ஆனால் ஒரு கல்லை உயிரோடு பார்ப்போம். ஏன்னா அது வந்து சிலையாக ஆயிட்ட பிறகு அதுக்கு உருவத்தை கொடுத்துட்றான். அப்போ அது இப்படி பேசினா இப்படி இருக்குமா, இந்த இடை இப்படி கொடுத்துருக்குறானே, இந்த கண்ணில் இப்படி ஒடிச்சிருக்கிறானே, இதில் இப்படி, அதெல்லாம் வந்து அவனுக்கு அது ஒரு இது, ஒரு மூச்சு பொருளாக எடுத்தது எதுவுமே. அதே போல் புயல் அடிக்கும் போது அது அவனுக்கு வந்து ஒரு வேகமாக தெரியுது. காற்றாக வீசும்போது தென்றலாக இருக்கும்போது அது உரசி போகும்போது அதனுடைய தன்மை அவனுக்கு வேறையாக தெரியுது. ஆகவே அந்த எந்தெந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அவனுடைய கண்கள் வந்து பார்க்குற விதம், அவனுடைய அந்த மனம் சொல்கிறது பாருங்களையா, நடா இப்படி அடிச்சிருச்சு எல்லாத்தையும் கொண்டு போயிடுச்சேங்கிறது. அப்போ இந்த காலத்துலன்னா மக்கள் திருந்த மாட்டாங்களா, ரெண்டு விதமான சிந்தனை. தவறுக்காக இது கடவுள் கொடுத்தாரா, இல்லை இயற்கை நம்மளை தண்டிக்கிறதா, அணைகளை எல்லாம் இது கட்டி வச்சுட்டு அதுக்கு தண்ணி சேர முடியாத மாதிரி பண்ணிவிட்டு, வயல்களை எல்லாம் இது பண்ணிவிட்டு அந்த இடத்துல மனையை கட்டி வச்சுட்டு இன்றைக்கி வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சுன்னு இது பண்ணும்போது அது யாருடைய தவறு? கவிஞன் அதை கண்களை பார்த்து சொல்லுவான். இப்போ அதுதான் எனக்கு தெரியுது. இன்றைக்கி எப்படி நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வருது அப்படின்னு நான் யோசிக்கும்போது வயல்களெல்லாம் மனையாயிட்டுறது, அடுக்கு மாளிகை மடைகள் அந்த மாதிரி இது வந்து அதனுடைய இதை தான் கவிஞர் பார்த்து எழுதலாம். அவனுடைய கண்கள் வந்து ஒவ்வொன்றையும் வந்து கவித்துவமாக பார்க்குது. அப்போ அதில் கொண்டு வரலாமா அப்படிங்கும்போது அவனுடைய பேனா அதை எழுதி எடுத்து, அதுதான் அவனுடைய சிறப்பு.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறம்.

0: இனி ஒரு விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். முதன்மை அலைவரிசை 1215 KHz.
3: சில நேரங்கள்ல என்ன நினைத்தாலும் எழுத முடியாத ஒரு மனநிலை வரும் இல்லையா, இதை வந்து எப்படி நீங்க கடந்து வந்திருக்கீங்க மேடம்?
4: சில சமயத்தில் அப்படிதான் எழுதணும், உட்காரவோ எழுத முடியாது, ஏன் இன்னைக்கு எழுத வரல, ஆனால் மனசு சொல்லுது எழுதுன்னு சொல்லிட்டு, மனசு சொல்லுது எழுதுன்னு சொல்லிட்டேன். அந்த உட்கார்ந்த இடமா இல்லை அந்த இடமா இல்லை நம்ம சிந்தித்த பொருளா, ஒரு சிந்தனை இல்லாமல் உட்காந்து எழுதலாம் நினச்சிட்டோம்னா வராது இல்லையா. எப்போ சிந்தனை வருதோ அப்போ தான் அங்கே ஓட்டம் வரும், அப்போ தான் அந்த சொற்கள் விழும். சில சமயத்தில் எழுதிட்டே இருப்போம், அந்த ஒரு சொல் கேட்குறது மாதிரி இருக்கும், உடனே அது வந்து விழாது. அட என்னடா இன்றைக்கி எல்லாமே தடங்களாக இருக்குதே அப்படிங்கிற நிலைமையெல்லாம் வரும். கவிஞனுக்கு அது கண்டிப்பாக வரும், ஏன்னா அவனுடைய சிந்தனைகள் வந்து எப்போவுமே கவிதையிலே இருக்கிறது இல்லை. அவன் இயற்கையோடவும் இருக்கிறான், தன்னுடைய வாழ்க்கையும் பார்க்கணும், தன்னுடைய உயர்வையும் பார்க்கணும், எல்லாத்தையும் அது பார்க்கும்போது சில சமயத்தில் அந்த தடுமாற்றங்கள் வரும் கவிஞனுக்கு. எல்லாருக்குமே அது உண்டு. நீங்கள் கண்ணதாசனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அப்படி தான் சொல்லுவார், இந்த இடத்துல போய் எழுதினா தான் எனக்கு கவிதை வரும் அப்படின்னு. அப்போ தான் இந்த இடத்துல இருந்தால் அவனுக்கு வராது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இடத்துல தான் வந்து நம்ம வந்து அதெல்லாம் பார்த்து தான் செய்யணும். கவிஞனுக்கு அந்த அது ஒரு உண்மையிலுமே அது வந்து நிகழ்ந்ததை தான், அது வந்து யதார்த்தந்தான். அது கவிஞனுக்கு வந்து சில சமயம் எழுத முடியாத ஒரு சூழ்நிலை வருதுன்னா இதை பற்றி எழுதக்கூடாதுன்னு நினைக்கல, அவனுடைய மனம் வந்து அந்த எழுதக்கூடிய அந்த நிலையில் இல்லை. என்னன்னா அவன்தில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது, அந்த பாதிப்பு வந்து அந்த எழுத்தை வந்து தடுக்குது அப்படிங்கிறதான்.
3: இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு கவிதை எழுதி முடித்த உடனே அட இந்த கவிதையை நாம தான் எழுதணுமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா?
4: சில கவிதைகள் அப்படி தான் வரும். ஒரு ஆன்மீக கவிதை எழுதினேன் எங்கள் மதத்தலைவர்கள் எழுதும்போது, அப்போ அவர் நான் எழுதினதை வந்து இதில் தான் மரபில் தானே எழுதுகிறேன், அவர் அதை படித்து அவர் சொல்லும்போது நானாக படித்து தெரியும் போது சரி மரபில் எழுதிக்கிறேன் நல்லா இருக்குதுன்னு தான் படிக்கிறேன். ஆனால் அவர் படிச்சுட்டு எல்லாரும் முன்னால் அவர் வந்து சொல்லும்போது சொல்கிறாங்க, நான் வந்து அந்த அம்மாவை பார்க்கல கண்ணதாசனை பார்த்தேன்னு சொல்கிறார் பாருங்கள். அப்போ அந்த இடத்துல வந்து என்னுடைய இது எப்படி ஓடி இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ அவரை வந்து எவ்வளோ தூரம் நான் உள்வாங்கி எழுதியிருக்கிறேங்கிறதுல அப்போ தான் என்னுடைய சிறப்பை நானே உணர முடியுது. நம்மளாக உணர்ந்த விட அடுத்தவங்க சொல்லி உணர்த்தும் போது

0: ஓ நமக்கு கூட அந்த இது வருதா, நம்மளும் இப்படி எழுதியிருக்கிறோமா அப்படிங்கிறது வந்து அதுதான் யதார்த்தம். என்னை பொறுத்தவரைக்கும் அது யதார்த்தம். ஏன்னா எல்லா கவிதையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு தான் ஒரு கவிதையை எழுதுவாங்க. சரி இதை எழுதியிருக்கிறோம் பரவாயில்ல, இந்த இடத்துல இப்படி தான் இருக்குது, இதை வச்சுருக்கோம், அது அவளுடைய இதுக்கேற்ற மாதிரி முடிச்சுக்கோ. ஆனால் அடுத்தவங்களுடைய மனதில் எப்படி போய் அது பதியுது பாருங்கள், அந்த பாதிப்பு, அந்த பதிப்பு, அந்த சிறப்பு, அந்த மதிப்பு, அதுதான் எங்களுடைய குறிப்பு.
1: வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது வந்து ஒருவர் எழுதும் ஆற்றலை எந்த அளவுக்கு தீட்டி கொண்டு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ நிறைய பேர் புதுசாக கவிதை எழுத பழகிறவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான நூல்கள் எல்லாம் அவங்க தேடி தேடி படிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க.
0: படிக்கலன்னா எழுத முடியாது, உங்களுக்கு வார்த்தை கிடைக்காது. படிக்கணும். பெரிய பெரிய கவிஞர்கள் எதை பற்றி எழுதிக்கிறாங்க, அதை வந்து எப்படி கொண்டு போகிறாங்க, அதில் எந்த விதத்தில் அதை வந்து உருவப்படுத்துகிறாங்க, ஓமைகளில் பேசுகிறாங்களா, ஓ எதில் எதுலலாம் உருவப்படுத்தி எழுதுகிறாங்க, அந்த பொருளினுடைய தன்மையெல்லாம் எப்படி விளக்குறாங்க அப்படிங்கிற அறியாமையில் வந்து உண்மை எழுத முடியாது. படிக்கலை, நீ படிக்கலைங்கிற இதுக்கு இல்லை, படிப்பாளி இல்லைங்கிறத விட வாசித்து அறிந்தது வந்து இது நமக்கு தான் அதிகமாக கொடுக்கும். அப்போ அந்த பிறருடைய அந்த இதுங்கள்லாம் நம்மளை வந்து மாற்றும். அவங்க இப்படி தான் எழுதிக்காங்க, இது கொஞ்சம் குறைவாக இருக்குது அவங்க எழுதுனதில், அப்போ நம்ம இதை கொஞ்சம் சேர்த்து எழுதணும். வருமா?
1: கண்டிப்பாக
0: கண்டிப்பாக வரும் இல்லையா? அந்த இடத்துல சரி இவங்க இதை குறைச்சிட்டாங்களே, நம்ம இதை கொஞ்சம் ஏற்றிட்டாங்கன்னா, சரி இது என்ன இந்த இடத்துல வந்து இப்படி ஏற்றி வச்சுட்டாங்களே, இப்படி தானே உண்மை, சரி நம்ம இதை குறைச்சி எழுதலாமே, ரெண்டு விதமானது வரும். அந்த ரெண்டும் இருந்தால் தான் வந்து அந்த அதுக்கு எதுக்கு வருது வரணும், இந்த வாசிப்பில் தான் வரும். நீ சொல்கிறதெல்லாம் கவிதை இல்லை, அவங்க எழுதுனதும் கவிதை இல்லைன்னு படித்து பார்க்கும்போது இடையில் ஒன்று வருது பார்த்திங்களா, அதுதான் உண்மையான கவிதை. அந்த அந்த விதையை படிக்கிறதுக்கு அந்த வாசிப்பு வேணும். பொருள் தேடுறதுக்கு இல்லை, ஒரு வார்த்தைகளை சொல்லி எழுதுறதுக்கு, அந்த சொற்றொடர்களை கொண்டு வரதுக்குரிய நல்ல நல்ல நயமான சொற்களை வந்து தமிழ் சொற்களை தேடுவதற்கு, அதுக்கெல்லாம் வந்து அந்த வாசிப்புகள் ரொம்ப முக்கியம்.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறம்.

0: இனி ஒரு விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு

0: 350 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில். சமூக பிரச்சனைகளை கவிதையா எழுதணும் அப்படின்னா அது வெறும் ஒரு கோஷமா மட்டும் இல்லாம அது இலக்கியமா எப்படி நம்ம அதை தக்க வச்சுக்கிறது மேடம்?
2: ஸ்லோகம் ஒன்னு எழுதுவாங்க, அதான் சொல்லணும். அந்த கோஷத்துக்காக ஒன்னு எழுதுவாங்க இல்லையா, ஒழிய ஒழிக எழுதுவாங்க, வாழ்க வாழ்க எழுதுவாங்க, அதுதான் கவிதை. அது கவிதை கிடையாது. இந்த நிலையில் இப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி இப்படி மனிதர்கள் அழைச்சப்பட்டாங்க, அதுக்காக இவர்கள் போராடினார்கள். நீங்கள் எழுதும்போது பாருங்கள், அந்த போராட்டம் எதுக்காக, எதுக்காக அவங்கள ஒழியன்னு சொன்னாங்க, எதுக்காக அவங்கள வாழ்த்தினார்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த கவிதையில் கொண்டு வந்துடலாம். அந்த ஸ்லோகத்தில் வந்து அது வராது. ஸ்லோகங்கிறது வேறு, கவிதைங்கிறது வேறு. ஸ்லோகம்ன்றது தற்காலிகமாக மனுஷரை வந்து தூண்டி விடுறது, உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய சில சொற்கள். ஆனால் கவிதைங்கிறது உணவு பூர்வமாக உணர்ந்து கொள்ளக்கூடியதை, உள்ளதை உள்ளபடி எழுதுவது, தவறுகளை திருத்துவதற்கு எழுதுவது, இல்லது சிறப்புகளை உயர்த்துவதற்கு, இல்லை நடைமுறை இப்படித்தான் என்பதை சொல்வதற்கு எழுதுவது தான் கவிதை. ஸ்லோகம் வேற, கவிதை வேற.
1: புதுசாக எழுதுறவங்க மற்றவங்க எழுதுறத அதை ஒற்றே எழுதுற மாதிரி, அதாவது அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி அவங்களோட ஸ்டைல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி எழுதுற மாதிரி இல்லாமல் தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னு, அவங்கவுங்களோட கவிதை தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான எழுத்து நடையை உருவாக்கணும்னு சொல்லுங்க மேடம்.
2: சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களதே அப்படியே அச்சரிச்சாங்க அப்படிமா அப்படியே எழுதி இவங்க பேர் போட்டுருவாங்க. நடக்குது, நடந்திருக்குது, நானும் பார்த்துருக்குறேன். அது வந்து மகா தவறில் மிகப்பெரிய தவறு. ஏன்னா அடுத்தவங்க மூலையை நீ திருடக்கூடாது, உன் மூளையை தான் நீ யூஸ் பண்ணணுமே தவிர்த்து பிறருடைய மூளையை திருடுறது நீ திருட. திருட்டு வேலை நமக்கு தேவையில்லை. அதில் நீ கற்றுக்கிட்டு எழுதுகிற பாரு, அதில் நீ அறிவாளி. அப்போ உன் மூளை வேலை செய்யுது, அடுத்தவங்க வந்து நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறாங்க, நீ எழுது இப்படி பண்ணு இப்படி செய்யன்னு செய்கிறாங்களே தவிர்த்து அவங்க எழுததே நீ எழுதி உன் பேர் போட்டுக்கிறதுல என்ன இருக்குது? அதில் நீ என்ன கவிஞன், கவிஞனுங்கிற பேரே உனக்கு இல்லாமல் போயிடுது இல்லையா? பல பேர் படிச்சிருப்பாங்க அந்த கவிதையை, சிறப்புடையதை தான் நம்ம பார்த்து எழுதுவோம், கற்றுக்குவோம். அப்போ அந்த சிறப்பில் என்னடா இவன் எழுதுனதை இவன் பேர் போட்டிருக்கானே, அப்போ அவன் எழுதுனானா இவன் எழுதுறானா சந்தேகம் வரும். அப்போ வந்து எல்லாரும் படித்தது ஒன்று, தனியாக ஒருத்தன் போய் அதைப்பா இன்னொருத்தன் பேர் போட்டு எழுதுறது ஒன்று, அது செய்யவே கூடாது. அது வந்து உனக்கு வந்து படிக்கிறதுக்குரிய ஒரு இதாக இருக்கணும், எழுதுறதுக்குரிய ஒரு தூண்டுகோலாக இருக்கணுமே தவிர்த்து பிறருடைய கவிதையை திருடி எழுதுவதோ அல்ல அதை அப்படியே காப்பி அடித்து எழுதுவதோ. சில வார்த்தைகள் பிடிக்குதா உன் கவிதையில் சேர்த்திக்கலாம், வார்த்தைகள் தான் சேர்த்திக்கலாம், தமிழில் இருக்குது, அதனால் நீ யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத யாரும் சொல்ல முடியாது இல்லையா? அதனால் நீ அந்த வார்த்தையை எடுத்துக்குது இல்லையா? எல்லா இதை வந்து இந்த சொல் நல்லா இருக்குது, இதை நம்ம சேர்த்து நம்ம கவிதையில் எழுதலாம்னா எழுதலாம். ஆனால் அத்தனையுமே நான் நான் தான் அப்படின்னுங்கிறது எப்படி ஓராங்க சத்தை நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி தானே, அந்த மாதிரி செய்யக்கூடாது. பிறருடைய பொருளை நம்ம கவிதையை கற்றுக்கணுமே தவிர்த்து நம்மளுடைய சொந்த அறிவுகளை எழுதுறதான் வந்து நம்மளுடைய கவிதை, நம்ம பெயர்க்கூடிய கவிதைகள். அதில் வந்து நீங்கள் கற்றுக்கணும், பாடம் கற்றுக்கணுமே தவிர்த்து காப்பி அடிக்கிறது இல்லை.
1: அந்த தனித்துவமான எழுத்து, அந்த நடையை எப்படி உருவாக்கணும்?
2: தனித்துவம் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு எது நல்லா வருது? இப்போ நான் பார்த்தேன்னா கொச்சை கழிப்பாக தான் எனக்கு ரொம்ப வரும். அப்போ அதில் தான் நான் எழுதிட்டே போவேன். எங்கள் ஆசிரியர் சொல்லுவாங்க, உங்களுக்கு இது நல்லா வருது இதுலேயே போங்க அப்படிம்பார். அப்போ அதுலேயே சிறப்பாக நம்ம போயிட்டுருக்கலாம். உங்களுக்கு எது நல்லா வருதோ, இந்த அம்மா எழுதினா இதில் தான் எழுதுவாங்க, இது நல்லாயிருக்கும், ஓட்டம் நல்லாயிருக்கும், இந்த அம்மாவுடைய கருத்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எதில் வருதோ அந்த இதில் நீங்கள் அதில் தான் நீங்கள் தனித்துவம் பெற முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இதில் எழுதிக்கிறீங்க, அதனால் நான் எழுதுகிறேன்னு பார்த்தா எனக்கு அந்த அறிவு இல்லை, கொஞ்சமாக இருக்கும். அதனால் அதில் வந்து நான் என்னோடய தனித்துவம் எழுத முடியாது. உங்களுக்கு எது வருதோ அதில் நீங்கள் எழுதலாம். புது கவிதை தான் உங்களுக்கு எழுத வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் சிறப்பை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் எழுதணும். அதுதான் உங்களுடைய தனித்துவம். உங்களுக்கு எது வருது, துளிப்பாக எழுத முடியுமா? நான் கூட தான் துளிப்பான்னு ஒரு புத்தகம் வெளியிட்டேன். அப்போ அந்த இதில் வந்து 500 எல்லோரும் 100-100 போட்டால் நான் ஒரே புத்தகத்தில் 500 போட்டேன். அப்போ அந்த மாதிரி வரும்போது அது வேற. ஆனால் தனித்துவம் நம்மளை காமிக்கிறது இன்றைக்கி பேசக்கூடியது அப்படின்னா, இந்த அம்மா எழுதுனாக்கா கொஞ்சம் கழிப்பால் எழுதுனது நல்லாயிருக்கும், 4 காயில் எழுதுனா நல்லாயிருக்கும் இந்த அம்மா எழுதுனா. அப்போ எங்கள் ஆசிரியரை சொல்லுவார், நீங்கள் இதில் எழுதுறது நல்லா இருக்குது இப்படியே எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இதுதான், உங்களை வந்து காமிக்க போகிறது, உங்களை வந்து காட்ட போகிறது இது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் அந்த மாதிரி எழுதும்போது தான் என் கவிதையை வந்து சிறப்பாக சொல்கிறாங்க. பரவாயில்ல, இங்கே இப்படி எப்படி இப்படி டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஓடுதுன்னா நான் அதெல்லாம் ஒரே இதில் எழுதிட்டு போகிறேன். அப்போ அந்த தனித்துவம் தான் என்ன வந்து சிறப்போட இதாக காமிக்கும்.

0: நமக்குரியது நமக்குரியது தான், பிறருக்குரியது பிறகு அதை வந்து கடன் வாங்கி செய்யணும்னு பார்த்தாக்கா பழக்கம் வரணும். பழக்கம் வந்துட்டா தான் அந்த தனித்துவம் வரும். எதில் இருக்கிறோமோ அதுலேயே நினச்சி நிற்கிறது நல்லது இல்லையா. ஒரு இதில் நில்ல அதில் ஸ்டாண்டாக நில்லுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த இதில் கான்கிரீட்டாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய இதில் எது நல்லா வருதோ அதெல்லாம் செய்வது.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில்.
2: கவிதை எழுதியதுக்கு அப்புறம், அதாவது ஒரு கவிதை எழுதிய பின்பு அதில் தேவையில்லாத வார்த்தையை நீக்குவது அப்படிங்கிறது கண்டிப்பா அவசியமா, அதை செஞ்சே ஆகணுமா? அதை பற்றின உங்களோட கருத்து என்ன?
3: அதை கவிதை எழுதிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே தூக்கி கொடுத்துடக்கூடாது. இன்றைக்கி எழுதிட்டிங்கன்னா நாளைக்கு திரும்பவும் படிங்க. அது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த இடத்துல இந்த இடத்த விட இது போட்டால் நல்லாயிருக்குமே, தூக்கலாம். அந்த நேரத்தினுடைய மண்டையில் என்ன ஓடுது, சிந்தனையில் என்ன ஓடுது, அதை பற்றி தான் எழுதுவோம். ஆனால் அது மறுநாள் வரும்போது மாற்றம் நம்மளை வந்து கொண்டு வரும். அந்த சமயத்தில் வரும்போது தான் நம்ம சொற்களை மாற்றுவோம். மாற்றங்கள் வந்து செய்யணும். நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு அது வடிவம் கொடுக்குற அளவுக்கு கொண்டு வரணும். அதில் ஏதாவது திருத்தம் இருக்குதான் நீங்கள் செஞ்சுத்தான் வந்து அதை வந்து கவிதைன்னு அனுப்பணும். நான் எழுதி முடிச்சுட்டு தூக்கி போடுகிறதான் கவிதை அப்படின்னா அது கவிதை இல்லை. சில சமயத்தில் வந்து ஏற்றுக்குள்ளதாக இருக்குமானா இருக்காது. ஏன்னா நமக்கே அது சில சமயம் படிக்கும், ஐயோ இப்படியா எழுதிட்டோம். எவ்வளோ சிறந்த கவிதைங்க இருந்தாலும் ரெண்டாவது முறை படித்து பார்ப்போம். அதை வந்து நம்ம செய்யாமல் நம்ம தான் பெரிய மேதாமின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கவிதையினுடைய சிறப்பு போயிடுது. அப்போ நம்மளுடைய சிறப்பு அங்கே அடி வாங்குது. நம்ம எப்போ உயர்றோம், கவிதை சிறக்கும் போது தான் நம்ம உயர்றோம். அப்போ நம்ம உயர்ச்சிக்கு எது முக்கியம், அந்த சொல்லாட்சி எப்படி இருக்கணும், இதை போட்டால் இது நல்லா இருக்குமே. சில சமயம் 4 தடவை 5 தடவை 5 தடவை 6 தடவை நான் மாற்றிருக்கிறேன் என்னுடைய. அப்போ ஐயாக்கிட்ட கேட்பேன், எங்கள் ஆசிரியர்கிட்ட கேட்பேன், ஆசிரியர் இது வந்து கவிதை சிறக்கிறதுக்குரிய வழி, நீங்கள் அதை எப்படினாலும் செஞ்சு பாருங்கள், அது நல்லதான். மாற்றி எழுதுறதும் நல்லதான், இந்த மாற்றி போடுறதும் நல்லதான், அப்படியே போட்டு அப்படியே அனுப்பாதீங்க, அது செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அது படித்து பார்த்துட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம், அதாவது உடனே படித்தோம்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எழுதணுன்னே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் விட்டுட்டு நாளைக்கு படிங்களேன், வித்தியாசம் தெரியும். ஏன்னா புது நாளில் புது விதமாக ஒரு அந்த மூடில் இருப்போம். அந்த இதில் படிக்கும்போது அந்த வித்தியாசங்கள் வரும்போது அந்த கவிதைகளுக்கு கூடிய சொற்களை மாற்றுவது வந்து அவசியம் என்றால் மாற்றலாம். அது வந்து பொருளை மாற்றக்கூடாது, நம்மளுடைய கருத்துக்களை மாற்றக்கூடாது, கற்பனையினுடைய சொல்வ அந்த இதை வளர்த்த மாற்றக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து மாற்றணும். திரும்பவும் படித்து பாருங்கள், அப்போ அந்த இடத்துல மாறுதா, திரும்ப மாற்றுங்க, இல்லை முதலே போட்டது சரியாக்குதா போட்டுக்குங்க, அப்படியானது இது. அதனால் வந்து திரும்ப படிக்கிறது வந்து காலத்தின் கட்டாயம் தான். அதுக்கு வந்து கால அவகாசம் எடுத்து நம்ம செய்யணும். அந்த கால அவகாசம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சிறப்புறாது.
2: பழமையான இலக்கியங்களை கற்பது அப்படிங்கிறது இன்றைய நவீன கலைஞர்களுக்கு எந்த வகையில் கை கொடுக்கும்?
3: பழமையான கலைஞர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய

0: செய்யணும். அந்த கால அவகாசம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சிறப்பு வராது.
1: பழமையான இலக்கியங்களை கற்பது அப்படிங்கிறது இன்றைய நவீன கலைஞர்களுக்கு எந்த வகையில் கை கொடுக்கும்?
0: பழமையான கலைஞர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய தமிழ் வந்து நீங்கள் சிலது வாயில நுழையும் வாயில நுழையாது அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப எளிமையான இதுக்கு போயிட்டோம், தமிழே வந்து இதாகிப்போச்சு, தமிழனுடைய இது வந்து இதாகி. அந்த சமயத்தில் வரும்போது படித்து பார்த்து அவங்களுடைய சிறப்பை நம்ம உணர்ந்துக்கலாம். கண்டிப்பாக படிக்கணும். அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாங்க, அது எப்படி நம்ம விட்டுவிட முடியும்?
1: கண்டிப்பாக
0: அந்த கருத்துலேருந்து தான் நம்ம வந்து நம்மளுடைய சொந்த கருத்தை கொண்டு வருவோம். அப்போ அந்த இதுலேயே நம்ம எழுதணும். அப்போ தான் வந்து அது சிறப்பு பெருமை தடுத்து பழங்காலத்துன்னு சொல்லிட்டு தள்ளிடக்கூடாது. பழங்காலம் இல்லாமல் கற்காலம் வரல, கற்காலம் இல்லாமல் நவீன காலம் வரல. அதனால் இப்படி வந்து தான் ஒவ்வொன்றும் வரும். அதனால் பழமையை நீங்கள் அப்படி எப்போ எழுதினாங்க அதை இந்த காலத்தில் வந்து சினிமா பாட்டுங்கள்லாம் பாரு, இந்த தாளாட்டிலலாம் அந்த இது கோல சத்தம் கொடுத்து தான் அந்த இதை எழுதுவாங்க. அப்போ வந்து எச பாட்டு பாடும்போது எப்படி பண்ணுவாங்க, அது பொருளுக்கேற்ற மாதிரி தான் அவங்க அங்கே பாடிட்டு வராங்க. அந்த மாதிரி தான் வந்து இது பண்ணும். பழங்காலங்கள் நமக்கு வந்து உதவி தான் செய்யுது, ஆனால் அதை வந்து சொற்கள் நமக்கு புரியுமதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா அந்த காலத்து சொற்கள் வந்து கடினமான சொற்களாக நமக்கு இந்த காலத்தில் தெரியும். அந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து அது வழக்கத்தில் இருந்தது, வழக்கத்தில் விட்டு மாறும்போது அது நமக்கு புதுசாக தெரியும். நான் சொன்ன மாதிரி தான் வனுவல்ங்கிறது பாட்டு தான், பாட்டுங்கிறத வந்து பறந்து போன ஒரு சொல், அப்போ அதை வந்து இது பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் நமக்கு தெரிஞ்சதை மட்டும் எடுத்துக்கலாம், ஆனால் பழங்காலத்துல வந்து நம்ம வந்து அறிந்து கொள்வது அவசியம்.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. சங்க காலத்து அகநானூறு, புறநானூறு கவிதைகளுக்கும் இன்றைய நவீன கவிதைகளுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லுங்க மேம்.
1: சங்க காலங்கிறத விட பழமை காலம்னு நீங்க சொல்லுங்களேன். சங்க காலத்துல வந்தது வந்து சங்கம் வளர்த்ததுக்கு முன்னே கவிதை இல்லாத காலம் இல்லை. தாலாட்டு பாடுறதுல இருந்து ஒருத்தரை கூப்பிடறதுக்கு ஒரு ஓசை கொடுத்ததுல அப்படி இருந்துதான் வந்து ஓசைகள் இசைகள் பாடல்கள் எல்லாம் வந்துச்சே தவிர்த்து அது வந்து எதுக்காக அதவங்க தான் அவங்க சிந்திச்சு செய்யல அவங்கலாம். ஆனா அந்த இதுக்கு ஏத்த மாதிரி ஓன்னு கூப்பிடும் போது போகுது. இரங்கல் பாலும் ஒரு வரையறை வச்சு எழுதிடும். அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, ஒப்பாரின்னு வச்சு. அப்ப அந்த ஒப்பாரியை நீங்க கேட்கும் போது உண்மையிலேயே கவிதையை விட நிறைய அங்க பொருளை கொண்டிருப்பாங்க. அவங்க அவங்க கூட இருந்தது, அவங்க வாழ்ந்தது, அவங்க பிள்ளைங்களை வளர்த்துனது, அவங்க அந்த ஊருக்கு எப்படி பெருமை சேர்த்தாங்க இல்ல சிறுமை சேர்த்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, என்னடா ஒருத்தன் இப்படி திருதுப்புன்னு கெட்டழிஞ்சு சேர்த்துட்டு எல்லாத்தையும் அங்க கொண்டு வரும். ஒப்பாரி ஒப்பாரி உண்மையை பேசும். நம்ம வந்து மறைச்சி உயர்வா பேசணும்னு நினைப்போம். ஆனா ஒப்பாரியில வந்து எல்லா வகையான அந்த இன்ப துன்பங்கள் எல்லாம் கலந்த ஒரு அறுசுவை இதாதான் அங்க இருக்குமே. அதனால சங்க காலத்துல இருந்து எப்போதுமே அந்த கவிதையினுடைய வடிவம் வந்து காலத்துக்கு ஏத்த மாதிரி

0: வருது, முன்னேறி வருது. ஒரு மாடிஃபிகேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டது போடாம இந்த காலத்துல வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, கெட்டதெல்லாம் விட்டுடுவோம், மறந்துடுவோம், மறப்போம், மன்னிப்போம்ங்கிறதுனால கெட்டதெல்லாம் விட்டுட்டு நல்லதை தான் எழுதணும்னு சொல்றாங்க. அதனால நல்லது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவிதையும் நல்லதா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு. அங்க இருந்தவங்க உண்மையை பேசினாங்க, உண்மையை எழுதினாங்க. நம்ம வந்து உண்மையை மட்டும் எழுதுறோம், கெட்டதை வந்து மறைச்சிடறோம், நல்லதை எழுதுறோம், நல்லதா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது தெரியணும். அந்த காலத்து மக்கள் வந்து என்ன சொல்லு, எளிமையானவர்கள், அதனால அவங்களுக்கு வந்து அந்த இது தெரியல. நம்ம இப்ப வளர்ந்து வர்ற அறிவு வளர்ச்சியில நம்ம வந்து சில இது இலைமறைக்காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி.
1: இப்போ தற்காலிக கவிதைகள்ல பெண்ணியம், அதாவது இந்த ஃபெமினிசம், பெண்ணியம் எத்தகைய பரிமாணத்தை எட்டியிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மேடம்?
0: பெண்ணியம் பேசுவாங்க, பெண்ணியத்தில் வந்து பேசாத கவிஞரே இல்லை. பெண்ணை தொடல அப்படின்னா பெண் என்றும் புனிதம், அவள் தன்மான வார்ப்பு என் நியாயத்தின் தீர்ப்பு, மண்ணறியாதமானா பெண் தொடுவானம் தானா. நான் முதல்ல ஒரு கவிதை எழுதினேன். நான் இன்றைக்கி வந்து இங்கே உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் பெண்ணுடைய இது பெண்ணியத்தினுடைய வளர்ச்சி, நான் பெண்ணியத்தை பற்றி பேசினேன், எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்புகளை நான் ஒழுங்காக பயன்படுத்தி கொண்டேன், அதனால் எனக்கு வந்து வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்குது, அதனால் நான் செஞ்சிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய வளர்ச்சி, அது பெண்ணியத்தினுடைய வளர்ச்சி. நான் ஒரு இடத்துல போய் நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த பெண் அதை உணர்ந்து கொள்ளணும், சரி நம்ம போய் செஞ்சால் அடுத்த தடவை நமக்கு அதை பெருமை சேர்க்கறதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெண்ணியம் இல்லாமல் வந்து பெண்ணை தொடாம காதலே இல்லமா, பெண்ணை தெரியாம உலகமே இல்லமா. பெண்ணு தான் உலகத்தினுடைய முதல் உற்பத்தி ஆலை. அப்ப பெண்ணியத்தை பேசும்போது எப்படி இருக்கணும், பெண்களை உயர்த்தமா பேசக்கூடாது, பெண்களை உயர்த்தி எல்லா நிலத்தையும் கொண்டு வரும்போது தான் பெண்ணியம் வந்து முழு பெண்ணியம் அடைந்ததாக இருக்கும். அதுதான் என்னுடைய பொருள்.
1: கவிஞர்களுக்கான சமூக பொறுப்பு, அதாவது அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு எதை நீங்க நினைக்கிறீங்க?
0: பெண் கவிஞர்கள் கவிதை வழியாகத்தான் வந்து அந்த ரிஃபார்மட்டியை கொண்டு வர முடியும். சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது விழிப்புணர்வு முன்னேற்றம் கொடுக்கணும். அதனால சமுதாய சிந்தனைகள், இன்றைய ஜாதி மத பேதங்கள், இன்றைய ஏற்றத்தாழ்வுகள், இன்றைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு நாம் என்ன செய்யலாம், ஏழைகளை எப்படி வந்து நம்ம முன்னேற்றலாம், கல்வி அறிவுக்கு நம்ம என்ன செய்யலாம், கல்வியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும், அரசியல் எப்படி இருக்கணும், ஆசிரியர் பணி என்பது என்ன, மருத்துவ பணி என்பது என்ன, எங்கெல்லாம் வந்து கலப்படங்கள் இருக்குது, அந்த போதைகள் இருக்குது, இதெல்லாம் சமுதாய வளர்ச்சியில் வந்து நம்ம கொண்டு வந்து காட்டும் போது அதை வந்து அழகான நம்ம கற்பனைகளை மாற்றி காமிக்கணும். அப்போ சமுதாயத்தினுடைய விழிப்புணர்ச்சி வந்து கவிதையில கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா, அதை பார்த்து எழுதணும், ரொம்ப கவனமா எழுதணும். அந்த ரொம்ப பொறுப்புணர்ச்சி வந்து சமுதாய கவிதைகள்ல தான் இருக்குது. சென்று சேரணும், பாமரருக்கும் சென்று சேரணும், படித்தவர்களுக்கும் போய் சேரணும்.
1: கவிதை இன்று காட்சி ஊடகமாக, அதாவது வீடியோ வடிவில் உருமாறி இருக்கிறது அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்?
0: அதாவது ஒரு காட்சியை கொண்டு கவிதையில நம்ம இது பண்ணலாம். கவிதையில உலகமா காத்துக்கும் போது அந்த காட்சியினுடைய நிலைமை வந்து அந்த கவிதையில தெரியும், ஓ இதை வந்து அதை எது பேசியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சில சினிமாவினுடைய கருத்துக்களை வந்து வரியில கொண்டு வருவோம். பாசம் இதெல்லாம் வந்து நீங்க எது கொண்டு வரும்போது பாருங்க, அந்த காலத்து பாசம் மலர்ல இருந்து எல்லாமே இப்ப கொண்டு வருவாங்க, இருமலர்ல இருந்து எல்லாமே கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது அது இந்த படத்துல வந்துட்டு அப்படிங்கறது அந்த காட்சியை வந்து அந்த கவிதை உணர்த்தும், அப்படி எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. அது வந்து கவிதையினுடைய சிறப்பு தான். சரி, இதுல இருந்து இது ஒரு எடுத்து எழுதி இருக்கிறாரு, இப்ப இந்த அளவுக்கு போயிருக்கிறாரு, இந்த திரைப்படமோ ஒரு சின்ன திரையோ நமக்கு வந்து அந்த உதவி செய்திருக்குது, அதை வந்து நம்ம கவிதையா வடிக்கும் போது அப்படின்னு. ஆனா நல்ல காட்சிகள் இருக்கும்போது கண்டிப்பா அதை வந்து கவிதையில கொண்டு வரலாம், அது கவிதைக்கு உபயோகப்படும். செஞ்சிருக்கிறாங்க, செய்யறோம், ஆனா வேண்டாததான் அங்க விளக்கத்தான் செய்யறோம்.
1: நீங்க இது வரைக்கும் எழுதின கவிதையில உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கவிதை எதுன்னு சொல்லுங்க, அதுல அப்படியே ரெண்டு வரி எங்களுக்காக சொல்ல முடியுமா?
0: பெத்த பிள்ளைல எந்த பிள்ளை நல்ல பிள்ளை, எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் என் பிள்ளைன்னு நினைப்பேன். ஆனா சில பிள்ளை வந்து குறும்பு பொண்ணும் சில பொண்ணும் பொண்ணு, ஆனாலும் அது என் பிள்ளைதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா என் கவிதையில எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஏசுமரி கவசம் ஒன்னு எழுதுனேன், அது பூரா வெண்பா, அந்த வெண்பால அத்தனை கவிதை எழுதுனேன் பாருங்க. அதுதான் அவருடைய பிறப்புல இருந்து பைபிளை தொடாமையே நான் இதுவரையிலும் கிறிஸ்தவத்தை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டனோ அதை எழுதுனது தான் வந்து எனக்கு வந்து ஒரு சிறப்பான கவிதையா இருந்தது. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது, நிகழ்வுகள் அது நடந்து அதை ரிலீஸ் பண்ற எனக்கு கலைபாமணி விருது கிடைக்கும். அப்போ அந்த வெண்பாக்குனுடைய மதிப்பு தான் அது, நான் அந்த கவிதையை கொண்டு வந்ததுனுடைய என்னுடைய அந்த இதை தேர்ந்தெடுத்ததுனுடைய நிகழ்வு அப்படிங்கும் போது அந்த இதுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஒரு கவிதையில ஒரு வார்த்தை எழுதியிருப்பேன், அதெல்லாம் ஒரு காலம் பெண்ணே, அது இப்போது இல்லடி பெண்ணே அப்படின்னு எழுதுவேன். அதை எங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு வரி. அப்போ வந்து பெரிய பொண்ணு பார்த்து சொல்லும், அது ஏன்னா நான் பேசும்போது எதுக்கு சொல்லும்போது அதெல்லாம் ஒரு காலம் அடி பெண்ணே, இப்பொழுது அது இல்லை அடி பெண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லுவா, கண்ணேன்னு சொல்லுவா. அந்த மாதிரி

0: ஒரு ஒரு அவங்கள வந்து ஒட்டின வரிகள் வந்து நமக்கு ஒரு சிறப்பு இல்லையா, அந்த மாதிரி அந்த சில இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது.
1: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு நம்ம இப்போ வந்தாச்சு மேம். கவிதையின் பரிமாணங்கள் குறித்து நிறைய விஷயங்களை எங்களுக்கு தெளிவா சொன்னீங்க. கண்டிப்பா இன்றைய நிகழ்ச்சி நேயர்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறோம் மேம். நன்றி, வணக்கம்.

0: காளி படத்திலிருந்து ஒலித்த குரல்கள் மலேசியா வாசுதேவன் குழுவினரோடு.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரலில் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு என்றும் இனியவை நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

நேரம் 2:35 நொடி. ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடற் பயிற்சியில் இன்று ஹம் ஏக் ஹ ஹிந்தி பாடலை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் எஸ் சி குப்தா அவர்கள்.

0: குழந்தைகளே, இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போற பாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டோட பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சொல்றேன். இந்திய நாடு பண்பாட்டால் ஒன்றுபட்டது. இந்த ஒருமைப்பாட்டை நாம் எப்பொழுதும் காப்போம். இணைந்து உழைத்து இந்த நாட்டை நாம் முன்னேறச் செய்வோம். இந்த முயற்சியில் ஏற்படும் தடைகளையெல்லாம் ஒன்றுபட்டு நின்று முறியடிப்போம். இதுதான் இந்த பாட்டோடைய பொருள். இப்போ பாட்டு எழுதிக்கிறீங்களா? என்ன, ரெடி ஆயிட்டீங்களா?
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
2: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
0: முதல் சரணம் எழுதிக்கங்க.
1: மில்கர் கதம் படாயங்கே, மில்கர் கதம் படாயங்கே, ஆகே பட்தே ஜாயங்கே, ஆகே பட்தே ஜாயங்கே. ஹம்கோ ஹம்கோ ரோக் சகே நா கோயி, ஹம்கோ ரோக் சகே நா கோயி. ஹம் வாயு கா, ஹம் வாயு கா வேக் ஹே.
0: இப்போ மீண்டும் முதல் சரணத்தை சொல்றேன், கவனமா கேட்டு எழுதிக்கங்க.
1: மில்கர் கதம் படாயங்கே, ஆகே பட்தே ஜாயங்கே, ஹம்கோ ரோக் சகே நா கோயி, ஹம் வாயு கா வேக் ஹே.
0: எழுதிட்டீங்களா? எங்க இப்ப வாசிங்க பார்க்கலாம்.
2: மில்கர் கதம் படாயங்கே, ஆகே பட்தே ஜாயங்கே, ஹம்கோ ரோக் சகே நா கோயி, ஹம் வாயு கா வேக் ஹே.
0: இது முதல் சரணம். மறுபடியும் பல்லவிய பாடணும்.
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே. ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
0: இனி இரண்டாவது சரணம்.
1: ஹம் கிசி சே கம் நஹீ,
2: ஹம் கிசி சே கம் நஹீ,
1: ஹமே கிசி கா டர் நஹீ, ஹமே கிசி கா டர் நஹீ. ஏக் ஏக் மில் கியாரா ஹோதே, ஏக் ஏக் மில் கியாரா ஹோதே,

0: என்ன நீங்க எல்லாம் பாட்ட நல்லா கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.
1: சேர்ந்திசை பாடற்பயிற்சி கேட்டீர்கள். ஹிந்தி மொழி பாடலை இயற்றியவர் எஸ் சி குப்தா அவர்கள். நேரம் 2:53:45. அடுக்களை அற்புதங்கள் வழங்குபவர் மூத்த சித்த மருத்துவர் ஏ ராகவன் அவர்கள்.
2: பப்பாளி பழம் வந்து உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதா பார்க்குறோம். என்ன அப்படின்னா தோல், கண், முடி, அதை தவிர உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதில், அதாவது மலமிளக்கியாக, சிறந்த மலமிளக்கியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். பப்ப நல்ல உடம்புல இருந்து மலம் ஜாஸ்தி வெளியே போக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதே ஒரு நல்ல ஆரோக்கியம். ஏன்னா மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கெடுதலாக பார்க்குறோம். அதுக்கு இரசியான எளிமையான வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தொடர்ந்து பப்பாளி பழத்தை எடுக்கிற போது சிறந்த மலமிளக்கியாக இருக்குது. அப்போ உடலில் இருக்கக்கூடிய மலத்தினுடைய தன்மை வெளியேற உங்கள் ஆரோக்கியம் மேம்படுகிற போது உங்களுடைய தோல், கண் மற்றும் முடி இது வந்து அழகாக மேம்படும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து இப்போ பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். இது இதனால என்ன சொல்றேன்னா, இந்த பருவம் வந்த பெண்கள், பருவமடைந்த பெண்கள், ஆண்கள் யாராக இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு 2 முறை அல்லது 3 முறையாவது பப்பாளி பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டே வாங்க. அது குறைந்த அளவு அப்படின்னு பார்க்கறது ஒரு 300 கிராமாவது சாப்பிடுங்க. 2 பப்பாளி பீசை சாப்பிட்டு நான் பப்பாளி பழம் சாப்பிட்டேன்னு சொல்றதுல எந்த ஆரோக்கியம் கிடைக்க போறதில்லை. அதனால குறைந்தபட்சம் ஒரு 3 அல்லது 4 முறையாவது இந்த பப்பாளி பழத்தை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்வது, வாரத்தில் 4 நாட்கள் எடுத்துக்கொள்வது உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மிகச்சிறந்த உணவாக இருக்கும்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் காரைக்காலிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நாகப்பட்டினம் 12 சென்டிமீட்டர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அரியலூர், திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, சேலம் மாவட்டம் ஏற்காடு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு, எடப்பாடி, புதுக்கோட்டை, மலையூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், வாழப்பாடி, திருப்பத்தூர், குறுங்குளம், விருதாச்சலம், காரைக்குடி, பெருங்களூர், ஆண்டிப்பட்டி, வாடிப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, தானியமங்கலம், பார்வுட், ராசிபுரம், சின்கொனா, மேட்டுப்பட்டி, கோபிச்செட்டிப்பாளையம், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், குருவடி, கீழச்செருவாய், காரியாப்பட்டி, உபாசி, ஏத்தாப்பூர், சாத்தியார், பேராபூரணி, ஹாரிசன், மிமிசல், தேவாளா, வலங்கைமான், உட்பிரையர், தேவக்கோட்டை, கோவிலாங்குளம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், குடலூர் பசார், சிவகங்கை, அருப்புக்கோட்டை, பட்டுக்கோட்டை, கொடிவேரி, மேல்குடலூர், குப்பநத்தம், ஆவுடையார் கோவில், கரம்பக்குடி, தொண்டி, விண்ட்வர்த், அகரம்சீகூர், கிளன்மார்கன், ஆயன்குடி, அதிராமப்பட்டினம், காரைக்கால், முத்துப்பேட்டை, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை ஐஸ் ஹவுஸ், தேனி மாவட்டம் மஞ்சளாறு, திருவாரூர் மாவட்டம் கொடவாசல், சேலம் மாவட்டம் காரியாக்கோவில் அணை, மதுரை மாவட்டம் சோழவந்தான், பெரம்பலூர் மாவட்டம் வீக்களத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி அணை, செம்பரம்பாக்கம், கொப்பம்பட்டி, பாண்டவையர் தலை, குண்டாரணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சில இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தஞ்சாவூர், தருமபுரி, ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், சேலம், திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்று பலத்த காற்றுடன் நீலகிரி, தேனி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர் பகுதிகளிலும் சில இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும்.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேயர்களே, வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் இத்துடன் தற்காலிகமாக நிறுத்தப்படும். மீண்டும் இதே அலைவரிசையில் மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுதோடு ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் 1615 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை ஒலிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5:20. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இனி கேட்கலாம் பொன் மாலை பொழுது. செல்லம், இந்த வார்த்தையை கேட்டாலே மனசுக்குள் ஒரு சின்ன சந்தோஷம் பிறக்கும். அம்மாவின் செல்லம், அப்பாவின் செல்லம், அண்ணனின் செல்ல தங்கை, காதலியின் செல்லம், காதலனின் செல்லம், உறவு எதுவாக இருந்தாலும் செல்லம் என்று அழைக்கும் பொழுது அதில் அன்பும் பாசமும் கொஞ்சலும் நிறைந்திருக்கும். அந்த ஒரு வார்த்தையை மையமாக வைத்து இன்று நம்முடைய பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் செல்லம் என்ற பெயரில் இடம்பெற்ற அழகான திரைப்பட பாடல்களை ஒன்றன் பின் ஒன்றாக கேட்கப் போகிறோம். அப்பாவின் பாசத்தில் ஒரு இளவரசி, அம்மாவின் அரவணைப்பில் ஒரு செல்ல மகள், அண்ணனின் அன்பில் எப்பொழுதும் செல்ல தங்கை. அவள் வீட்டில் இருக்கும் வரை அந்த வீடு சிரிப்பால் நிறைந்திருக்கும். அவளுடைய சின்ன சின்ன குறும்புகளும் இனிய பேச்சும் பாசமும் அந்த குடும்பத்தின் அழகான நினைவுகளாக மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு செல்ல மகளின் பாசத்தையும் குடும்பத்திற்குள் அவள் கொண்டிருக்கும் தனி இடத்தையும் நினைவுபடுத்தும் இந்த இனிய பாடலை கேட்கலாம். ஆருத்ரா திரைப்படத்திலிருந்து.

0: பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி போராளியாம். அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக, இறுதி வரை தாய் நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக, மாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் யோகி ஜெகநாத ஐயர்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில்
2: மருது சகோதரர்களே, என் ஆறுயிர் தம்பிகளே, உங்களை தூக்கிலிட்டு விட்டார்கள். ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீர தீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண்முன்னே நிழலாடுகிறதே. விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா?
1: விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் நியோகி ஜெகநாத ஐயர் நாளை மாலை 5 மணிக்கு செவிமடுக்க காத்திருங்கள்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் பொன் மாலை பொழுது. இன்றைய பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் செல்லம்ங்கிற தலைப்புல தான் பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். அம்மா செல்லம்மா அப்பா செல்லம்மான்னு குழந்தைங்க கிட்ட கேட்டா பதில் சொல்லுவாங்க. காதலர்கள் கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? நீ தான் எனக்கு செல்லம், நான் தான் உனக்கு செல்லம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாடலை கேட்கலாம் ஜோர் திரைப்படத்தில் இருந்து.

தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். காதலில் கொஞ்சம் குறும்பு இருக்கலாம், கொஞ்சம் செல்ல பேச்சு இருக்கலாம், கொஞ்சம் ஒருவரை ஒருவர் சிண்டிக்கொள்ளும் சுவாரஸ்யமும் இருக்கலாம். அப்படிப்பட்ட அழகான காதல் தருணங்களை செல்ல பெயர்களோடு குறும்பான வார்த்தைகளோடும் கொண்டாடும் பாடல் டாக்டர் திரைப்படத்திலிருந்து.

0: கொலைகளும். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 2 குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் செல்லம்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல்களை தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். தனக்கு பிடித்தவர் கோபித்துக் கொண்டால் செல்லம் கொஞ்சி அவரிடம் இருந்து ஒரு வார்த்தையாவது கேட்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பையும் அவரை சமாதானம் செய்யும் முயற்சியையும் கூறும் இந்த பாடல் மாலை நேரத்தின் அமைதியோடு சேரும் பொழுது இன்னும் இனிமையாக தோன்றும். பாடல் கேட்கலாம். குரு என் ஆளு திரைப்படத்தில் இருந்து

நேயர்களின் கவனத்திற்கு, இன்று இரவு 7 மணிக்கு மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையினை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இரவு 9:30 மணிக்கு மேதகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையின் தமிழாக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

முதன்மை அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியின் தலைப்பு செல்லம். காதலில் சில வார்த்தைகளுக்கு தனி அர்த்தம் உண்டு. உலகமே அழைக்காத ஒரு செல்ல பெயரை காதலன் அழைக்கும் பொழுது மனதில் ஒரு சந்தோஷம். காதலி கொஞ்சலாக அழைக்கும் பொழுது அந்த வார்த்தைகளில் ஆயிரம் ஆனந்தம். ஒருவருக்கொருவர் செல்லம், குட்டி என்று அழைத்து கொண்டு குழந்தைகளாகவே மாறி ரசிக்கும் அழகான காதலை சொல்லும் பாடல் ஆல்பம் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலுடன் பொன் மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் மாலை 5:30. இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: जी के साथ विमलेश को अगले सप्ताह तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
1: उमंग उमंग उमंग उमंग
2: आकाशवाणी நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் 6:35. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. இனி கேட்கலாம் திரையிசை. திரையிசை கேட்கும் முன்
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திரையிசையில் வரும் முதல் பாடல் ஜீவா திரைப்படத்திலிருந்து சத்யபிரகாஷ் பாடியது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரையிசையில் வரும் அடுத்த பாடல் சிறுத்தை திரைப்படத்திலிருந்து ஸ்ரீவந்தினி தமன் பாடிய பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நேயர்களின் நினைவிற்கு, நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையினை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் 7 PM டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். குடியரசுத் தலைவர் அவர்கள் உரையின் தமிழாக்கம் 9:30 PM சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேயர்கள் திரை இசை கேட்டீர்கள். விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி.

0: தலைப்புச் செய்திகள். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மாலை 7 மணிக்கு வானொலி மற்றும் தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். சுதந்திர தினமான நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை டெல்லி செங்கோட்டையில் இருந்து சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு தலைமையேற்கிறார். புதுச்சேரியில் நாளை காலை கடற்கரை சாலையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொள்கிறார். வீராம்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற செங்கழுநீர் அம்மன் ஆலய தேர் திருவிழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து தொடக்கி வைத்தனர். இனி விரிவான செய்திகள். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மாலை நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவரின் இந்தி மற்றும் ஆங்கில உரைகள் இன்று மாலை 7 மணிக்கு ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் குடியரசுத் தலைவரின் உரை இடம்பெறும். தூர்தர்ஷனில் குடியரசுத் தலைவரின் இந்தி மற்றும் ஆங்கில உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவங்கள் இடம்பெறும். குடியரசுத் தலைவர் உரையின் பிராந்திய மொழிபெயர்ப்பை ஆகாஷ்வாணி இன்று 9:30 ஒலிபரப்பும். 80வது சுதந்திர தினமான நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் இருந்து சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு தலைமையேற்கிறார். விழாவின் போது 21 குண்டுகள் முழங்க மூவர்ண கொடி ஏற்றப்பட உள்ளது. இந்திய விமானப்படையின் MI-17 விமானங்கள் மூலம் விழா பகுதி மீது மலர்களை சொரியவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டை கொத்தளத்தில் இருந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளார். சுதந்திர தின விழா குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: இவ்வாண்டு சுதந்திர தின விழா வந்தே மாத்திரம் தேசபக்தி பாடலின் 150 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலும், விக்சித் பாரத் இலக்கை நோக்கிய இந்தியாவின் பயணத்தில் ஆற்றல்மிகு இளையோர் சக்தியின் முக்கிய பங்களிப்பை கொண்டாடும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளை முதல் முறையாக செங்கோட்டை கொண்டாட்டங்களின் போது வந்தே மாத்திரம் தேசபக்தி பாடல் இசைக்கப்பட உள்ளது. தேசிய மாணவர் படையினர் மற்றும் மை பாரத் தொண்டர்கள் தேசிய கீதத்தை தொடர்ந்து வந்தே மாத்திரம் பாடலை இசைக்க உள்ளனர். தேசிய மாணவர் படையின் முப்படை பிரிவுகளைச் சேர்ந்த 2500 மாணவ மாணவிகள் மை பாரத் தொண்டர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர். வாழ்வின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த சுமார் 5000 பேர் விழாவை நேரில் காண சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். பிரதமரின் விஸ்வகர்மா திட்ட கலைஞர்கள், முத்ரா திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற பெண் தொழில் முனைவோர், ஸ்வாநிதி திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற சாலையோர வியாபாரிகள் மற்றும் பாரத் டாக்ஸி டிரைவர்கள் இதில் அடங்குவர். சுதந்திர தின விழாவையொட்டி தலைநகரில் போலீசார் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். பாதுகாப்பு படையினர் 15,000 பேர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். செங்கோட்டை பகுதியில் 5,000 CCTV கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன. சுதந்திர தினத்தையொட்டி மக்களிடையே தேசப்பற்று மற்றும் கொண்டாட்ட உணர்வை தூண்டும் வகையில் நாடு முழுவதும் முக்கியமான 343 இடங்களில் பேண்டு வாத்திய நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: பிரிவினைக்கால கொடுமைகளை நினைவு கூறும் நாளான இன்று, இத்தகைய கொடுமைகளால் உயிரிழந்தவர்கள் மற்றும் பெரும் துயருக்கு ஆளானவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அஞ்சலி செலுத்தியுள்ளார். 1947 ஆகஸ்ட் 14 நாள் வரலாற்றின் மிக கொடூரமான அத்தியாயத்திற்கு சாட்சியமாகவே நீடிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சமூக ஊடகத்தில் கூறியுள்ளார். பிரிவினையின் போது வீடுகள், சொத்துக்கள் மற்றும் அன்பானவர்களை விட்டு புலம்பெயர நேர்ந்த லட்சக்கணக்கிலான மக்களின் துயரங்களை இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்துக் கூறுவதன் மூலம் மறுபடியும் நாட்டை துண்டாட முயலும் சக்திகள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்பதை உறுதிப்படுத்துவதே பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவர்களும் சமூக ஊடகத்தில் அஞ்சலி பதிவு வெளியிட்டுள்ளனர். போதை மருந்து கடத்தலில் ஈடுபடுவோர் வெளிநாடுகளுக்கு தப்பினாலும் அவர்களை தேடிப்பிடிக்க அரசு அயராத முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போதை மருந்து கடத்தல் புள்ளி வீரேந்திர சிங் பயோசா இன்று அதிகாலை டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் வந்து இறங்கிய போது போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பினரால் கைது செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். UAE அதிகாரிகள் மற்றும் இந்திய ஏஜென்சிகளுக்கு இடையிலான தொடர் ஒருங்கிணைப்பு காரணமாகவே இது சாத்தியமாகி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். போதை மருந்து கடத்தல் புள்ளிகள் மற்றும் இதர குற்றவாளிகளை தேடி பிடித்து இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான குளோபல் ஹண்ட் நடவடிக்கையின் கீழ் துருக்கியிலிருந்து முகமது சலீம் தோலா, மலேசியாவிலிருந்து நவீன் சிக்கர் ஆகியோர் ஏற்கனவே இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. காவல், தீயணைப்பு, ஊர்காவல் மற்றும் சிவில் பாதுகாப்பு படையில் சிறப்பாக பணிபுரிந்த மற்றும் வீரதீர செயல் புரிந்த 1057 பேருக்கு மத்திய அரசு பதக்கங்களை அறிவித்துள்ளது. இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில்

0: வீரதீர செயல் புரிந்த 197 பேரும் இதில் அடங்குவர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் நாளை காலை கடற்கரை சாலையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொள்கிறார். சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறையினருக்கு விருது மற்றும் பதக்கங்களை அவர் வழங்குகிறார். விழாவின் போது பள்ளி மாணவ மாணவிகளின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறவுள்ளன. விழாவை ஒட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாளை சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் ஏனாமிலும், குடிமைப் பொருள் வழங்குதுறை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து மாகேயிலும், வேளாண் அமைச்சர் திரு ராஜசேகரன் காரைக்காலிலும் தேசிய கொடி ஏற்றவுள்ளனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் இன்று கடற்கரை சாலை காந்தி திடலில் ஹர்கர் திரங்கா கண்காட்சியை தொடக்கி வைத்தார். வீடுதோறும் மூவர்ணக் கொடி ஏற்றுவதை ஊக்குவிக்கும் வகையில் வந்தே மாதரம் தேசபக்தி பாடலின் உணர்வை கருப்பொருளாக கொண்டு கலை பண்பாட்டுத்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இக்கண்காட்சியின் தொடக்க விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மூவர்ண கொடியுடன் படம் எடுத்துக்கொள்ள செல்ஃபி பாயிண்ட் வசதியும் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. ஹர்கர் திரங்கா தொடர்பான இதர நிகழ்வுகள் குறித்து ஒரு தொகுப்பு.
2: ஹர்கர் திரங்கா இயக்கத்தின் ஒரு பகுதியாக காரைக்காலில் காவல்துறை சார்பில் உரிய பாதுகாப்புடன் இன்று நடைபெற்ற படகு பேரணியில் தேசிய கொடியால் அலங்கரிக்கப்பட்ட சுமார் 60 காவல்துறை படகுகள், சுங்கத்துறை படகுகள் மற்றும் மீன்பிடி படகுகள் கலந்து கொண்டன. அரசலாறு மற்றும் கடற்கரை பகுதிகளும் மூவர்ண கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. புதுச்சேரி காவல்துறை துணைத் தலைவர் திரு சத்யசுந்தரம், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஏனாமில் மை பாரத் அமைப்பினர் மற்றும் நாட்டு நலப்பணித்திட்ட மாணவர்கள் இணைந்து இன்று ஹர்கர் திரங்கா சைக்கிள் பேரணி நடத்தினர். தொடர்ந்து ராஜீவ் ரிவர் பீச் பகுதியில் ஸ்வச்சதா இயக்க பணிகளிலும் இவர்கள் ஈடுபட்டனர். மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா மற்றும் இதர அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மரில் இன்று நடைபெற்ற ஹர்கர் திரங்கா வாக்கத்தான் நிகழ்வை ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். ஜிப்மர் மருத்துவர்கள், ஊழியர்கள், செவிலியர்கள் மற்றும் மாணவர்கள் மூவர்ண கொடி ஏந்திய வண்ணம் இதில் கலந்து கொண்டனர்.
0: வீராம்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற செங்கழி நீரம்மன் ஆலய தேர் திருவிழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தேரோட்டத்தை வடம் பிடித்து தொடக்கி வைத்தனர். புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டு தேரிழுத்தனர். செங்கழிநீர் அம்மன் ஆலய தேரோட்டத்தை ஆளுநர் தொடக்கி வைப்பது பிரெஞ்சு ஆட்சி காலத்திலிருந்தே வழக்கமாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. காரைக்காலில் கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தென்னக பண்பாட்டுத்துறையுடன் இணைந்து மாவட்ட நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புதுச்சேரி கலை விழா நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறவுள்ளது. வேளாண் அமைச்சர் திரு GNS ராஜசேகரன் தலைமையில் நடைபெறும் தொடக்க விழாவில் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கலை விழாவை தொடக்கி வைக்கிறார். உள்ளூர் கலைஞர்கள் மட்டுமின்றி குஜராத், தெலுங்கானா, கேரளம் உள்ளிட்ட வெளிமாநில கலைஞர்களும் இவ்விழாவின் போது பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளனர். கலை நிகழ்ச்சிகள் காரைக்கால் கடற்கரை திடல் மற்றும் திருநள்ளாறு ஆங்கில பூங்காவில் நடைபெறும். காரைக்காலில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக பட்டாசு கடை உரிமம் பெற ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அம்மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இன்று முதல் செப்டம்பர் 10 வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும், அதற்கு மேல் அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, சேலம், ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழை இருக்கலாம் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாகப்பட்டினத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காரைக்காலில் 1 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 80th சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மாலை 7 வானொலி மற்றும் தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். சுதந்திர தினமான நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையிலிருந்து சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு தலைமையேற்கிறார். புதுச்சேரியில் நாளை காலை கடற்கரை சாலையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி

தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொள்கிறார். வீராம்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற செங்கழிநீரம்மன் ஆலய தேர்த்திருவிழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து தொடக்கி வைத்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் அஸ்வின் பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கம்பளி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 24 ஆண்டுக்கு வாங்கணும். இந்த ஒரு உதவியாவது ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளை வெடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களை
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 6:21. பக்தி பாடல்கள் ஒலிக்க இருக்கும் இந்நிகழ்ச்சி மனோரஞ்சிதம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஓ எஸ் அருண் குரலில் ஒலிக்க இருக்கிறது.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகை

நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: சிறப்பாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆர் சந்தன கோபாலன் பாடிய பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மகதி பாடிய பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 14 அகஸ்ட் 1947 भारत के इतिहास का वो रक्त रंजित दिन जब देश का विभाजन हुआ और लाखों लोगों ने इस बंटवारे की त्रासदी से विभाजन के कारण लोगों को अपना घर परिवार जमीन और संपत्ति भी छोड़नी पड़ी। असहनीय पीड़ा से जूझते इन मजबूर और विस्थापित लोगों को निर्मम हिंसा का सामना करना पड़ा। वर्ष 2021 में प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने विभाजन की असहनीय पीड़ा और दुख से गुजरे लोगों को याद करने और उन्हें श्रद्धांजलि अर्पित करने हेतु विभाजन विभीषिका स्मृति दिवस की घोषणा की। आइए 14 अगस्त 2026 को बंटवारे और उस समय हुई क्रूर हिंसा के शिकार हुए लोगों को अपनी श्रद्धांजलि अर्पित करें। अपने आसपास होने वाले साइलेंट मार्च में भागीदारी करते हुए उनकी याद में 1 मिनट का मौन धारण करें।
2: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 6:50. இனி கேட்கலாம் நமது முதன்மை அலைவரிசை மற்றும் 102.8 FM ரெயின்போவில் இன்று மற்றும் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் 1615 kHz முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையினை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் இன்று

இரவு 7 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். குடியரசுத் தலைவர் அவர்கள் உரையின் தமிழாக்கம் இரவு 9:30 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:10 முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 10 மணிக்கு தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், இரவு 8 மணிக்கு தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி 102.8 எஃப்எம் ரெயின்போவில் இன்று நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையினை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் 7 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். குடியரசுத் தலைவர் அவர்களின் உரையின் தமிழாக்கம் 9:30 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் சென்னை அஞ்சல், 10:00 தேன் சிந்துதே வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:57 மற்றும் 8:00 செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

இனி நாளை நமது முதன்மை அலைவரிசையில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுடெல்லி செங்கோட்டை ராம்பார்ட்ஸ் மைதானத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கொடியேற்றும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பின் ஆங்கில வர்ணனையும் அதனைத் தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் சிறப்பு உரையினையும் நாளை காலை 7 மணி முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். சுதந்திர தின விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியேற்றி ஆற்றும் சிறப்பு உரையின் தமிழாக்கம் நாளை இரவு 9:30 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதி கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கும் பாசிகள் தொடர்ச்சி. வழங்குபவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். 10 மணிக்கு சிறப்பு அரங்கிசை நிகழ்ச்சியில் சுதா ரகுநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உடன் டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் கந்த சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 11 மணிக்கு சுதந்திர தின சிறப்பு கவி அரங்கம். தலைப்பு சுதந்திர தாய் தந்த வரம். கவிதை வழங்குபவர்கள் மண்ணுரிமை என் விஜயநம்பி, தன்னுரிமை எஸ் அருந்ததி, பெண்ணுரிமை பி ஜோதி அபர்ணா, கருத்துரிமை எம் ராகவேந்திரன், நடுவர் முனைவர் முத்து சந்தானம். படைப்பு மதுரை வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 12 மணிக்கு துலாக்கோள் நேயர் கருத்து மடல்கள். பனிரெண்டு 12:15 இசை பயிற்சியில் கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் ஸ்ரீரேகா. 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு முதல் 50 ஆண்டுகள் தமிழ் சிறுகதையின் தடங்கள் நூலிற்கு 2025 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் புதுவை பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவர் பேராசிரியர் ப ரவிக்குமார் அவர்கள்.

பிற்பகல் 2:15 ஆன்மீக பேரொளி மகான் ஸ்ரீ அரவிந்தர் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் நெய்வேலி ஜவஹர், அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் வேதி சந்திரசேகரன் அவர்கள். புதுச்சேரி மாநில

2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3 மணிக்கு சுதந்திர தின சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் வழங்குவோர் திருவாரூர் கே ஜெகநாதன் குழுவினர். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 4 மணிக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு பட்டிமன்றம். தலைப்பு தேசிய பக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? நடுவர் பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள். பெரியவர்களே என்ற அணியில் ஆசிரியர் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி ஆகியோர். இளைஞர்களே என்ற அணியில் முனைவர் அரங்க முருகையன், முனைவர் ரா விசாலாட்சி ஆகியோர். நிகழ்ச்சி அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர்.

நேயர்கள் இதுவரை கேட்டது நமது முதன்மை அலைவரிசை மற்றும் 102.8 FM ரெயின்போவின் நிகழ்ச்சி நிரல். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையினை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல் கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களிடையே தொலைக்காட்சி மற்றும் வானொலி வாயிலாக இன்று அவர் உரையாற்றினார். நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் உலகின் முதன்மையான நாடாக இந்தியாவை உருவாக்க மாணவர்கள் ஆசிரியர்

0: ஆசிரியர்கள், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் பங்களித்து வருவதாக அவர் கூறினார். பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறை பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தும் வகையில் இந்திய தூதர்கள் மற்றும் அதிகாரிகளும் சிறப்பாக பணியாற்றி வருவதாக அவர் கூறினார். மக்களின் தீவிர பங்கேற்புடன் தேசிய அளவிலான இயக்கங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 32 கோடிக்கும் மேற்பட்டோர் பெண்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்படுவதன் மூலம் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடி மக்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விவசாயிகள் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். தகவல் தொழில்நுட்ப பயன்பாட்டின் மூலம் வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அன்னையின் பெயரில் ஒரு மரம், சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறை போன்ற இயக்கங்களில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். கேலோ இந்தியா இயக்கம் காரணமாக இந்தியா சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை குவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் எடுத்துரைத்தார். நமது பாதுகாப்பு படையின் வலிமை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உலகிற்கு எடுத்துரைக்கப்பட்டதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். குடியரசுத் தலைவர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 9:30 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்று பதக்கம் வென்றவர்கள் இளையோருக்கு உந்து சக்தியாக இருப்பார்கள் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இப்போட்டிகளில் பதக்கம் வென்ற ராணுவத்தைச் சேர்ந்தவர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இவர்களின் சாதனையைக் கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இப்போட்டிகளில் இந்தியா 39 பதக்கங்களை வென்றதாகவும் இதில் 18 பதக்கங்கள் பாதுகாப்பு படை வீரர்கள் பெற்றுத் தந்துள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். வெளியுறவு கொள்கை தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எதிராக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்துள்ளது துரதிருஷ்டவசமானது என்று மத்திய அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பில் உள்ள ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். இதுவரை 4 கோடிக்கும் மேற்பட்டோர் தேசிய கொடி ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படங்களை அதற்கான இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: குடியரசு துணைத் தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை மறுநாள் தமிழகம் வருகிறார். சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்க உள்ளார். நாளை மறுநாள் செங்கல்பட்டில் உள்ள தனியார் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் குடியரசு துணைத் தலைவர் அன்றைய தினம் மாலை சென்னையில் நடைபெறும் மறைந்த முன்னாள் ஆளுநர் இல கணேசனின் நினைவு தின நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து வரும் திங்கட்கிழமை திருவாரூர் செல்லும் அவர் அங்குள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். இதன் பின்னர் தஞ்சாவூர் செல்லும் திரு C.P. ராதாகிருஷ்ணன் அங்குள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 40ஆம் ஆண்டு

0: விழா நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் சென்ட்ரல் வங்கியின் டிஜிட்டல் கரன்சி அடிப்படையிலான பண பரிமாற்ற திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பிரதமரின் ஏழை மக்களுக்கான உணவு தானிய திட்டத்தின் பயனாளிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக அவர் கூறினார். பயனாளிகள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கு மட்டுமே இந்த நிதியை பயன்படுத்துவதற்கான பாதுகாப்பு அம்சங்களை இந்த நேரடி பண பரிமாற்ற வசதி கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல் கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், தற்காலிக கூடாரங்கள் அமைப்பதற்கான பொருட்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்று கூறியுள்ளார். கொலம்பியாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். சமோலி மாவட்டத்திற்குட்பட்ட மாயாப்பூர் பகுதியில் நிலச்சரிவு காரணமாக இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதில் 19 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் 3 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். அசாமில் 1000க்கும் மேற்பட்ட மரப்பாலங்கள் சிமெண்ட் பாலங்களாக மேம்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். குவஹாட்டியில் புதிதாக கட்டப்பட்ட பாலத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். சரக்கு மற்றும் இதர போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மழைக்காலங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்படாமல் இருக்கும் நோக்கில் புதிய பாலங்கள் கட்டப்படுவதாகவும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறினார். ஆந்திராவில் தீயணைப்புத் துறைக்கு 252 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வாகனங்கள் வாங்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். குண்டூர் மாவட்டத்தின் உண்டவல்லி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 58 அதிநவீன தீயணைப்புத்துறை வாகனங்களின் சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். முதல்கட்டமாக 33 கோடி ரூபாய் செலவில் 65 வாகனங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் 17 புதிய தீயணைப்புத்துறை அலுவலகங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் 36 தீயணைப்பு நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு கூறினார். மலேசியா சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 13-21, 22-20, 21-18 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் மிங் ஹாங் லிம்மை வென்றார். உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2 நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டிகளில் இந்தியா பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி வரும் 27 மற்றும் 30 தேதிகளில் டாஷ்கண்டில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி நவம்பர் 2 தொடங்கி 8 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல்கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 8:10:28. இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் வரும் முதல் பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் காக்கா காக்கா திரைப்படத்திலிருந்து கார்த்திக் பாடிய பாடல்.

0: பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி போராளியாம். அந்நியரை அச்சுறுத்திய ஒரு மாவீரனாக, இறுதி வரை தாய்நாட்டை மட்டுமே சுவாசித்த தியாகியாக, மாந்து ஒளி வீசும் அந்த சிம்மத்தின் பெயர் யோகி ஜெகநாத ஐயர்.
1: நேயர்களே, ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில்
2: மருது சகோதரர்களே, என் ஆறுயிர் தம்பிகளே, உங்களை தூக்கிலிட்டு விட்டார்கள். ஐயோ கடவுளே, உங்களை இப்படியா நான் அனுப்பி வைக்க வேண்டும்? சின்ன மருதுவே, பெரிய மருதுவே, வீர தீரமிக்க இந்த மண்ணின் மாமன்னர்களே, முதன் முதலில் உங்களை சந்தித்த நாள் என் கண்முன்னே நிழலாடுகிறது.

0: விடுதலை விடுதலை என முரசறைந்த அந்த பறந்து விரிந்த தோள்கள், அந்த கூரிய இளம் கண்கள் இன்று மூடப்பட்டு விட்டதா?
1: விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம் நியோகி ஜெகநாத ஐயர் நாளை மாலை 5 மணிக்கு செவிமடுக்க காத்திருங்கள்.
2: திரையிசையில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் பீமா திரைப்படத்திலிருந்து. யுகபாரதி எழுதிய பாடலுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்க ஹரிஹரன் மதுஸ்ரீ இணைந்து பாடிய பாடல்.

திரையிசையில் அடுத்து வரும் பாடல் ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து மதுஸ்ரீயுடன் இணைந்து பாடிய பாடல்.

0: வலைகளும். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவு.

திரையிசையில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் மன்மதன் அன்பு திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் கமலஹாசன் பிரியா ஹிமேஷ் இணைந்து பாடிய பாடல்.

நேரம் 8:34 35 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் திரை இசை. திரை இசையில் வரும் அடுத்த பாடல் தவமாய் தவமிருந்து திரைப்படத்திலிருந்து. சபீஷ் முரளி இசையில் உன்னிமென்னன் பாடிய பாடல்.

திரையிசையில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் டியூட் திரைப்படத்திலிருந்து. திப்பு, மோஹித் சௌகான் ஆகியோருடன் சாய் அபயங்கர் இசையமைத்து பாடிய பாடல்.

திரை இசையில் ஒழிக்க வரும் அடுத்த பாடல் பாஜிராவ் மஸ்தானி திரைப்படத்திலிருந்து. சஞ்சய் லீலா பன்சாலி ஸ்ரேயாஸ் இசையில் ஸ்ரேயா கோஷல், நெட்டி மோகன், தீப்தி ரேகா, அர்ச்சனா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

திரை இசையில் வரும் அடுத்த பாடல் தம்பி திரைப்படத்திலிருந்து. வித்யாசாகர் இசையில் உன்னிகிருஷ்ணன், ஹரிணி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

நேயர்களின் நினைவிற்கு, இன்று இரவு 9:30 மேதகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். திரையிசை நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வரும் பாடல் 6 திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் திப்பு சுமங்கலி இணைந்து பாடிய பாடல்.

0: இதுவரை திரை இசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. சுயசார்பு இயக்கத்தினால் இந்திய பொருளாதார முன்னேற்றத்தின் அடித்தளம் மேலும் வலுவாகி இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று மாலை வானொலி மற்றும் தொலைக்காட்சி மூலம் மக்களுக்கு உரையாற்றிய அவர், தேச நலன்களே இந்திய வெளியுறவுக் கொள்கையின் அடிப்படையாக திகழும் அதே வேளை, இந்தியா வசுதேவ குடும்பகம் என்ற அடிப்படையில் உலக அமைதி, பேச்சுவார்த்தை மற்றும் ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிப்பதாக தெரிவித்தார். நக்சல் பிரச்சினையிலிருந்து விடுபட்டு இருப்பதும், வறுமையிலிருந்து 25 கோடி இந்தியர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதும் நாட்டின் மிகப்பெரிய சாதனைகள் என்று அவர் தெரிவித்தார். சுதந்திர இந்தியாவை 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய இந்தியாவாக மேம்படுத்துவதற்கான விக்சித் பாரத் இலக்கை எட்ட மக்கள் அனைவரும் அரசுடன் இணைந்து அர்ப்பணிப்பு உணர்வுடன் பாடுபட வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் தமது உரையில் கேட்டுக்கொண்டார். சுதந்திர தினமான நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையிலிருந்து சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு தலைமையேற்கிறார். விழாவின் போது 21 குண்டுகள் முழங்க மூவர்ண கொடி ஏற்றப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டை கொத்தளத்தில் இருந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளார். புதுச்சேரியில் நாளை காலை கடற்கரை சாலையில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொள்கிறார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கடற்கரை சாலை காந்தி திடலில் ஹர்கர் திரங்கா கண்காட்சியை திறந்து வைத்தார். திருக்காஞ்சியில் அரசு தொடக்கப்பள்ளி குழந்தைகள் தேசத் தலைவர்கள் போல் வேடமணிந்து மூவர்ண கொடி ஊர்வலம் நடத்தினர். காரைக்காலில் நடப்பு ஆகஸ்ட் மாதத்திற்கான மக்கள் குறைதீர்ப்பு முகாம் வரும் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அறிவித்துள்ளது. வர்த்தக புலனாய்வு மற்றும் பகுப்பாய்விற்கான இணையதளம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஏற்றுமதி புதிய ஏற்றுமதி கொள்கையின் இலக்குகளை தாண்டி 4,900 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: ஜலக்கா புடபலங்க சுவர்ணரேகா அண்ட் சாலந்தி ஆர் ஒன் செகண்ட் சோலன் சாலந்தி இஸ் ஃப்ளோயிங் அபவ் த டேஞ்சர் லெவல் வைல் செவரல் வில்லேஜஸ் ரிமைன் மரோன்ட் இன் மயூர்பஞ்ச் த புடபலங்க ஹாஸ் இன்னேட்டட் த பேத்தனட்டி பிளாக் மெனி கிராம பஞ்சாயத்ஸ் ஆர் அஃபெக்டட் ஃபார்ம் லேண்ட் லைஸ் சம்மர்ஸ்ட் அண்ட் ரோட்ஸ் அண்ட் வில்லேஜஸ் ஆர் வாட்டர் லாக் த ஹியூமன் டிஸ்ட்ரெஸ் இஸ் விசிபிள் எவ்ரிவேர் தௌசண்ட்ஸ் ஹவ் பின் இவாக்குவேட்டட் மெனி ரிமைன் இன் ஷெல்டர்ஸ் அண்ட் ரெசிடென்ட்ஸ் இன் சம் பாக்கெட்ஸ் ஆர் வாய்ஸிங் கன்சர்ன்ஸ் ஓவர் ரிலீஃப் சப்ளைஸ் அண்ட் ஃபிளட் வாட்டர் என்டரிங் தேர் வில்லேஜஸ் த எம்டி ஹாஸ் டுடே இஸ்யூட் அண்ட் ஆரஞ்ச் வார்னிங் ஃபார் சுந்தர்கட் ஜார்சுகுடா பர்கட் அண்ட் சம்பல்பூர் அண்ட் எல்லோ வார்னிங் ஃபார் 14 டிஸ்ட்ரிக்ட்ஸ் மோர் ரெயின் இஸ் லைக்லி டு கீப் த ஃபிளட் த்ரெட் அலீவ் பிரகாஷ் தாஸ் ஃபார் ஆகாஷ்வாணி நியூஸ் புவனேஸ்வர்
1: Meanwhile, IMD has forecast heavy to very heavy rainfall over Chhattisgarh, East Madhya Pradesh and Uttarakhand till tomorrow. The Met Department has also predicted heavy rainfall over Bihar, Jharkhand, Madhya Maharashtra, Madhya Pradesh, Nagaland, Mizoram, Tripura, Manipur, Odisha for the next 2 days. The weather agency has forecast a generally cloudy sky with a spell of very light rainfall at a few places in the national capital tomorrow. On to sports. Indian Grandmaster R. Pragyananda bounced back from his previous round defeat to secure a convincing victory over Dutch player Jordan van Forest in the fourth round of the Sinkfield Cup. The win took Pragyananda's tally to 2.5 points from 4 games, placing him in a share of second position in the 10-player 9-round tournament. Pragyananda had suffered a defeat against Germany's Vincent Kramer in the previous round. His latest victory will boost his confidence and strengthen his bid for a podium finish. On the eve of the Parsi New Year, Navroz, President Draupadi Murmu has extended greetings and best wishes to all people of the Parsi community living in India and abroad. In her message, the President said that Navroz symbolizes new beginnings and renewed hope. President Murmu noted that the festival of joy and harmony reminds all of the values of coexistence and service to humanity. She highlighted that the Parsi community has made significant contributions to the country's development through its spirit of enterprise and philanthropy. And now before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu says India remains fastest growing major economy amid global instability. Addressing the nation on the eve of Independence Day, President Murmu reiterates government's resolve to ensure development reaches every individual. Government taking comprehensive steps to curb use of unfair means in public examinations to safeguard future of students. President calls for responsible use of natural resources for future generations. Nation to celebrate 80th Independence Day tomorrow. Prime Minister Narendra Modi to lead the celebrations from the iconic Red Fort. 78 gallantry awards announced for Defence Forces and Central Armed Police Forces personnel. And flood situation remains grim in Odisha due to relentless monsoon spell. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. That's all in the news at 9. Good night.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:30. ஆகாஷ்வாணி தேசத்தின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் கேட்கலாம்.
1: எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, வணக்கம். நம்முடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த தேசிய திருவிழாவிற்கான வாழ்த்துக்களை குடிமக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சில மணி நேரங்களில் தனது 80வது சுதந்திர தினத்தின் தொடக்கத்தை நமது தேசம் கண்டுகளிக்கப் போகிறது. இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசித்து வரும் இந்தியர்கள் அனைவரும் இந்த திருவிழாவை மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் கொண்டாட இருக்கிறார்கள். மூவர்ண கொடி நமது சுதந்திரத்தின் அடையாளம். அந்த கொடியை மிகுந்த பெருமிதத்தோடு நாம் ஏற்றி வைக்க இருக்கிறோம். 1947 ஆகஸ்ட் 15 அன்று அடிமைத்தனத்தின் சங்கிலிகளிலிருந்து பாரத மாதா விடுவிக்கப்பட்டாள். ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திர இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பவராக மாறினர். தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை அனைத்து குடிமக்களும் பயன்படுத்திக் கொள்வதையும் இந்தியாவை உலகின் முதன்மையான நாடாக மாற்றும் இலக்கை நோக்கி அவர்கள் பணியாற்றுவதையும் உறுதி செய்வதிலேயே இந்திய சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தம் அடங்கியுள்ளது. அர்ப்பணிப்பு

மாணவர்கள், ஆசிரியர்கள், வளர்ச்சியில் அக்கறை கொண்ட விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், சுகாதாரச் சேவைகளை வழங்கும் மருத்துவர்கள், சுகாதாரப் பணியாளர்கள், நமக்கு உணவளிக்கும் கடின உழைப்பாளிகளும் அன்னதாத்தாக்களுமான விவசாயிகள் என அனைவரும் தேசத்தை கட்டி எழுப்புவதில் தங்கள் முயற்சிகளின் மூலம் பங்களித்து வருகின்றனர். திறமையான விளையாட்டு வீரர்கள், கைவினைஞர்கள், கலைஞர்கள், தொலைநோக்கு பார்வையுடைய அறிஞர்கள், தனியார் துறைகளிலும் பொதுத்துறைகளிலும் அயராது உழைக்கும் பணியாளர்கள், கடமை உணர்வுள்ள அரசு ஊழியர்கள், நமது பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் பெரிய மற்றும் சிறிய முதலீட்டாளர்கள், தன்னலமற்ற சமூக பணியாளர்கள், தூய்மை இந்தியா இயக்கத்தின் முன்களப் பணியாளர்களான அனைத்து சஃபாய் மித்ராக்களும் நாட்டின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்காற்றுகின்றனர். பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள எண்ணற்ற குடிமக்களும் நமது அரசியலமைப்பில் வரையறுக்கப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை உண்மையுடன் நிறைவேற்றும் ஒவ்வொரு குடிமகனும் தேசத்தை கட்டியெழுப்பும் பணியில் தீவிர பங்காளர்களாக இருக்கின்றனர். அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். முப்படைகளும் ஆயுதமேந்திய காவல் படைகளும் அனைத்து காவல்துறை பணியாளர்களும் தங்கள் கடமையில் காட்டும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் பற்றுறுதியையும் நான் சிறப்பாக பாராட்டுகிறேன். உலக அரங்கில் இந்தியாவின் கண்ணியத்தையும் பெருமையையும் உயர்த்தும் வகையில் வெளிநாடுகளில் வசித்து வரும் இந்தியர்களையும் நமது தூதரகங்களில் பணியாற்றும் அதிகாரிகளையும் நான் பாராட்டுகிறேன். எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, நமது சுதந்திரத்தின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடவிருக்கும் 2047 ஆம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைந்துவிட வேண்டும் என்பதை நோக்கி நாம் முன்னேறி வருகிறோம். சமூகத்தின் கடைக்கோடி மனிதருக்கும் பலன்கள் சென்றடைதல் எனும் உணர்வின் வழிகாட்டுதலோடு வளர்ச்சியின் பலன்கள் ஒவ்வொரு தனி மனிதரையும் சென்றடைவதை உறுதி செய்வதே நமது உறுதியான நோக்கமாகும். நமது செழுமையான பாரம்பரியத்தையும் சுதந்திர இயக்கத்தின் கொள்கைகளையும் தழுவி நவீன வளர்ச்சியின் பாதையில் நாம் முன்னேறிச் செல்கிறோம். தேசத்திற்காக நாங்கள் விழிப்புடன் இருக்கிறோம். வயம் ராஷ்ட்ரே ஜாக்ரியம் எனும் வேத வாக்கானது தேசத்திற்கு சேவை செய்ய எப்போதும் தயாராக இருக்குமாறு நம்மை ஊக்குவிக்கிறது. நமது சுதந்திரப் போராட்டத்தின் போது பல்வேறு சித்தாந்தங்களை கொண்ட மக்கள் இந்தியாவின் சுதந்திரம் என்ற ஒரே பொதுவான இலக்குடன் ஒன்றுபட்டனர். சுதேசி இயக்கத்தின் போது வந்தே மாதரம் பாடல் மக்கள் கீதமாக மாறியது. தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் தலைமையில் எண்ணற்ற இந்தியர்கள் நமது சுதந்திரப் போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர். பாபா சாஹேப் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் சமூக சீர்திருத்தம் மற்றும் தேசபக்தி லட்சியங்களின் மிக உயரிய உருவமாக திகழ்ந்தார். பாரத மாதாவின் அனைத்து மாபெரும் புதல்வர்களுக்கும் புதல்விகளுக்கும் நான் பணிவுடன் தலை வணங்குகிறேன். அவர்களின் லட்சியங்களே நமது நாட்டை சுதந்திரத்திற்கும் அதன் பின்னரான முன்னேற்றத்திற்கும் வழிநடத்தின. இன்று 14 ஆகஸ்ட் அன்று தேசப் பிரிவினையின் நினைவு தினத்தை நாம் கடைப்பிடிக்கிறோம். தேசப் பிரிவினையின் விளைவாக ஏற்பட்ட வன்முறையில் தங்கள் இன்னுயிரை இழந்த அல்லது இடப்பெயர்வின் துயரத்தை சந்திக்க நிர்பந்திக்கப்பட்ட லட்சக்கணக்கான இந்தியர்களை நாம் ஆழ்ந்து நினைவு கூர்கிறோம். மத வன்முறையின் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாகி பிரிவினையின் கொடூரங்களை சந்திக்க நேரிட்டது. ஆயினும் அவர்கள் தங்கள் அடையாளத்தை கைவிடவில்லை. நமது சுதந்திரத்தின் போது தேசப் பிரிவினையால் ஏற்பட்டிருந்த கடுமையான விளைவுகளுடன் புதிதாக சுதந்திரம் பெற்ற இந்தியாவுடன் 550-க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒன்றிணைக்கும் ஒரு அசாதாரணமான சவாலும் நம் முன் இருந்தது. சர்தார் பட்டேல் சமஸ்தான முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த சமஸ்தானங்களை நமது சுதந்திர ஜனநாயகத்துடன் ஒருங்கிணைத்தார். நவீன இந்தியாவின் ஒற்றுமையை செதுக்கியவரான

லௌஹ் புருஷ் சர்தார் வல்லபாய் பட்டேலின் புனித நினைவுக்கு நன்றியுணர்வு மிக்க தேசத்தின் சார்பாக எனது மரியாதைக்குரிய அஞ்சலியை செலுத்துகிறேன். எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, இந்திய மக்களால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு மக்கள் பங்கேற்பு எனும் அடித்தளத்தின் மீது அமைந்துள்ளது. ஜனநாயகத்தின் தொட்டிலாக விளங்கும் நமது நாட்டின் மக்களிடையே மக்கள் பங்கேற்பு எனும் உணர்வு எப்போதுமே இயல்பாகவே இருந்து வந்துள்ளது. மக்கள் பங்கேற்பு மரபை புது உத்வேகத்துடன் நமது குடிமக்கள் ஊக்குவித்து வருகின்றனர். மக்களின் தீவிர பங்கேற்பின் மூலமே தேசிய அளவிலான இயக்கங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இது நமது ஜனநாயகத்தின் எழுச்சியூட்டும் சாதனையாகும். தனிநபரின் கண்ணியம் போற்றப்பட வேண்டும். சம வாய்ப்பும் சமத்துவம் நிலவ வேண்டும் என்பது நமது அரசியலமைப்பின் போற்றுதலுக்குரிய லட்சியங்களில் அடங்கியுள்ளது. சாதாரண பின்புலத்திலிருந்து வந்திருப்பவர்கள் இன்று பல துறைகளில் அசாதாரணமான பங்களிப்புகளை செய்து வருகின்றனர். இன்றைய பாரதத்தில் ஒவ்வொருவரும் பெரிய கனவுகளை காண முடியும். மேலும் அத்தகைய கனவுகளை நனவாக்கவும் முடியும் என்ற எனது நம்பிக்கையை இது வலுப்படுத்துகிறது. நமது அரசியலமைப்பு நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை ஆகியவற்றின் பொறுப்புகளை தெளிவாக வரையறுக்கிறது. மக்களின் விருப்பங்களுக்கு குரல் கொடுப்பது சட்டமன்றத்தில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளின் கடமையாகும். தேச நலனிற்கும் குடிமக்களின் நலன்களுக்கும் பயன்படும் கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு நிர்வாகம் பொறுப்பாகும். வளங்களின் பற்றாக்குறை காரணமாக நீதி பெறுவதை யாரும் இழந்துவிடாமல் இருப்பதை உறுதி செய்வது நீதித்துறையுடன் தொடர்புடைய ஒவ்வொருவரின் கடமையாகும். அனைத்து குடிமக்களும், குறிப்பாக சமுதாயத்தின் நலிந்த பிரிவினர், கண்ணியத்துடன் உரிய நேரத்தில் நீதியை பெறுவதற்கு சமமான அணுகலை பெற்றிருக்க வேண்டும். என் அன்புக்குரிய சக குடிமக்களே, அனைவரையும் உள்ளடக்கிய விரைவான வளர்ச்சி பாரம்பரியத்தையும் வளர்ச்சியையும் இணக்கமாக்குவதற்கான முன்னுரிமை. பல தசாப்தங்களாக இருந்து வந்துள்ள வளர்ச்சிக்கு எதிரான எண்ணற்ற தடைகளை அகற்றுதல் ஆகியவற்றை 10 ஆண்டுகளுக்கும் மேலான காலகட்டத்தில் நமது நாடு கண்டு வந்துள்ளது. மகாத்மா ஜோதிபா ஃபுலேவின் 200வது பிறந்த நாளை நமது நாடு கொண்டாடுகிறது. மகாத்மா ஃபுலேயும் கிராந்தி ஜோதி சாவித்ரிபாய் ஃபுலேயும் சமூக நீதி, கல்வி, பெண்கள் மேம்பாடு, சமத்துவம் ஆகியவற்றை அடைவதற்கு வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்புகளை செய்துள்ளனர். அவர்களின் கொள்கைகளை பின்பற்றி கடந்த சில ஆண்டுகளாக சமுதாயத்தின் நலிந்த பிரிவினரின் முன்னேற்றத்திற்கு தேசிய அளவில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. பெண் கல்வியில் புதிய தரநிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 25 கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். உலகின் மிகப்பெரிய நிதிசார் உள்ளடக்க திட்டமான பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனாவின் கீழ் கிட்டத்தட்ட 59 கோடி கணக்குதாரர்கள் வங்கி அமைப்பில் இணைந்துள்ளனர். இவர்களில் 32 கோடிக்கும் அதிகமானோர் பெண்களாவர். 80 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் வழங்குவதன் மூலம் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவின் கீழ் 60 கோடி மக்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. கிசான் சம்மான் நிதி மற்றும் கிசான் கிரெடிட் கார்டுகள், விவசாயம், பால் பண்ணை, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனி வளர்ப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு ஆதரவளித்துள்ளன. வலுவான கலாச்சார அடையாள உணர்வில் வேரூன்றியிருக்கும் வளர்ச்சி வேகமானதாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் என்பதற்கு உலக வரலாறு சாட்சி பகிர்கிறது. கலாச்சார பெருமித உணர்வு தேசத்தின் உள்ளார்ந்த வலிமையை வலுப்படுத்துகிறது என்ற விழிப்புணர்வு நம் நாட்டில் இப்போது அதிகரித்து வருகிறது. நமது முன்னோர்கள் கல்வி, அறிவியல், கலை மற்றும் கலாச்சாரம், ஆன்மீகம், நன்னடத்தை ஆகியவற்றின் வளமான பாரம்பரியத்தை நமக்கு

வழங்கியுள்ளனர். நமது பாரம்பரியத்தையும் வளர்ச்சியையும் ஒருங்கிணைத்து நாம் முன்னேறி வருகிறோம். உலகின் மிகப்பெரிய தலை சிறந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பை இந்தியா உருவாக்கியுள்ளது. டிஜிட்டல் பணம் செலுத்துதல் இப்போது சிறிய கிராமப்புற கடைகளிலும் தெருவோர வியாபாரிகளிடமும் கூட சாதாரணமாகிவிட்டது. உலகின் பாதிக்கும் மேற்பட்ட நிகழ்நேர டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் இந்தியாவில் நடைபெறுகின்றன. இந்திய மக்களும் அரசாங்கமும் இணைந்து உலக சமூகத்திற்கு டிஜிட்டல் புரட்சியின் முன்மாதிரியை வழங்கியுள்ளனர். நலத்திட்டங்களின் பலன்களை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களுக்கு வெளிப்படையான விதத்தில் அரசாங்கம் வழங்கியுள்ளது. நவீன உள்கட்டமைப்பில் இதுவரை இல்லாத விரிவாக்கத்தை நெடுஞ்சாலைகள், நீர்வழிகள், தொடர்வண்டி பாதைகள், வான்வழிகளில் நமது நாடு கண்டுள்ளது. இது புதிய நிறுவனங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி, வேலைவாய்ப்புகளை உருவாக்கி முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கிறது.

உள்ளது. நவீன உள்கட்டமைப்பில் இதுவரை இல்லாத விரிவாக்கத்தை நெடுஞ்சாலைகள், நீர்வழிகள், தொடர்வண்டி பாதைகள், வான்வழிகளில் நமது நாடு கண்டுள்ளது. இது புதிய நிறுவனங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி, வேலைவாய்ப்புகளை உருவாக்கி, முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கிறது. என் அன்புக்குரிய சக குடிமக்களே, உலகின் பல பகுதிகளில் நிலவும் போரும் நிலையற்ற தன்மையும் ஒவ்வொரு நாட்டையும் பாதிக்கின்றன. இத்தகைய கடினமான சூழ்நிலைகளிலும் கூட நமது பொருளாதாரம் உலகில் அதிவேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரமாக முன்னேறி வருகிறது. பொருளாதார கணிப்புகளின்படி இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதம் சராசரி உலக வளர்ச்சி விகிதத்தை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் நமது பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தேசிய பாதுகாப்பின் அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. நவீன வளர்ச்சி பாதையில் முன்னேறிச் செல்லும் அதேவேளையில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் உலக அளவில் ஒரு முன்னணி பங்கை இந்தியா வகிக்கிறது. நிலையான வளர்ச்சி இலக்குகள் 2030 சிலவற்றை திட்டமிடப்பட்ட காலத்திற்கு முன்பே நமது நாடு அடைந்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் வளர்ச்சியில் முன் எப்போதும் இல்லாத வேகத்தை கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா எட்டியுள்ளது. தேசிய நலனே நமது வெளியுறவுக் கொள்கையின் அடித்தளமாகும். அமைதி, ஒத்துழைப்பு, உரையாடல், வசுதைவ குடும்பகம் என்ற உயரிய சிந்தனை ஆகியவை நமது வெளியுறவுக் கொள்கையின் தூண்களாகும். பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பரஸ்பர உறவுகளை வலுப்படுத்தவும் பல நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் நாம் கையெழுத்திட்டுள்ளோம். உலகின் தெற்கு நாடுகளிடையே இந்தியா முன்னணி பங்காற்றி வருகிறது. உலக அரங்கில் நமது நாட்டின் மதிப்பும் செல்வாக்கும் உயர்ந்துள்ளது. விதிமுறைகளுக்கு உட்பட்ட சர்வதேச ஒழுங்கின் மீது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஐக்கிய நாடுகள் சபையிலும் பிற பலதரப்பு அமைப்புகளிலும் உலக சமூகங்களுக்கு உரிய பொருத்தமான பிரதிநிதித்துவம் கிடைப்பதை உறுதி செய்வதே நமது முயற்சியாகும். நமது நாட்டின் இந்த முயற்சிக்கு பல நாடுகள் வலுவான ஆதரவை வழங்கி வருகின்றன. என் அன்பான சக குடிமக்களே, இயற்கை வளங்களின் மீது நமக்குள்ள அதே விதமான உரிமை எதிர்கால தலைமுறையினருக்கும் உள்ளது. எதிர்கால தலைமுறையினர் இந்த உரிமையை பயன்படுத்துவதில் நமது செயல்களால் சிறிதளவும் பாதிப்பு ஏற்படாதவாறு நாம் உறுதி செய்ய வேண்டும். அவர்களுக்காக இயற்கையின் வளங்களை இன்னும் செழுமையாக விட்டுச் செல்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நமக்குள்ள நம்பிக்கை நமது பாரம்பரியத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். சாந்தாலி மொழியில் அமைந்துள்ள ஒரு எளிய பாடல் நமக்கு ஆழமான செய்தியை தருகிறது. பண்டிட் ரகுநாத் முர்மு எழுதியுள்ள இந்த பாடலில், ஒரு மரம் முற்றிலும் காய்ந்து போனதால் அதைக் கண்டு தேற்ற முடியாத அளவுக்கு ஆறாத துயரத்துடன் அழும் கிளியை பற்றி கவிஞர் விவரிக்கிறார். அவர் கேட்கிறார், என் அன்பு சகோதரர்களே, இறந்து கொண்டிருக்கும் ஒரு மரத்தைக் கண்டு கிளி மனம் ஆற்றாது புலம்புகிறது. மனித கலாச்சாரம் என்ற மரம் அழிந்து கொண்டிருக்கும்போது மனிதர்களாகிய நாம் துயரப்படுவதில்லையே, அது ஏன்? இயற்கையையும் மனித விழுமியங்களையும் பாதுகாப்பதில் அனைவரும் தொடர்ந்து உறுதியாக இருக்க வேண்டும் என்பதே இந்த பாடல் தரும் செய்தியாகும். செழித்து வளர்ந்த பசுமையான மரம் என்பது மனித சமூகத்தின் அறநெறி லட்சியங்களையும் நல்வாழ்வையும் குறிக்கிறது. தாயின் பெயரில் ஒரு மரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட், லைஃப் போன்ற இயக்கங்களின் உணர்வுடன் சுற்றுச்சூழலை பாதுகாக்க தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நமது பெண்கள் கல்வித்துறையில் சிறப்பாக செயல்பட்டு வருவதை காண்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதேபோல் வேளாண் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் ட்ரோன் தீதி முதற்கொண்டு விமானப்படையின்
போர் விமான பெண் தலைமை அதிகாரி

வரை பல்வேறு துறைகளில் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா வென்ற மொத்தம் 13 தங்கப்பதக்கங்களில் 8 பதக்கங்களை பெண்கள் வென்றுள்ளனர். நமது பெண்கள் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைந்து வருகின்றனர். 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ளனர். 3 கோடி லட்சாதிபதி பெண்களை லக்பதி தீதீஸ் உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அந்த இலக்கு தற்போது எட்டப்பட்டுள்ளது. இப்போது மேலும் 3 கோடி புதிய லட்சாதிபதி பெண்களை உருவாக்கும் இலக்கை நோக்கி நமது நாடு முன்னேறி வருகிறது. முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற்ற தொழில் முனைவோரில் சுமார் 1/3 பங்கினர் பெண்கள் ஆவர். பெண்களின் பொருளாதார தன்னிறைவுக்கான முயற்சிகளுடன் பல்வேறு துறைகளில் அவர்கள் தலைமை பொறுப்புகளையும் வகிப்பதை நாம் காண்கிறோம். வாக்குரிமையை பயன்படுத்தும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது நமது ஜனநாயக குடியரசின் குறிப்பிடத்தகுந்த சாதனையாகும். மக்களவையிலும் சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு 33% பிரதிநிதித்துவத்தை வழங்கும் நோக்கத்துடன் நாரி சக்தி வந்தன் அதிநியம் சட்டம் 2023 இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதன் மூலம் தலைமைத்துவத்தில் பெண்களின் பங்கு அதிகரித்து அனைவரையும் மென்மேலும் உள்ளடக்கியதாக நமது ஜனநாயகம் மாற்றம் காணும். நமது நாட்டின் மக்கள் தொகையில் 65% பேர் 35 வயதிற்கும் குறைவானவர்கள். இந்த இளம் மக்கள் தொகையே நமது மிக மதிப்புமிக்க சொத்தாகும். நமது நாட்டின் இளைஞர்கள் திறமையானவர்கள், அர்ப்பணிப்புடன் செயல்படுபவர்கள், திறன்கள் நிறைந்தவர்கள். அடிமட்ட அளவில் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண இளைஞர்கள் உருவாக்கி வரும் புதுமையான நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை நான் கண்டுள்ளேன். சமூகத்தின் மீதும் தேசத்தின் மீதும் நமது இளைஞர்கள் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை இது வெளிப்படுத்துகிறது. சராசரியாக வெறும் 28 வயதுடைய இளம் குழுவினரால் சமீபத்தில் வெற்றிகரமாக ஏவப்பட்ட ராக்கெட் விண்வெளி ஆய்வில் ஒரு புதிய கட்டத்தை தொடங்கி வைத்துள்ளது. பல இளைஞர்கள் சுயதொழில் பாதையை தேர்ந்தெடுத்து வேலை தேடுபவர்களாக மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாகவும் உருவாகி வருகின்றனர். இளம் தொழில் முனைவோரின் பங்களிப்பால் நமது நாட்டில் வலுவான புத்தொழில் சூழல், ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் உருவாகியுள்ளது. உலகின் முன்னணி நிறுவனங்கள் இந்திய இளைஞர்களின் திறமையாலும் அர்ப்பணிப்பாலும் ஈர்க்கப்பட்டு அவர்களுக்கு தலைமை பொறுப்புகளை வழங்கி வருகின்றன. இத்தகைய இளம் சாதனையாளர்கள் இந்திய இளைஞர் சக்தியின் புகழை உலகம் முழுவதும் உயர்த்தியுள்ளனர். இந்தியாவின் பிரகாசமான வளமான எதிர்காலத்தின் மீது எனக்கிருக்கும் நம்பிக்கையை நமது இளைய தலைமுறையினர் மேலும் வலுப்படுத்துகின்றனர். நமது மாணவர்களே இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பவர்கள். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அரசும் சமூகமும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டியிருப்பதைப் போலவே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சிகளின் மூலம் நமது மாணவர்களின் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதற்கு பங்களிக்க வேண்டும். பொதுத் தேர்வுகள் நமது மாணவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளுக்கான நுழைவாயில்களாக அமைகின்றன. இந்த தேர்வுகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அரசு விரிவான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை முற்றிலுமாக தடுக்கவும் தேர்வு முறையை மேலும் வெளிப்படையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இளைஞர்களுக்கு நம்பகமானதாகவும் மாற்றுவதே இந்த சீர்திருத்தங்களின் நோக்கமாகும். அரசின் முயற்சிகளும் உருவாகி வரும் பொருளாதார நடவடிக்கைகளும் இளைஞர்களுக்கு பல்வேறு புதிய வாய்ப்புகளை திறந்து விட்டிருக்கின்றன. இத்தகைய புதிய வாய்ப்புகளை ஆராய்வதன் மூலம் நமது இளைஞர்கள் வெற்றிக்கான புதிய பாதைகளில் பயணிக்க முடியும். நமது இளைஞர்களின் உடல் நலனும் மனநலனுமே நமது நாட்டின் எதிர்காலத்திற்கான அடித்தளமாகும். நமது இளைஞர்கள் உற்சாகத்துடன் முன்னேறுவதற்கு அவர்களை ஊக்குவிக்கும் பொறுப்பு குடும்பத்தினருக்கும் சமூகத்திற்கும் உள்ளது.

இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் நாட்டை கட்டி எழுப்புவதற்குமான ஒரு ஊக்குவிக்கும் வழிமுறையாக விளையாட்டுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்றன. கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் அடித்தளத்திலிருந்து தேசிய அளவு வரை நாடு முழுவதும் சிறப்பான விளையாட்டுச் சூழல் உருவாக்கப்பட்டு வருகிறது. விளையாட்டை ஊக்குவிக்க அரசு இதுவரை இல்லாத அளவிலான முதலீடுகளை செய்து வருகிறது. இந்த முயற்சிகள் நல்ல பலன்களை தந்து வருகின்றன. சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் நமது விளையாட்டு வீரர்களின் செயல்திறனிலும் சாதனைகளிலும் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. நமது நாடு உலகின் மிகப்பெரிய இளம் மக்கள் தொகையை கொண்டிருப்பதுடன் மூத்த குடிமக்களின் எண்ணிக்கையும் இங்கு அதிகரித்து வருகிறது. மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. 70 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 6 கோடி மூத்த குடிமக்கள் ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரையிலான இலவச மருத்துவ சேவைகளை பெறலாம். ஒட்டுமொத்த சமூகமும் மூத்த குடிமக்களிடம் அக்கறையுடன் நடந்து கொண்டு அவர்களுடனான உறவுகளை வளர்த்தெடுத்து அவர்களின் சுயமரியாதையை பாதுகாக்க வேண்டும். என் அன்பான சக குடிமக்களே, மனித குலத்திற்கு எதிரான சக்திகளை எதிர்த்து நின்று உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டுவதில் நமது பாரம்பரியம் பெருமைக்குரியது. ஜூலை 26ஆம் தேதி கார்கில் வெற்றி தினத்தை, கார்கில் விஜய் திவஸ் நாம் அனுசரித்தோம். ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததை அதற்கு முன்பு மே 7ஆம் தேதி நாம் நினைவு கூர்ந்தோம். நமது ஆயுதப்படையினரின் இணையற்ற வீரத்தை நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்தோம். பயங்கரவாதத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகள் துல்லியமாக செயல்படும் இந்திய ஆயுதப்படைகளின் திறனை வெளிப்படுத்தி காட்டின. பயங்கரவாதிகளும் அவர்களுக்கு ஆதரவளிப்பவர்களும் எங்கு மறைந்திருந்தாலும் தங்களது செயல்களுக்கான விளைவுகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற உறுதியான தெளிவான செய்தியை அது வெளிப்படுத்தியது. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாட்டுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இண்டஸ் வாட்டர்ஸ் ட்ரீட்டி இடைநிறுத்தியது என்பது நமது விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு நாட்டின் நலனுக்காக எடுக்கப்பட்ட தீர்க்கமான நடவடிக்கையாகும். நக்சலிசம் என்பது நாட்டிற்கு மிகப்பெரிய சவாலாக பல தசாப்தங்களாக இருந்து வந்தது. நக்சலிசத்திலிருந்து இந்தியாவை விடுவிப்பதில் ஏற்பட்ட முன்னேற்றம் ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். ஒரு காலத்தில் நக்சலிசத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று உற்சாகமான சூழல் நிலவுகிறது. இந்த பகுதிகளில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பகுதியில் நடைபெற்ற பஸ்தர் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் ஏராளமான வீரர்கள் பங்கேற்றனர். பஸ்தர் பாண்டும் நிகழ்ச்சியில் பல கலைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். அவற்றை ஏராளமான மக்கள் கண்டு களித்தனர். மராத்திய இராணுவ பாரம்பரியத்துடன் தொடர்புடைய தேசிய பெருமையை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட 12 கோட்டைகள் கடந்த ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டன. பகவான் புத்தர் தனது முதல் உபதேசத்தை வழங்கிய இடமான சாரநாத் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்த ஆண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. பகவான் புத்தருடன் தொடர்புடைய ஆன்மீக சின்னங்கள் பாரத பூமியில் உள்ளன. மறுபுறம் நமது பெருமையையும் மகத்தான பாரம்பரியங்களையும் பாதுகாப்பதற்காக போராடி வரும் நமது வலிமையை வெளிப்படுத்தும் சின்னங்களும் பாரத நாட்டில் உள்ளன. என் அன்பான சக குடிமக்களே, ஒவ்வொரு இந்திய மக்களின் வளர்ச்சியும் நல்வாழ்வுமே வளர்ச்சியடைந்த பாரதத்தை விக்சித் பாரத் உருவாக்குவதின் உண்மையான நோக்கமாகும். தெலுங்கு மொழியில் எழுதிய சிறந்த தேசியவாத எழுத்தாளர் குரஜாடா அப்பா ராவ் தமது பாடல் ஒன்றின் மூலம் காலத்தால் அழியாத தேசப்பற்று செய்தியை வழங்கியுள்ளார். உங்கள் நாட்டை நேசியுங்கள், நன்மைகளை வளர்த்தெடுங்கள். ஒரு தேசம் என்பது அதன் நிலம் மட்டுமல்ல, மக்கள் அனைவரும் சேர்ந்தது.

0: அதே தேசமாகும் என்பதுதான் அந்த செய்தியின் சாராம்சமாகும். சமூகத்தின் பங்கேற்புடனும் அரசின் முயற்சிகளுடனும் இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ள மக்களும் ஆரோக்கியமானவர்களாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் வளமானவர்களாகவும் மாறுவார்கள் என்பது எனது நம்பிக்கை. அனைவரையும் உள்ளடக்கிய இந்த தேசப்பற்று உணர்வுடன் சுதந்திர பாரதத்தை வளர்ச்சியடைந்த பாரதமாக மாற்றும் புனிதமான தேசிய இலக்கிற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்வோம். நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
1: இதுவரை தேசத்தின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்றிரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 9:58.
3: தேன் போன்ற இனிய பாடல்கள், ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் 20:10 மணிக்கு தேன் மழை.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 10:05. இனி கேட்கலாம் தேன்மழை.

0: மழை நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல். தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் இருந்து கே வி மகாதேவன் இசையில் பி சுசீலா பாடிய பாடல்.
1: தாத்தா ஜொல்லு தரகடு தரகடுதான்.

தென்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் இருளும் ஒளியும் திரைப்படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சுசீலா இணைந்து பாடிய பாடல். கே வி மகாதேவன் இசையில் வெளிவந்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினம்தோறும் காலை 6:15
2: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினம்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
3: நேரம் 10:10:30. தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் சேர பாடிய பாடல் சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து.

தேனினும் இனிமையான பாடல்கள் ஒழித்து கொண்டிருக்கும் என் நிகழ்ச்சி தேன் மழை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து. ஆர் கோவர்தன் இசையில் டி எம் சௌந்தரராஜன், ஏ எல் ராகவன், பி சுசீலா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

நாட்டுக்கு நாடு பெறுவதுண்டு, நல்ல நல்ல திட்டங்களும் வருவதுண்டு. அது இல்லை என்றால் எதுவும் இல்லை, தொழில் இல்லை முதல் இல்லை கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை செலவில்லை வழக்கும் இல்லை.

தெரியல.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் குழுவினர் சேர பி சுசிலா பாடிய பாடல் கர்ணன் திரைப்படத்திலிருந்து. பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவே.

காலங்கள் பல கடந்தும் நம் நெஞ்சை விட்டு நீங்காத திரைப்பட பாடல்களை கொண்டு ஒழிக்கும் இந்நிகழ்ச்சி தேன்மழை. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வருவது டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இணைந்து பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எங்கிருந்தோ வந்தால் திரைப்படத்திலிருந்து பாடல்.

அடுத்து ஒலிக்க வருவது டி எம் சவுந்தரராஜனுடன் எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல் பறக்கும் பாவை திரைப்படத்திலிருந்து. பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: நேரம் 10:49:30. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் தேன் மழை. அடுத்த பாடல் வி குமார் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா இணை குரல்களில் எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம்.
1: ஏண்டி புதுசா கே

பார்த்தது நீ தாங்கி, மூன்றெழுத்து மூணு ஷோவும் பார்த்தது நீ தாங்கி, சினிமாவுக்கே சம்பளம் போனா புடவைக்கு ஏதடி, பட்டு புடவைக்கு ஏதடி.

0: சொன்னத்தை செய்வேன்
1: சொன்னத்தை செய்வேன்.

மழை நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வரும் பாடல் எதிர்காலம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடியதாக ஒலிக்க வருகிறது.

இதுவரை கேட்டு ரசித்தது தேன்மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 11:05. இனி கேட்கலாம் நமது முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுடெல்லி செங்கோட்டை ராம் பாட்ஸ் மைதானத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கொடியேற்றும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பின் ஆங்கில வர்ணனையும், அதனைத் தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் சிறப்பு உரையினையும் நாளை காலை 7 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். சுதந்திர தின விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியேற்றி ஆற்றும் சிறப்பு உரையின் தமிழாக்கம் நாளை 9:30 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள். சுதந்திர தின நேரடி ஒளிபரப்பை தொடர்ந்து தமிழில் செய்திகளும், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடலின் நிறைவு பகுதி. இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கும் பாசிகள் தொடர்ச்சி. வழங்குபவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். 10 சிறப்பு அரங்கிசை நிகழ்ச்சியில் சுதா ரகுநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உடன் டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் ஸ்கந்த சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 11:00 சுதந்திர தின சிறப்பு கவி அரங்கம். தலைப்பு சுதந்திர தாய் தந்த வரம். கவிதை வழங்குபவர்கள் மண்ணுரிமை என் விஜயநம்பி, தன்னுரிமை எஸ் அருந்ததி, பெண்ணுரிமை பி ஜோதி அபர்ணா, கருத்துரிமை எம் ராகவேந்திரன். நடுவர் முனைவர் முத்து சந்தானம். படைப்பு மதுரை வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 12:00 துலாக்கோள் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் ஸ்ரீரேகா. 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 முதல் 50 தமிழ் சிறுகதையின் தடங்கள்.

0: நூலிற்கு 2025 ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ச. தமிழ்ச்செல்வன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் புதுவை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் ப. ரவிக்குமார் அவர்கள். 2:15 ஆன்மீக பேரொளி மகான் ஸ்ரீ அரவிந்தர் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் நெய்வேலி ஜவஹர் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் வே. தி. சந்திரசேகரன் அவர்கள். 2:30 புதுச்சேரி மாநில முதலமைச்சர் நா. ரங்கசாமி அவர்கள் விடுக்கும் சுதந்திர தின செய்தி தொடர்ந்து என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3 மணிக்கு சுதந்திர தின சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள். வழங்குவோர் திருவாரூர் கே. ஜெகநாதன் குழுவினர். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். மாலை 4 மணிக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு பட்டிமன்றம். தலைப்பு தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா. நடுவர் பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன் அவர்கள். பெரியவர்களே என்ற அணியில் ஆசிரியர் சீனு வேணுகோபால் முனைவர் வேல்மகேஸ்வரி ஆகியோர். இளைஞர்களே என்ற அணியில் முனைவர் அரங்க மு. முருகையன் முனைவர் ரா. விசாலாட்சி ஆகியோர். நிகழ்ச்சி அமைப்பு மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் சீனிவாச முருகன் ஆகியோர். 5 மணிக்கு நியோகி ஜெகநாத ஐயர் விடுதலை திருநாள் சிறப்பு நாடகம். அமைப்பில் உதவி கே. நந்தினி. அமைப்பு கே. பவானி எம். ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 7 மணிக்கு திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நேயர்கள், இதுவரை நமது முதன்மை அலைவரிசையின் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by Akhila. President Draupadi Murmu has said that Indian economy is the fastest growing major economy despite warfare and instability prevailing in several parts of the world. Addressing the nation on the eve of the 80th Independence Day this evening, the President highlighted that the growth rate of the Indian economy is expected to be more than twice the average global growth rate.
2: Even in such trying circumstances, our economy is moving ahead as the fastest growing major economy in the world. According to economic projections, the growth rate of the Indian economy is expected to be more than twice the average of global growth rate. Atmanirbhar Bharat Abhiyan has further strengthened the foundation of our economic progress and national security.
1: President Draupadi Murmu highlighted that making the country a Naxal-free is a major achievement, as for decades, Naxalism posed a serious challenge to the nation. She said today the areas once affected by Naxalism are filled with enthusiasm.
2: For decades, Naxalism posed a serious challenge to the nation. Making India Naxal-free is a major achievement. Today, enthusiasm prevails in the areas once affected by Naxalism. All-inclusive development is underway in these regions. A large number of players took part in the Bostar Olympics, and many artists showcased their talent in Bostar Pandum, which were enjoyed by a large number of people.
1: The President said that the students are the architects of India's future and emphasized that the government is undertaking comprehensive steps to reform public examinations.
2: Everyone must contribute through joint and concerted efforts to safeguard the present and future of our students. Public examinations become gateways to the opportunities for our students. The government is undertaking comprehensive steps to reform these examinations. The objectives of these reforms are to completely curb the use of unfair means in public examinations, make the examination system more transparent, more secure, and more trustworthy for the youth.
1: Speaking about the country's young population, the President said 65% of the country's population is below the age of 35, which is the most valuable asset. She said many of our youth are embracing the culture of job creation as they pursue the path of self-employment. President Murmu said India is moving ahead towards building a Viksit Bharat by the centenary year of independence in 2047. Vice President C.P. Radhakrishnan has said that the President has given a powerful and inspiring message on the eve of Independence Day, reflecting the